இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி, இனி கேட்கலாம். குரலோசை அறிவுடைமை 43 அதிகாரம் 4வது குறட்பா.

இன்றைய மணலியாக நம்மோடு இணைகிறார் எஸ் காவிய தர்ஷினி. 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தர்மபுரி உழவு சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல். காலை 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோ நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல். 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. 9:05 வானிலையில் வசந்தம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:45 காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் என் மலர்விழி அவர்கள். 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பூவே பெண் பூவே. 12:10 புதிய தடம் என்று இளம் தொழில் முனைவோர் டி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர்களின் கடித வரிய பாடல்களாக நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பகல் 2:00 விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி. பிற்பகல் 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். மாலை 5:00 டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தென்றல். மாலை 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை. 7:25 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் MK விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து பனை சாகுபடி குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் MI மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் எம்பாட்டு இசப்பாட்டு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மார்த்தி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள் என்று சேலம் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

நேர்களினை கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பரம் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சிப்ஸின் மழலை மொழி,

0: டிஸ் ஈஸ். ஈஸ் அப்படின்றது நம்ம இயல்பாக ஒரு நடுநிலையில் சீர்மையாக இருக்கும் ஒரு நிலை. அதே சிதைந்து போகும் பொழுது அதை டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி நோய் டிசீஸ் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ஆபத்து கிடையாது, அது ஒரு இயல்பிலிருந்து திரிந்த நிலை. உடலியலாகவோ உள்ளத்து நிலையிலோ திரிபு நிலை தான் நோய். நோயாளிகளை ஆங்கிலத்தில் பேஷண்ட்டுங்கிறோம். அவர் எதையுமே அமைதியாக நிதானமாக தான் செய்ய முடியும், சத்தமாக கத்த முடியாது. ஸோ மொழிக்கும் நோய்க்கும் உள்ள எடுத்துக்காட்டின் வழியாக நான் வேற ஒரு பழக்கத்துக்கு வரேன். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் போல உடல் உறுதியும் நடைப்பழக்கமும் அப்படின்ற இதையும் அந்த சொற்றொடரோட நாம இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. இந்த நோய்மை பேஷண்ட் இந்த ஸ்டேட்டஸ் இல்லாமல் நாம் வாழ்றதற்கு நடைப்பழக்கம் வெகுவாக உதவுது. காரணம் என்னன்னா, மனிதனுடைய இயல்பிலேயே அவன் பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்து நடந்து உலகெங்கும் பரவியவன். இன்னைக்கு ஃபாசைல்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய ஆதித்தாய் வந்து ஆப்பிரிக்காவில் அந்த மண்டை ஓட்டில் கருப்பின தாய் தான் நமக்கு ஆதித்தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் தான் உலகெங்கும் பல்வேறு இனங்களாக பல்வேறு நாட்டு மக்கள்களாக பரவி இன்னைக்கு நவீன உலகம் வேறு ஒரு கலரை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக அவன் நடந்து தான் போயிருக்கான். நம்ம புராணங்களில் சொல்வதை போல புஷ்பக விமானமோ இல்லை வந்து பறக்கும் குதிரைகளோ எல்லாம் அப்போ கிடையாது, உலகம் எங்கும் நடந்து தான் போயிருக்கான். அதற்கான சான்றுகளும் நிறையா இருக்குது. இப்போ வந்து மங்கோலிய நிலத்திலிருந்து அப்படியே நீங்கள் கிழக்கு புறமாக போனால் நம்மளுடைய நிலப்பகுதி வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்து இணையும். இரண்டு இனத்தவருடைய ஜெனட்டிக் இதுவும் முகங்களும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ அதுக்கு இடையில் கடல்கோள் வந்து நடுவில் அந்த நிலம் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நடையின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் சொல்கிறேன். உலகெங்கும் நடந்த ஒரு சிற்றினம் நாம் இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை நம் நடை பழக்கத்தை முற்றிலும் அற்றதாக ஆக்கிடுச்சு. நாம் அமரும் சிற்றினமாக மாறிட்டோம். அது நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒன்று. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், தூக்க குறைபாடுகள் இது எல்லாமே உருவாகுது. இது எல்லாமே அமர்வின் மூலமாக வாழும் சிற்றினமாக நம்ம மாறுறதுல இருக்க பிரச்சனை. இப்போ இதை போக்குவதற்கு உடற்பயிற்சி அவசியமாகுது. நம் மேசை ஒர்க்கில் அந்த டெஸ்க் ஜாபில் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய கழுத்தையும் இடுப்பையும் ஸ்ட்ரெச் செய்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 100 மீட்டர் நடந்து திரும்பி வந்து அமரலாம். இப்படி செய்வதன் மூலமாக நாம் உடலின் இயல்பான செயல்பாட்டை அதோட ஜெனட்டிக் டெண்டன்சியை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அடுத்து இதோட ஒரு பயிற்சி நிலை வந்து போதுமான இதை எய்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம கடுமையான நடை, ஜாகிங்னு சொல்கிற மென்னோட்டம் அல்லது ஸ்பிரிண்ட்ஸ், இதையும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கணும். இது எல்லாரும் சொல்கிறது தான், நான் ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன். சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் அத்தோட உடல் உறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. உங்கள் இதயங்களை இறை பாக்களால் இதமாக வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்கு வருகிறது முதல் பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. அளிக்கு வருகிறது அடுத்த பாடல், மலேசியா வாசுதேவன், வாணிஜெயராம் குரல்களில்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நேரம் 6:30. உங்கள் இதயங்களை இறைப்பாக்களால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்கு வருகிறது நிறைவு பாடல் பி உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டம் ஏற்றிய ஆட்டு எரு குறித்து விளக்கம் அளிக்கிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என். மதுபாலன் அவர்கள்.

0: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களுக்கு இந்த இனிய காலை வேளையில் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இன்று உங்களுடைய நிலத்தில் கிடைக்கக்கூடிய ஆட்டு எருவை ஊற்றமேற்றி தயாரிக்கும் முறையை பற்றி சொல்லுகிறேன். இந்த ஊட்டமேற்றிய ஆட்டு எரு மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் சத்துள்ள நிறைந்ததாக இருக்கும். இதற்கு தேவைப்படும் பொருள்கள் என்னென்ன என்பதை கூறுகிறேன். நன்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆட்டு எரு, அதாவது நன்கு தூள் செய்யப்பட்ட ஆட்டு எரு 100 கிலோ, பஞ்சகாவியம் 1 லிட்டர், மீன் அமிலோ அமிலம் 1 லிட்டர், பழக்கூழ் 1 லிட்டர், வெள்ளம் 2 கிலோ, பயிறு மாவு 1-5 கிலோ, சாணியினுடைய பால் 10 லிட்டர், கோமியம் 10 லிட்டர். சாணிப்பால் என்றது சாணியை தண்ணில் கரைத்தால் அதுதான் சாணிப்பால், 10 லிட்டர். கோமியம் 10 லிட்டர். அசோஸ்பைரில்லம் 1 கிலோ. பாஸ்போ பாக்டீரியா 1 கிலோ. சூடோமோனஸ் 1 கிலோ. கடலை புண்ணாக்கு 10 கிலோ. எள்ளு புண்ணாக்கு 10 கிலோ. ஆமணக்கு புண்ணாக்கு 10 கிலோ. இத்தனையும் தேவைப்படும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நன்கு நினைவு வைத்து கொள்ளுங்கள். நன்கு தூளாக்கப்பட்ட ஆட்டு எரு 100 கிலோ, பஞ்சகாவியா 1 லிட்டர், மீன் அமிலம் 1 லிட்டர், பழக்கூழ் 1 லிட்டர், வெள்ளம் 2 கிலோ, பயிறு மாவு 5 கிலோ, சாணப்பால் 10 லிட்டர், கோமியம் 10 லிட்டர், அசோஸ்பைரிலம் 1 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ, கடலை புண்ணாக்கு 10 கிலோ, எள்ளு புண்ணாக்கு 10 கிலோ, ஆமணக்கு புண்ணாக்கு 10 கிலோ. என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல ஆட்டு எருவை டிராக்டர் விட்டு மிதித்து நல்ல தூளாக்கி கொள்ளவும். அதுக்கப்புறம் இந்த தூளாக்க எருவை ஒரு சதுரமான ஒரு இடத்துல நல்லா பரப்பி அதன் மேலே பழம் சொல்லியிருக்கீங்களா, மீனமிலம், பஞ்சகாவியம், பழச்சாறு ஆகியவற்றுடன் சம பங்கு தண்ணீர் கலந்து அந்த எரு மேலே நல்லா தெளிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கடலை புண்ணாக்கு 2 நாளைக்கு முன்னாவே நல்ல தண்ணியில் ஊற விட்டு புளிக்க வச்சுருங்க. அதே மாதிரி தான் எள்ளு, ஆமணக்கு புண்ணாக்கு ஆகியவற்றின் இதே மாதிரி பண்ணிட்டு இதை வந்து ஆட்டு எரு மேலே நல்லா பரவலாக தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெள்ளத்தை தண்ணியை விட்டு கரைச்சி கரையிலாக்கிய பின்பு அந்த நம்ம ஆட்டு புழுக்க போ நல்ல உரமாக்கி போட்டுக்கலாம் இல்லைங்களா, அதன் மேலே போடணுங்க. அதன் மேலே என்ன பண்ணணும், வெள்ளத்தை கரைச்ச தண்ணியை அப்படியே தெளிக்கணுங்க. அப்படி தெளிக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனஸ் உயிர் உரங்களை தூவி அதோடு வந்து பயிறு மாவையும் கலந்து தூவி விடணுங்க. இப்போது தூவப்பட்ட எருவின் மேலே கடலை புண்ணாக்கு, வெள்ளம், கோமியம், சாணிப்பால் கலந்த கலவையை எரு முழுவதும் நல்ல நனையிற மாதிரி சாணியை வந்து நல்ல குவியல் குவியலாக சேர்த்து நல்லா கலக்கி அதை வந்து மர நிழலில் தென்னை ஓலையில் போட்டு 7 நாட்கள் மூடி வைக்கணுங்க. தினமும் எருவின் மேலே வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் ஜீவாமிர்தம் கலந்து எரு மேலே நல்லா தெளிச்சிட்டு வரணுங்க. 7 நாளைக்கு பிறகு ஆட்டு எரு இயற்கை இடுபொருளில் உள்ள நுண்ணுயிரில் நல்ல பெரிய ஊற்றமேற்றிய தொழுரமாக மாறி இருக்குங்க. இந்த ஊட்டமேற்றிய ஆட்டு எருவை எல்லா பயிரினுடைய வளர்ச்சி பருவம் பூக்கும் பருவம்
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: தொடர்ந்து உழவர்களுக்காக தகவல்கள் வழங்குகிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
0: காய்க்கும் பருவம் என்ற நிலையிலையும் தரலாங்க. இந்த மாதிரி ஊற்றமேற்றிய ஆட்டு எருவை போட்ட உடனேயே நீங்கள் பயிரில் பார்க்கலாம், அவ்வளவு மாற்றம் காணுங்க. உடனடியாக பச்சை கட்டுங்க, நல்லா பூக்காத மரம் கூட நல்லா பூக்க ஆரம்பிச்சிருங்க. நெல் பயிரில் நடவுக்கு முன்னரே அடி உரமாகவும் வளர் பருவத்தில் 15 நாளுக்கு இடைவெளியிட்டு 2 முறையும் இதை கொடுக்கலாங்க. இப்படி கொடுக்குறப்போ நமக்கு சிறப்பான மகசூல் வந்து

0: நெல் வயலில் கிடைக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த உரத்தை பயன்படுத்த முன்னால் நல்ல வயலில் வந்து ஈரப்பதம் இருக்கிறது நிச்சயம் அவசியம். ஏன் ஈரப்பதம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் தான் நுண்ணுயிர் பெருக்கம் மிக சிறப்பாக நடைபெறுங்க. வயலுக்கு ஊட்ட உரம் இடுவதற்கு முன்னர் ஏதாச்சும் வேரழுகளோ பூஞ்சா நோயோ இருந்ததுன்னா வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு கூட 10 கிலோ கலந்து இதை பயன்படுத்தலாங்க. இப்படி பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து பயிர் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இது ரொம்ப பயன்படுங்க. ஆகவே தான் இந்த ஊட்டம் ஏற்றிய ஆட்டு தொழு உரத்தை நீங்கள் நிச்சயம் செய்வீங்க என்று நம்புகிறேங்க. அதாவது ஆட்டு எருவை வந்து நல்ல தூளாக்கிட்டு அதன் மேலே நான் சொன்ன பஞ்சகாவியா மீனமிலம் கடலை புண்ணாக்கு வெள்ளத்தை கரைச்சி ஊற்றுறது கோமியம் சாணிப்பால் இதெல்லாம் கரைச்சி 7 நாட்கள் தென்னை ஓலையில் போட்டு மூடி வச்சு மூடி வைக்கணுங்க. அதுக்கு மேலே தினமும் கொஞ்சம் கொஞ்சம் 10 லிட்டரில் 1 லிட்டருக்கு ஜீவாமிரதமும் கலந்து தெளிச்சிட்டு வரணுங்க. இப்படி தெளிச்சிட்டு வர பிறகு இது வந்து நல்ல ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாறிடுங்க. இப்போ 1 ஏக்கராவுக்கு 4 டிராக்டர் லோடு தொழு உரம் தேவைன்னா இது வந்து ஒரே ஒரு டிராக்டர் தொழு உரம் ஊட்டமேற்றிய தொழு உரம் இருந்தால் போதுங்க. நம்ம வயல் வந்து அவ்வளவு வளர்ச்சி பெற்றுருங்க. இப்படி இருக்கிற நிலத்தில் ஏதேனும் நோயோ இல்லது பூச்சி தாக்குதலோ இருந்ததுன்னா அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கும் புங்கம் புண்ணாக்கையும் தலா 10 கிலோ சேர்த்து இதோட கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நிலம் நிச்சயம் நல்ல வளம் பெறும் என கூறிக்கொண்டு, இதில் ஏதேனும் ஐயம் இருந்தால் 9751506521 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஐயம் போக்கி நாளை இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில் ஓட்டம் ஏற்றிய ஆட்டு எரு குறித்து விளக்கம் அளித்தார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
2: நிகழ்ச்சி காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி கேட்கலாம். இன்றைய மழலையாக நம்மோடு இணையுள்ளார் எஸ் காவியதர்ஷினி. 7 மணிக்கு தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் கேட்கலாம். 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. பண்பலை அணி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரிப்பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவது

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும், 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சி மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும், தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே எச்ஆர்என்சியின் தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் உடைய மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து எச்ஆர்என்சி தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9000 பாசஸ் கொடுக்கிறோம். நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குழுக்கள் முறையில கொடுக்கிறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில்
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்து

0: வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிறியபடி விநாயகப் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிறி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெல்லம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்ப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
3: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இருவரிச் செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4ம் சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேஷர் நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை, களியக்கவிளை பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சித்தர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மரண நாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசுகிறோம். மரணமை நிகழ்ச்சி இன்றைய மரணமை நம்ம ஓடி நிற்கிறார்

0: ராசுண்டி நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை எஸ் காவியதர்ஷினி. வணக்கம் காவியதர்ஷினி.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: நல்லா இருக்கீங்க. பயங்கரமா பேசுறீங்க. எப்படி இப்படி கணினு பேசுறீங்க? தைரியமான பொண்ணா நீங்க?
1: எஸ் சார்.
0: தைரியமான பாப்பா என்ன பண்ணுவாங்க?
1: சுறுசுறுப்பா இருப்பாங்க சார்.
0: ஓ, சுறுசுறுப்பா இருப்பீங்க. சுறுசுறுப்பா விளையாடுவீங்க, சுறுசுறுப்பா படிப்பீங்க, சுறுசுறுப்பா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட் கேர்ளா இருப்பீங்களா?
1: எஸ் சார்.
0: வெரி குட், வெரி குட். மேட்டூர்ல என்ன பண்றீங்க நீங்க?
1: படிக்கிறேன் சார்.
0: வேற என்ன பண்ணுவீங்க மேட்டூர்ல?
1: எழுதுவேன் சார். ஊர்லாம் சுத்தி பார்ப்பேன் சார். பார்க் எல்லாம் பார்ப்பேன் சார். கோயிலுக்கு எல்லாம் போவேன் சார்.
0: இதெல்லாம் பண்றீங்களா? மேட்டூர்ல பிடிச்ச இடம் எது உனக்கு?
1: பார்க்.
0: பார்க் தான், அங்கதான் முயல் இருக்குது, பாம்பு குட்டி இருக்கு, மரம் எல்லாம் இருக்குது, மாமரம் எல்லாம் இருக்குது, நல்லா உக்காரத்துக்கு தூரி இடத்துக்கு ஊஞ்சல்லாம் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா
1: போயிட்டு?
0: வெரி குட், வெரி குட். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி, காவிதர்ஷினி என்ன சொல்ல போறீங்க?
1: இங்கிலீஷ் ரைம்ஸ்
0: பாடுங்க. உங்கள் பாடினா

0: Very well and thank you. Run away, run away. All done, sir.
1: வெரி குட். பெரிய பாட்டை தடுமாற்றமே நம்ம அழகாக பாட்டிங்க. காவிதர்ஷினி இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா?
0: எங்கள் மிஸ்ஸு சார்.
1: அவங்க பேர் என்ன?
0: தனலட்சுமி மிஸ்.
1: தனலட்சுமி மிஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சரி, அப்பா அம்மா பேர் என்ன சொல்லவில்லை, என்ன பண்ணுறாங்க?
0: சார், எங்கள் அம்மா ஹோம் மேக்கர் சார், எங்கள் அப்பா டிரைவர்.
1: டிரைவர் எங்கே போகிறாரு டிரைவர் சாரு?
0: வண்டி ஓட்டுறதுக்கு சார்.
1: என்ன மாதிரி வண்டி ஓட்டுறாரு அவர் டிரைவர் சாரு?
0: ஜேசிபி.
1: ஜேசிபி ஓட்டுறாரா? ஓ, ஜேசிக்கு போய் மலையில் போயிட்டு மண்ணெல்லாம் எடுப்பார், பயங்கரமான வேலைலாம் செய்வார்ல?
0: எஸ் சார்.
1: ஜேசிக்கு போயிட்டு வந்து உனக்காக என்ன வாங்கிட்டு வருவாரப்பா?
0: சார், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவார் சார்.
1: ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர. சரி சரி சரி, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்க காவி தர்ஷினி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு பிடிச்சி ஒரு பெரிய பொண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க
0: சார்? டாக்டர்.
1: டாக்டர் என்ன பண்ண போறீங்க?
0: நோயாளிகளுக்கெல்லாம் உதவும் சார்.
1: நோயாளிகளெல்லாம் உதவுவீங்க? எந்த மாதிரி நோய் வந்துடுது நோயாளிகளுக்கு
0: சார்? நாய் கச்சா, கொரோனா வந்தா இந்த மாதிரி உதவும் சார்.
1: நாயெல்லாம் கச்சித்தாங்க, அதனால என்ன பண்ணுவீங்க?
0: நாய் பக்கமே போக மாட்டேன் சார்.
1: ஓ, நாய் பக்கமே போக மாட்டீங்க, விழிப்புணர்வாக தான் இருக்கீங்க. சரிங்க காவியாசன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருவரி பண்பை 102.5 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.
1: இனியனை இளையன்றைய மரணை மனுஷ சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை எஸ் காவியதர்ஷினி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7 மணி. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
4: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 15.
7: இந்திய அரசியல் தலைவர்,
8: மதராஸ் மாநிலத்தின் கடைசி முதல்வரும் தமிழகத்தின் முதலாவது முதல்வருமான இவரின் எளிய தோற்றமும் பேச்சும் பண்பும் மக்களின் மனங்களை கவர்ந்தது.
7: ஆசிரியராக பணிபுரிந்த இவர் பெரியாரின் சுயமரியாதை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார்.
8: ஆங்கிலத்தில் சிறந்த புலமை பெற்றிருந்தார்.
7: இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் தனது கனல் தெரித்த பேச்சின் மூலம் அகில இந்திய தலைவர்களின் கவனத்தை பெற்றார்.
8: தன் பதவிக்காலத்தில் எண்ணற்ற சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்.
7: மொழி சீர்திருத்தம், மதராஸ் என்ற பெயரை தமிழ்நாடு என்ற மாற்றம், பேருந்துகள் நாட்டுடைமை என பல

0: சாதனைகளை புரிந்தார்.
1: இவரது இறுதி ஊர்வலத்தில் கூடிய கூட்டம் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது.
0: அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் சி என் அண்ணாதுரை பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1909.
0: இந்திய பொறியாளராக புகழ் பெற்றவர்.
1: பல தொழில்துறை நிறுவனங்கள் உருவாக காரணமாக இருந்தார்.
0: ஆசியாவிலேயே மிகப்பெரிய நீர்த்தேக்க அணையான கிருஷ்ணராஜசாகர் அணையின் சிற்பி என கருதப்படும் இவர் வேளாண்மையில் புதுமை, தானியங்கி மதகை கண்டுபிடித்த மாபெரும் வல்லுநர்.
1: வெள்ள தடுப்பு முறை அமைப்பையும் துறைமுகங்களை கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் தடுப்பு அமைப்பையும் வடிவமைத்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார்.
0: கர்நாடக மாநிலம் முட்டனஹள்ளியில் பிறந்த இந்திய பொறியாளர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1860.
0: இவரது நினைவாக இவரது பிறந்த நாளான இந்நாள் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது.
1: தமிழகத்தைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்.
0: தென்னாட்டு போஸ் என்றும் ஒவ்வொரு இந்தியனின் உள்ளத்தையும் கிளர்ந்தெழச் செய்யும் ஜெய்ஹிந்த் எனும் கோஷத்தின் தந்தையாகவும் போற்றப்படுகிறார்.
1: இந்தியாவை அடிமைப்படுத்திய வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்க வைத்தவர்களில் முக்கியமானவர்.
0: மதவாதத்தை நம்பாத நேதாஜி கடல் தாண்டி சென்று படை திரட்டுவதற்கு முழு முக்கிய காரணமாக இருந்தார்.
1: இந்திய தேசிய தொண்டர்படையை உருவாக்கினார்.
0: இங்கிலாந்து கடற்படையை கலங்க வைத்த எம்டன் என்ற ஜெர்மானிய கப்பல் இயக்கத்துறை பொறியாளராக செயல்பட்டார்.
1: தீவிர விடுதலை போராட்ட வீரர் செண்பகராமன் பிள்ளை பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1891.
1: தமிழ் அறிஞர் மற்றும் ஆய்வாளர்.
0: சிறப்பான தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர்.
1: குல சமய வேறுபாடின்றி பொதுமக்களுக்கு கடவுள் பற்றும் சமய பற்றும் உண்டாக்கும் முறையில் சொற்பொழிவு ஆற்றுவதில் வல்லவர்.
0: நாகப்பட்டினத்தில் பிறந்த வேதாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட மறைமலையடிகள் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1950.
0: ஜனநாயகத்தை ஊக்குவிக்கவும் மனித உரிமைகள் அடிப்படை சுதந்திரம் பாதுகாக்கவும் அனைத்துலக மக்களாட்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: நவம்பர் 8, 2007 ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபை கூட்டத்தில் இந்நாள் பிரகடனம் படுத்தப்பட்டது.
0: உலக மக்களாட்சி தினம் இன்று.
1: 1959 செப்டம்பர் 15 இந்திய அரசு டெல்லியில் தூர்தர்ஷன் அதாவது டிடியை அறிமுகப்படுத்தியது.
0: ஒரு சிறிய 5K கிலோவாட் டிரான்ஸ்மீட்டர் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஸ்டுடியோவுடன் ஒரு பரிசோதனையாக தொடங்கி 1982 ஒரு தேசிய ஒளிபரப்பாக ஆனது.
1: தூர்தர்ஷன் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு சேகோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெருக.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
0: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மனருள் பெறுக.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
10: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
11: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
12: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
10: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
13: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு மனிதனை மாமனிதனாக்குவது எது என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவோம் ஆகச் சிறந்த அறிவு, பண்பு, நலன்கள் என்று. ஆனால் ஒரு மனிதனை மாமனிதன் ஆக்குவது அவனிடத்தில் இருக்கக்கூடிய எளிமையும் தான். அப்படி எளிமையான ஒரு தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா. தென்னாட்டு பெர்னாட்ஸா என்று எல்லோராலும் போற்றப்பட்டவர், மாற்று சிந்தனை உடையவர்கள் கூட பெரிதும் மதித்த மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா. அவர் தனக்கு என்று எதையும் பெரிதாக வைத்துக் கொள்ளவில்லை. 4-5 வேட்டி சட்டைகள், அதையுமே மாற்றி மாற்றி போட்டுக்கொள்வார். வேட்டியிலே அழுக்கு ஆகிவிட்டால் அதை அப்படியே திருப்பி கட்டி கொள்வாராம். இன்னும் ஒரு வியப்பான செய்தி என்ன தெரியுமா? இன்று நாம் வங்கி கணக்குகள், பல வங்கிகளில் பல வங்கி கணக்குகளை ஒரு சாமானியன் கூட வைத்திருக்கிறான். ஆனால் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் வங்கி கணக்கே துவங்கினாராம். அண்ணா எதையுமே பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டார். தன்னை கடுமையாக தாக்குகிறவர்களை கூட தாங்கிக் கொள்கிற தூய இதயம் படைத்தவர்தான் அண்ணா. நாம் மேலை நாட்டு அறிஞர்களின் சிறப்புகளையெல்லாம் பேசுகிறோம். நம் மண்ணில் பிறந்த தலைவர்களை பல நேரங்களில் பேச மறந்து விடுகிறோம். அவர் முதலமைச்சராக இருந்தபோது காப்பி வாங்கி வர சொல்கிறார். ஒரு சில நிமிடங்களிலே காப்பி வந்து விடுகிறது. வாங்கி வந்தவர் அவருடைய மகன். இவ்வளவு சீக்கிரமாக எப்படி வந்தாய் என்று கேட்டார் அண்ணா. அது ஒன்றுமில்லையப்பா, உங்களுடைய காரை எடுத்து கொண்டு போய் காப்பி வாங்கி வந்தேன் என்று சொன்னார் அவருடைய மகன். கொதித்து போனார். காப்பியை விட அண்ணா அதிகமாக கொதித்து போனார். இது அரசு அலுவல்களுக்காக அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கார். இதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, நம் சுய வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என கடிந்து கொண்டாராம் தன் மகனை அண்ணா. 1967ஆம் ஆண்டு தேர்தலின் போது பிரச்சாரம் செய்துவிட்டு விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசினர் சுற்றுலா மாளிகையில் தங்க சென்றிருக்கிறார். அப்போது அங்கிருந்த அதிகாரிகள், இங்கு உங்களுக்கு இடமில்லை, வேறொரு அதிகாரி வருகிறார் என்று மறுக்க, அதை பற்றி கவலைப்படவில்லை, நான் அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறேன் என்று அவர்களிடத்திலே அவர் தன் தலைகணத்தை காட்டவில்லை. அப்படியே காரினுடைய டிக்கியை திறந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாராம். அவர் முதலமைச்சர்

பொறுப்பு ஏற்கிற போது முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்த உறவுக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பு அனுமதி சீட்டு வழங்குவது ஒரு இயல்பு. அதையே மறுத்துவிட்டார் அறிஞர் அண்ணா. மக்களோடு மக்களாய் அவர்கள் வந்து வேண்டுமானால் பார்த்துவிட்டு செல்லட்டும் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா. புற்றுநோய் சிகிச்சை முடிந்து சென்னைக்கு திரும்பி வந்தார் முதலமைச்சர் அல்லவா. அவருக்கு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட சுற்றுலா மாளிகை கட்டிடம் தயாராக இருந்தது. அண்ணாவிடத்தில் அதிகாரிகள் சொன்னபோது, மக்கள் வரிப்பணத்தில் எனக்கு குளிர்சாதன வசதியெல்லாம் தேவையில்லை, என் வீட்டுக்கே விடுங்கள், அதுவே எனக்கு போதும் என்று மறுத்துவிட்ட மாமேதை. அதனால்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவரின் சிறப்பை பற்றி சொல்கிற போது, அண்ணா அழுகின்ற போதும் மேகம் போல் அழுதவன் நீ, விழுகின்ற போதும் விதை போல் விழுந்தவன் நீ, உன் எழுதுகோள் தலைகுனியும் போதெல்லாம் தமிழ் தலை நிமிர்ந்தது, இங்கே புதைக்கப்பட்டிருப்பது மனிதனின் உடல் அல்ல, எங்கள் வரலாற்று பேழை, நீ மண்ணுக்குள் சென்றாலும் வேறாகத்தான் சென்றாய், ஆதலால்தான் எங்கள் கிளைகளில் இன்னும் பூக்கள் மலர்கின்றன என்று எழுதியிருப்பார்.

0: அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார்.
1: அண்ணா அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா.
2: அண்ணாவிடத்தில் இருந்த அந்த எளிமையும் தன்னை தாக்குகிறவனையும் தாங்குகிற ஆற்றலும் வைர நெஞ்சமும் நமக்கு வாய்க்குமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
7: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும்,

0: காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்த ஒரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு கியானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிக்கானீர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தேதி தொடங்கி நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை முசாஃபூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 மெகாவாட் மின்சாரமும், தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 கிலோவாட் மெகா மின்சாரம்

வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வளைகுடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புதல் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளவர், தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தகவலையும் திரு ட்ரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 7:25. கேட்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். தக்காளி 24 ரூபாய், கத்திரி 26 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 22 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 72 ரூபாய், பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை அவரை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், எலுமிச்சை பழம் 285 ரூபாய். இவையாவும் கிலோ 1க்கான விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET, TNPSC குரூப் 1 மற்றும் குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 20

0: 5 இடங்களை பெற்ற மாணவர்கள். பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17 நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
3: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், தருமபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: தீர்வோ உடலை விற்று அதை நீக்கவோ முடியாது, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து நம்ம தான் சொன்னலையே, மரபணுக்கள் சார்ந்த ஒரு நோய் நமக்குள்ள இருக்குன்னா நம்ம மரபணுக்கள் அதை வந்து மாற்ற முடியாது இல்லையா. இன்னும் ஜெனட்டிக் தெரப்பின்னு ஒன்று நமக்கு வரல, மரபணுக்களை மாற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு நமக்கு இன்னும் வரல. பட் நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம நல்லா சுற்றுப்புற மாசிலிருந்தும் தப்பிக்க முடியாது. பட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம், நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றோம், இயற்கை சார்ந்த உணவாக சாப்பிட்றோமா, தேவையான அளவு தான் சாப்பிட்றோமா, இல்லை தேவைக்கும் அதிகமாக சாப்பிட்றோமா, அது ப்ராசஸ்ட் ஃபுட்டு இல்லை, அது வந்து அதோட தன்மையை மாற்றி சாப்பிட்றோமா, எஸ்பெஷலி இந்த டீப் ஃப்ரைடு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ரிஸ்க் பிகம்ஸ் மோர். நம்ம அந்தந்த உணவை அந்தந்த பாரம்பரியத்தோடு அதை நிறைய மாற்றாமல் சாப்பிட்றத வந்து நேச்சுரல் பேலன்ஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், சாப்பிட்றோம். ப்ளஸ் நம்ம எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறோம், நம்மளுடைய எக்ஸ்போஷர் டு கதிர்கள் த்ரூ டெலிவிஷன், த்ரூ ஃபோன் அண்ட் மொபைல், இதெல்லாம் நிர்ணயிக்கும் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம். ஒருத்தவங்களுக்கு சராசரி 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒரு திருப்தியான தூக்கம், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவோம். பேருக்கு தூங்குவீங்க, ஆனால் எந்திரிக்கும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. டு யூ ஹாவ் அ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்? இதை தான் இன்றைக்கி நாம் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். ஸோ அடிப்படையாக உண்பது, உறங்குவது, தண்ணீர் குடிப்பது மற்றும் அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் நிர்ணயிக்கிற ஒரு கண்டிஷன் தான் PCOD. ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைலே ரொம்ப மோசமாக இருக்குன்னா PCOD தாண்டவும் ஆடும். லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, பேலன்ஸ் டயட் எடுக்கிறாங்க, நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், அவங்களுடைய டே டு டே ப்ராப்ளம், யாருக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லை, அது எல்லாத்தையும் அவங்க ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் தாண்டி தாண்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க, முயற்சி பண்ணுறாங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னா, கட்டாயமாக நீர்க்கட்டிகள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ நிறைய என்னுடைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஜிம்முக்கு போகிறேன் டாக்டர், நான் இந்த எனக்கு பிடிச்ச இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறேன், இப்போ டான்ஸ் கிளாஸ் போகிறேன், எனக்கு இப்போ என்னமோ பீரியட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிலே ஆனாலும் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வாட்டி பேஷண்ட்ஸ் வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது, நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு புரியாது, பட் செயல்படுத்தும் போது அவங்களே சொல்லுவாங்க, ஓ ட்ரீட்மெண்ட் என் கையில் தான் இருக்குது டாக்டர், நீங்கள் முதல்லயே சொன்னீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் டாக்டர் கையில் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட பெண் கையில் தான் இருக்கு.
13: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. காலை வணக்கம் நேர்களி, கேட்டிருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கண்டிப்பாக இந்த 7:30 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்ருப்போம். அதுவும் இல்லாமல் ஒரு லாங் லீவ், அதாவது ஒரு 3-4 days அது லீவ் எடுத்துட்டு அடுத்து வந்து மறுபடியும் பேக் டு ஆஃபீஸ் பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு ஒர்க் எல்லாம் போயிட்டுருப்போம். ரொம்ப ஹரிபரியாக போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி டைமில். அப்படியே வந்து நம்மளுடைய வேலைங்களுக்கு நடுவில் பாடல் கேட்டுகிட்டே அப்படியே வேலை செய்யும்போது அப்படியே சரி ஓகேப்பா நம்மளுடைய டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒர்க்கை போய் நல்லபடியாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா. நிகழ்ச்சியில் இன்னைக்கு சந்தோஷருடைய புதறிவு கேள்வியா, 2026 மகளிர் T20 ஆசிய கோப்பையை எந்த அணி வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்க போறோம். 2026 மகளிர் T20 ஆசிய கோப்பையை எந்த அணி வென்றது?
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
0: சந்தோஷ சரள முதல் பாடலாக ஜெயராம் திரைப்படத்திற்காக அனுப் ரூபன்ஸ் இசையில சுமங்கலி குரலில்.

0: தொல்லை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலக தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

சந்தச சரல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக சில்லுன்னு ஒரு சந்திப்பு திரைப்படத்திற்காக எஃப் எஸ் ஃபைசல் இசையில வேகா பாடல் வரிகளில் அலப்ராஜு, அனிதா குரல்களில்

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி.

0: மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: நேயர்களின் மேடையாய்

0: விவசாயிகளின் ஊற்று தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
3: இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானல் வசந்தத்துடைய தலைப்பு நேர்பட பேசி சந்தித்தவை. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நேர்ல சந்தித்த மனிதர்களாக இருக்கட்டும், அந்த சந்திப்பு தந்த அனுபவங்களையும் பேசுவதற்கான நேரம் தாங்க 9:05 வானலையில் வசந்தம். நேர்பட பேசி நமக்கு வந்து மனசுல தோன்றத நேர்பட பேசியிருப்போம். அதை பேசினதுக்கு அப்புறம் சில உறவுகள் நமக்கு வலுவாயிருக்கும், சில உறவுகள் அப்படியே வந்து அந்த இடத்துலயே முறிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும். ஒரு நேர்பட பேசுறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, நேர்பட பேசி சந்தித்தவை, அதை பத்தி தான் இன்னைக்கு 9:05 வானொலியில் வசந்தத்துல பேச போறோம். சந்தோஷ சரல் அடுத்ததாக எப்படி மனசுக்குள் வந்தாய் திரைப்படத்திற்காக ஏஜே டேனியல் இசையில், பி வி பிரசாத் பாடல் வரிகளில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: சந்தோஷசாரலுடைய இன்னைக்கான பொதறிவு கேள்வியா, 2026ஆம் ஆண்டுக்கான மகளிர் T20 ஆசிய கோப்பையை எந்த அணி வென்றதுன்னு கேட்டிருந்தோம். சரியான விடை இந்திய அணி. இந்தியா மகளிர் ஹாக்கி அணி தான் வந்து T20 அதாவது மகளிர் T20 ஆசிய கோப்பையை இந்தியா வென்றிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான மகளிர் T20 ஆசிய கோப்பையை இந்திய அணி வென்றுள்ளது. சந்தோஷசாரலுடைய நிறைவு பாடலாக சதுரங்கம் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில், பா விஜய் பாடல் வரிகளில் சுனிதா சரதி குரலில்.

0: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று செப்டம்பர் 15. அன்றாட வாழ்வின் 24 மணி நேரங்களில் நாம் அதிகமாக செலவழிக்கிற நேரம் என்னவோ காத்திருப்பதற்காகவே என்று தோன்றுகிறது. யாருக்காக காத்திருக்கிறோம், எதற்காக காத்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் என்று திட்டமிடப்படாமலேயே நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பொழுதுகளை இந்த காத்திருப்பு களவாடி கொண்டு போய்விடுகிறது. அது தவிர்க்க முடியாததுதான். ஏனெனில் மனித இயக்கம் என்பது பொதுச் சூழலில் இயங்குவது. ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும்

0: நின்று நிலைத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எதற்காகவும் காத்திருக்க வேண்டியது இன்றியமையாத பண்பாக இருக்கிறது. வாகனங்களுக்காகவோ மனிதர்களுக்காகவோ காத்திருக்கிற நேரத்தில் அந்த நேரம் குறைவானதாக இருந்தாலும் கூட மன அழுத்தத்தை அதிகமாக தூண்டிவிடுகிறதாகவே அது அமைகிறது. 10 நிமிடம் காத்திருப்பதற்கான அந்த பொழுது பல மணி நேர பொழுது செலவழிப்பது போல ஒரு குற்ற உணர்ச்சியையும் ஒரு பரபரப்பையும் உண்டாக்கி விடுகிறது. அநேகமாக அந்த பொழுதுகளை நம் கைபேசி கருவிகளை இயக்குவதன் மூலமாகவே செலவழித்து விடுகிறோம். அதில் குறுக்கிடுகிற செய்திகள், அதில் காணுகிற படங்கள் நம்மை வேறு ஒரு திசைக்கு இழுத்து கொண்டு போனாலும் அவை பரபரப்பை குறைப்பதற்கு பதிலாக வேறொரு பரபரப்புகளை நமக்குள்ளே செலுத்தி விடுகின்றன. அந்த அழுத்தம் இன்னும் கூடுதலாக மாறுகிற பொழுது நாம் எதிர்ப்பட்டவரிடத்தில் நமக்கு கீழே அல்லது நமக்கு சக பணியாளர்களாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களிடத்திலே அந்த அழுத்தத்தை வெளிப்படுத்தி நம்முடைய பண்புகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய சூழலையும் உருவாக்கி விடுகிறது. எனவே ஆளுமை பண்புகளுள் மிக முக்கியமான பண்பாக நாம் இப்பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியது காத்திருக்கும் பொழுதுகளை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதில்தான். முதலில் மனப்பதற்றம் இல்லாமலும் நடப்பது நடக்கட்டும் என்கிற ஆழ்ந்த மன அமைதியும், நாம் அந்த இடத்தில் இருந்தால் எத்தனை பரபரப்பிற்குள்ளாவோமோ அந்த மனநிலையும் ஆக்கிக் கொண்டால் தாமதிப்பதற்காகவும் காத்திருப்பதற்காகவும் இருக்கக்கூடிய கணங்களின் பரிமாணங்களை குறைத்து கொண்டு மன அமைதி கொள்வதற்கான வழியாக அது அமைந்திருக்கக்கூடும். அந்த நேரத்தில் நாம் ஒரு நல்ல சிந்தனையை, ஒரு நல்ல கவிதையை, நம்முடைய நல்ல கனவுகளை நம் மனதிற்குள்ளே செலுத்த பழகி கொண்டோமேயானால் இந்த காத்திருப்பின் பதற்றம் குறைந்துவிடும் என்றே தோன்றுகிறது. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் தன் கைவசம் வைத்திருக்கும் சுவாமி விவேகானந்தரின் புத்தகத்தையோ அல்லது தனக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தையோ எடுத்து சில பக்கங்களை படிக்க தொடங்கி விடுவார். மன அழுத்தம் புத்தகத்தின் மீது படிக்க தொடங்குகிற போது அது ஒரு வேறொரு உலகத்தில் அவருடைய மனத்தை செலுத்தி கொண்டு போகிற அனுபவத்தை பெறுகிற பொழுது இந்த பதற்றம் மாறிவிடுகிறது. யாருக்காக காத்திருக்கிறாரோ அவர் வந்தவுடன் சக உலகத்திற்கு அவரை தன்னை திசை திருப்பி கொண்டு விடுகிறார். இயல்பான நிலைக்கு வாழ்க்கை வந்து விடுகிறது. ஓடிக்கொண்டிருக்கிற கடிகாரம் 10 நிமிடங்கள் தாமதமாகி பின்னால் சரி செய்து கொள்வது போல நம் வாழ்க்கை இயக்கத்தில் குறுக்கிடுகிற காத்திருப்பு அந்த அளவிற்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் பதற்றமோ பரபரப்போ இல்லாத ஒரு மனநிலையை நாம் பெற முடியும். அதனால் வாழ்க்கையில் யார் மீதும் கோபப்படாமல் சகஜமாக இயங்கக்கூடிய அனுபவத்தை பெற முடியும் என்று தோன்றுகிறது. எனவே நண்பர்களே, இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் காத்திருத்தல் என்பது தவிர்க்க முடியாத கடமைகளில் ஒன்றாகிவிட்டது. அதற்காக பதற்றமோ கோபமோ படபடப்போ கொள்வதை விடவும் அதனை அமைதியாக எதிர்கொண்டு நம்முடைய எதிர்கால நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்குரிய திட்டமிடுதலாகவோ அல்லது நல்ல நூல்களை வாசிக்கின்ற ஒரு பழக்கத்திற்குரியதாகவோ மாற்றிக்கொண்டு விட்டால் நமக்கும் நல்லது, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்லது என்றே சொல்ல தோன்றுகிறது. ஒரு முயற்சியாக இதனை பரீட்சித்து பார்க்கலாமே.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நிகழ்கேற்று அசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதானில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். காலையில் நேரம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வீட்டில் எல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? ஒரு சிலருக்கு காஃபி வாசனையோடு ஆரம்பிச்சிருக்கோம், இல்லைனா குழந்தைங்களோட சத்தத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம், வேலைக்கான பரபரப்போடு ஆரம்பிச்சிருக்கோங்க, இல்லை இன்னும் போர்வைக்குள்ளேயே இருந்துட்டு ரேடியோ கேட்டுட்ருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நேற்றுக்கு நாள் எப்படி இருந்தாலும் சரி, இல்லை லீவெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, ரொம்ப சோகமாக இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு வருத்தத்தில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, அப்படியே எஃப்எம் கேட்டுட்டே வேலை செய்யும் போது அந்த வேலையும் தெரியாது, போயிட்டு வந்த அழுப்பும் தெரியாது. அந்த மாதிரி அது முக்கியமாக இப்போதான் புதுசாக நான் வந்து எஃப்எம் கேட்கணும், எஃப்எம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், நானும் வந்து பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டை நான் கேட்டது இல்லைங்க இதுவரை அப்படின்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த பொன்னியின் புதுப்புணல். 0043 42 24 40 30 இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அனைத்தும் நிகழ்ச்சி

பங்கு பெற்று உங்களுடைய பாடலை கேட்கலாம். அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்பியும் உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில கேட்கலாம். நிகழ்ச்சியில உங்களோட நான் ஆர்த்தி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 7000 கனடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. பொன்னியின் புது பொன்னாள் நிகழ்ச்சியில் முதல் பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க. தர்மபுரி ஒடசல்பட்டி கூற்றோடு பகுதியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காரு. ஆடுகளம் திரைப்படத்திற்காக அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல்

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
4: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
5: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
6: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை

0: பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோயை கண்டறியும் முறைகள் அதை பற்றி பேசணும். இதில் வந்து முதல்ல வலிப்பு நோயை எப்படி நம்ம வைத்தியம் பண்ணுறதுன்னா அதை வந்து சரியான நேரத்தில் கண்டுபிடிப்பது. புரியலையே டாக்டர் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி காக்கா வலிப்பு போல் கை கால் வெட்டி வெட்டி இழுக்கிறது மட்டும் வலிப்பு கிடையாது, வலிப்பில் பல வகைகள் இருக்கின்றதுன்னு நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. அதனால் ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை இருக்குது, ஒரு நபருக்கு வித்தியாசமான ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளை நாமளே சாந்தப்படுத்துறதுக்காக ஏதேனும் ஒரு காரணத்தை நம்ம கொண்டு செல்லக்கூடாது. எப்படி, அவர் சரியாக தூங்கலை அதனால் டென்ஷனாக இருக்கிறாரு, அவர் வந்து முட்டைக்கோசு சாப்பிட்டாரு, முள்ளங்கி சாப்பிட்டாரு, அவர் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டாரு, தலையில் கேஸ் ஏறிச்சு அப்படின்னு ஏதேனும் ஒரு காரணத்தை நமக்கு நாளே புரிந்து கொண்டு நோயுடைய தன்மையை நம்ம தெரிந்து கொள்ளாமல் மருத்துவரோடையும் அது சரியான தருணத்தில் சொல்லாமல் விடுவதனால் என்ன ஆகுது, நோயுடைய பாதிப்பு அதிகமாகிறது. அப்போ வலிப்பு நோயுடைய பாதிப்பு அதிகமாகும்போது எளிதாக மருந்துகளில் கட்டுப்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலையோடு தான் நிறைய நோயாளிகள் இங்கே வருகிறாங்க. அதுவும் முக்கியமாக நான் பார்க்குறேன், நம்ம ஊர் பக்கம் வலிப்பு நோய் வந்தவங்க கூட உடனே நாட்டு வைத்தியம் போயிடறாங்க. ஒன்றும் புரியவே இல்லை, நாட்டு வைத்தியம் போய் எப்படி வலிப்பு நோய்க்கு சரியாகும். காக்கா வலிப்பு வந்தால் இந்த முடியை கொடுக்கறது, மரத்தில் ஆணி அடித்து முடியை மாட்டுறது, அப்புறம் வந்து திருஷ்டியை சுட்டி போடுறது, அப்புறம் பூசணிக்காய் உடச்சி போடுறது, எலுமிச்சைப்பழம் உடச்சி போடுறது, இது மாதிரி நிறைய செய்கிறாங்க. இதெல்லாம் கூட நாட்டு வைத்தியம், வலிப்பு வந்தால் நாட்டு வைத்தியம் போகிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, இது வேதனைப்பட வேண்டிய விஷயம். இது வந்து எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை எந்த ஊர் மக்களுக்கும் இல்லை, அது நம்ம தருமபுரி மாவட்ட மக்களுக்கு இருக்கிறது என நான் நொந்து வெந்து போகிறேன் என்று வேணாம் சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வரலாம். எனவே இதனுடைய ஆரம்ப நிலை கண்டறியதுன்னா நான் நெக்லிஜன்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ், அதாவது அந்த நோய் குறிகளை உதாசீனப்படுத்தாமல் இருந்தாலே நோயை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறியலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இஇஜி பரிசோதனை, இதை சொல்லியிருந்தேன், இஇஜி பரிசோதனை எலக்ட்ரோஎன்கெஃபாலோகிராம் இது ரெண்டும் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு நான் நேற்று சொன்ன மாதிரி இஇஜி அப்னாமலாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எடுக்கிறது ரேண்டம் இஇஜி. ரேண்டம் இஇஜினா ஏதேனும் ஒரு நேரத்தில் நமக்கு தோன்ற நேரத்தில் நம்ம பரிசோதனை செய்கிறோம். ஆனால் சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு, நம்ம தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நோயாளிக்கு நம்ம இஇஜி எடுத்தோம்னா, அதாவது தொடர் கண்காணிப்பில் நம்ம 24 hours இஇஜி அடித்தா தான் உண்மையான நிலவரம் நமக்கு தெரிய வரும். இது ஒரு வகை. இரண்டாவது பரிசோதனை என்ன அப்படின்னா சிடி ஸ்கேன் பரிசோதனை. இந்த சிடி ஸ்கேன் பரிசோதனை இப்பொழுது அநேகமாக அனைத்து தாலுக்கா மருத்துவமனையில் கூட சிடி ஸ்கேன் பரிசோதனை வந்துவிட்டது. இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா முதல்ல வந்து தருமபுரி மருத்துவக்கல்வி மருத்துவமனை தான் இருந்தது, அப்புறம் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பரிசோதனை வந்துவிட்டது, அடுத்து அரூர் அரசு தலைமை மருத்துவமனையிலையும் சிடி ஸ்கேன் பரிசோதனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அடுத்து பாலக்கோடு மருத்துவமனைக்கும் அது வரப்போவதாக தகவல். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதை கேட்குற நோயாளிகள் உங்கள் பக்கத்திலே இந்த சம்மந்தப்பட்ட ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா ஏதேனும் பிரச்சனைனா முதல்ல அரசு மருத்துவமனை நாடுங்க. அரசு மருத்துவமனை போனாலே நீங்கள் இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். இந்த சிடி ஸ்கேன் பரிசோதனை என்ன பார்க்கலாம், சிடி ஸ்கேன் பரிசோதனையில் குழந்தைங்களுக்கு ஒரு வகையான அறிகுறிகள் தெரியும், பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வகையான அறிகுறி தெரியும். சிடி ஸ்கேன் பரிசோதனை வந்து மூளையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்ப நிலை பரிசோதனை என்றே கொள்ளலாம். இது வந்து ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம தூரத்தில் ஒருத்தர் பார்க்குறோம், அவர் கந்தசாமி மாதிரி இருக்கிறாரு, இவர் குப்புசாமி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு நம்ம யூகிக்கிற அளவுக்கு நமக்கு தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த சிடி ஸ்கேன் பரிசோதனை. வேற என்ன சிடி ஸ்கேனில் நம்ம செய்யலாம் அப்படின்னு பற்றி நான் தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம்.

0: சட்டமன்ற மருத்துவமனை, நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
6: நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல்.
5: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. ஆத்தூர்ல இருந்து மாதவ் கேட்டிருக்காரு. அயன் திரைப்படத்திற்காக அவர் கேட்டக்கூடிய பாடல்

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும் கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி

0: தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு.
1: தருமபுரி.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். திருக்குறளுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒரு நூல் எதுன்னு கேட்டால் நாரடியார் தான். 400 பாட்டு தான், அது 400 பேர் பாடினது, அதுதான் ஆச்சரியம். இது கூட வரலாறு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமணர்கள் இங்கே தங்கியிருந்த போது அவருடைய நாட்டில் முதல்ல பஞ்சம் ஏற்பட்டு இங்கே வந்தாங்களாம். பிறகு அங்கே மழை பெஞ்சு நல்லா ஆனவுடனே நாங்கள்லாம் புறப்படுறோம்னு சொன்னபோது பாண்டிய மன்னன் அவங்களை அனுப்ப விரும்பலையாம். இருங்க இருங்கன்னு சொல்கிறப்ப ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மன்னன் நம்மளை விடமாட்டான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு அந்த சமணர்களெல்லாம் இரவோடு இரவோ போயிட்டாங்களாம். போயிட்டாங்கன்னே மன்னனுக்கு கோவம் வந்து அந்த இப்படி எழுதி வச்ச ஏட்டெல்லாம் ஆற்றுல எறிஞ்சிட்டாராம். அதில் போகாமல் ஆற்றுக்குள்ளேயே அந்த எதிர்த்து வந்த ஏடுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அது மாதிரி இருந்த ஏடுகள் எதுன்னு பார்த்தா ஒரு 400 ஏடு தானாம். திருஞான சம்பந்தர் கதைக்கு இணையாக சொல்லப்படுகிற கதைன்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மையானு நமக்கு தெரியாது. ஆனால் 400 பாட்டு கிடச்சிருக்கு. இந்த 400 பாட்டை வந்து தொகுத்து உரையோடு எழுதுகிறாங்க. பத்மனார் அப்படிங்கிறவர் தான் அதை இது பண்ணுறாரு. இப்போ இதில் வரக்கூடிய பாட்டினுடைய செய்திகள் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். அதையும் குறிப்பாக செல்வம் நிலையாமை, இளையம் இளமை நிலையாமை எல்லாமே அந்த கடைசி வரிகளை சொல்லி சொல்லி மகளிர் நானினுடைய தந்தையாரும். இப்போ இதில் ஈகைங்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் சொல்கிற மாதிரியே இவரும் சொல்கிறார். அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ பழைய காலத்தில் ஏதாவது ஒரு செய்தி அறிவிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தோல் முரசு வச்சு அது மேலே ஒரு குச்சி வச்சு அதை அடிப்பாங்க. அப்படி அடித்தா அது எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும் அப்படின்னா, ஒரு காத தூரத்துக்கு கேட்குமா. காத தூரம்னா என்ன அப்படின்னா, இந்த இப்போ இன்றைக்கி சொல்கிறோம்ல கிலோமீட்டர் மைல் அது மாதிரி ஒரு 10 மைல்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோ தூரத்துக்கு கேட்குமா. சரி, அடுத்து ஆகாயத்தில் இடி இடிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அது சில யோசனைகள் தூரத்துக்கு கேட்குமா. யோசனைன்னு உடனே நீங்கள் இந்த சிந்தனை யோசித்தான் அது இல்லை, யோசனைங்கிறதும் ஒரு கிலோமீட்டர் அளவு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்லாங், அப்புறம் வந்து மைல், அப்புறம் கிலோமீட்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரத்துக்கு கேட்குமா, இடி இடித்தா இத்தனை யோசனை தூரத்துக்கு கேட்குமா. ஆனால் இந்த ஆனாலுங்கிற சொல்லிருக்கு பாருங்க, இதுதான் அருமையான சொல் தமிழில். அதை எங்கனா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிட்டாலே ஒருத்தர் பேச்சாளர் ஆயிடுவாருங்க. ஆனால் அதாவது முரசோசை சில காத தூரம் கேட்கும், இடியோசை சில யோசனை தூரம் கேட்கும், ஆனால் ஒருவன் கொடையாளியாக இருந்து வறியோருடைய துன்பத்தை போக்கி அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குகின்றான் என்ற சொல்லானது மூவுலகம் கேட்குமா. அதாவது மேலுலகம், நாம் இருக்கிற உலகம், இதற்கு கீழும் ஒரு உலகம் இருப்பதாக நம்பிக்கை உண்டு. மூவுலகும் ஈரடியால் முறை திரம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப அப்படின்னு சிலப்பதிகார ஆசிரியர் சொல்கிறார். அப்போ மூணு உலகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மூணு உலகத்துக்கும் கேட்குமா, ஒருத்தன் குடையாளி அவன் கொடுத்தா அப்படிங்கிற நல்ல சொல்லு. குடை கொடுப்பதனால் நன்மை ஏற்படும், புகழ் ஏற்படும், ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறார்னா, இந்த உயிருக்கு நாம் தருகின்ற ஒரு ஊதியம் என்ன என்றால் புகழ். அந்த புகழை கொடை மூலம் கொடுக்க வேண்டும். நாரடியார் சொல்லுகின்ற இந்த பாட்டை ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள், அரிய செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: எட்டு 8:40 ஆயிற்று கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் முடியுச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு 0343-42-24-40-30 இந்த நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லம்பள்ளியிலிருந்து காயத்ரி கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: சைக்கிளிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலம், நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன்.

0: ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரா. சரி, அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்ருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது. உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு, அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு தான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்குறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார், நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு, அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா, அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டானே ஒருத்தன், வந்திருந்தேனே அப்படின்னு ஆனால் இவன், டேய் ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம்

0: விவசாயிகளின் ஊற்று தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. நேர்களை கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஒரு ஆய்வு செய்தி, ஒரு புள்ளிவர கணக்கு, 2011 புள்ளிவர கணக்கு. அந்த புள்ளிவர கணக்கு சொல்கிற அதிர்ச்சி செய்தி என்ன என்றால், இளம் குற்றவாளிகள், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட இளம் குற்றவாளிகள், தொடக்கநிலை கல்வி பயிலுகிற மாணவர்கள் 1170 பேர், 617 பேர் தொடக்கநிலைக்கும் மேல்நிலை கல்விக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இளம் குற்றவாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 56 பேர் மேல்நிலை கல்விக்கு மேல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 240 பேர் கல்வியறிவு பெறாதவர்கள். ஆக இவ்வளவு பேரும் 2011 இளம் குற்றவாளிகளாக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சியான புள்ளிவர கணக்கை எடுத்துக்கொண்டு ஒருவர் திருக்குறள் அன்பர் ராஜரத்னம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்கிறார். இந்த வழக்கில் அவர் சொல்லுகிற செய்தி, இளம் குற்றவாளிகள் உருவாவதற்கு காரணம் அறச்சிந்தனைகள் நம் வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டது. ஒரு காலத்தில் நீதி போதனைகள் நம் வகுப்பறையில் பயிற்றுவிக்கப்பட்டது. மாணவர்கள் குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லாத நிலையில் நாம் குழந்தைகளுக்கு திருக்குறளை கற்றுத்தர வேண்டும். தமிழ்நாட்டு கல்விக்கூடங்களில், பள்ளிகளில் எல்லா மாணவர்களுக்கும் திருக்குறளை கற்பதற்கான ஆவண செய்வதற்கு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று ராஜரத்தினம் என்ற திருக்குறள் அன்பர் தொடுத்த வழக்கிற்கு போற்றுதலுக்குரிய நம்முடைய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அற்புதமான தீர்ப்பை எழுதினார்கள். என்ன தீர்ப்பு அது? திருக்குறளின் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் குரட்பாக்களையும் தமிழக அரசு பாடத்திட்டத்தில் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவை, ஒரு மிகச்சிறந்த உத்தரவை வழங்கினார்கள். த ஃபியூச்சர் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி லைஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன். த ஃபியூச்சர் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி லைஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன். இட் இஸ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ஷோ தம்

0: rightful work, and there is no other better philosophy than what is breaches in Thirukkural. திருக்குறளை விட அறச்சிந்தனைகளை இளைய தலைமுறைக்கு வழங்குவதற்கு வேறு அறநூல் தெரியவில்லை. அதனால் திருக்குறளை இளைய தலைமுறை கற்பதற்கு அறத்துப்பாளையும் பொருட்பாளையும் முழுமையாக கற்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இன்னிப்பார்கள், ஒரு அற்புதமான தீர்ப்பை போற்றுதலுக்குரிய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் வழங்கியது. இந்த இளைய தலைமுறையை சரியான பாதையில் செதுக்கி தருவதற்கு வழங்கப்பட்ட அருமையான தீர்ப்பாகும். நாம் குழந்தைகளை மருத்துவராக ஆசைப்படுகிறோம், பொறியாளராக ஆசைப்படுகிறோம், வழக்கறிஞராக ஆக்க ஆசைப்படுகிறோம், தொழில் முனைவோராக ஆக்க ஆசைப்படுகிறோம். ஒருபோதும் நாம் அவர்களை மனிதராக்க முயற்சிப்பதில்லை. மருத்துவராக, பொறியாளராக, சட்ட வல்லுநராக, தொழிலதிபராக வருவதை விட முதலில் நம் குழந்தைகள் மனிதர்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும். அதற்கு திருக்குறள் நமக்கு முழுமையாக வழிகாட்டுகிறது. அது காட்டுவழி பாதைக்கு கைவிளக்கு, கடல் வழி பாதைக்கு கலங்கரை விளக்கு, மழைவழி பாதைக்கு குன்றின் மேலிட்ட விளக்கு. அந்த விளக்கொலியை நாம் நாளும் ஏற்றி வைப்போம். திருக்குறள் ஒளி வழியே இளைய தலைமுறையை சரியான திசையில் வழி நடத்துவோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 9:05. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவார் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் வந்து பாத்தீங்கன்னா, நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்புல வளமரம் இருக்கு. நேர்பட பேசு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து மனசில் இருக்கிறத நம்ம வந்து முகத்துக்கு நேராக பேசுறது தான் நேர்பட பேசுறது. அப்படி நம்ம வந்து மனசில் இருக்கிறத நேர்பட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சந்திப்போம். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசுவார்ப்பா அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. சில நேரம் வந்து இவர் எது பேசினாலும் வந்து கொஞ்சம் மூஞ்சிக்கு நேராக பேசிடுறாருப்பான்னுட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் சில நேரம் யோசிப்பாங்க. ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நேர்பட பேசுகிறதுனால நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் தான் சந்திப்போம். அதே மாதிரி நமக்கு பின்னாடி வந்து யாராவது நம்மளை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா கூட, இல்லைப்பா அவர் வந்து நேருக்கு நேராக பேசிடுவார் எதுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு வந்து எப்பயுமே நடக்கும். அப்படி நீங்கள் நேர்பட பேசி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த விஷயங்களை வந்து எங்களோடு பகிர்ந்துக்கலாம். அறிமுக நேர்கள் 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 94 86 65

0: ஐந்து 20 25 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிரலாம். நேர்பட பேசி நீங்கள் சந்தித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நாங்கள் ஆர்வமாக கற்றுட்ருக்கோம். இணைப்பில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாரங்கிட்ட பேசுகிறீங்க?
1: சேலம் பேம்படி தரத்துலேருந்து தண்டபாணி.
0: தண்டபாணி ஐயா சொல்லுங்க, நேர்பட பேசுறதுனால நீங்கள் சந்தித்த ஒரு விஷயம்.
1: அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள், அவர் பேசுறதெல்லாம் சாதாரண விஷயம், அப்படி ஒரு கருத்தும் கண்ணியத்தோட பேசுவார். அந்த நாளில் இன்னைக்கு நேர்பட பேசி நான் சந்திச்சதெல்லாம் எப்பவுமே என் மனசுல வச்சுக்காம பல விஷயங்களை நான் பேசிடுறேங்க. அதை பேசுறதுனால என்னை வந்து ஒதுக்கப்படுறாங்க. அது வந்து காலம் தெரிஞ்சு நீ பேசணும் சரிதாங்கிறது புரிதலுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. அது வரைக்கும் நாம தனிமைப்படுத்தி
0: அதுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது காலம் கடந்தாலும் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா நம்ம வந்து நேருக்கு நேராக பேசுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயம் அதுதான். காலம் கடந்து கூட அவர் நேராக பேசிடுவாருங்க அப்படிங்கிற விஷயம்தான். ரொம்ப அருமையாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்பவர்
2: தேவையில்லாத ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறது தப்பு இல்லைங்களா?
0: அருமை அருமையா சொல்லுங்க.
2: அதுவும் கோவம் தான் எல்லாத்துக்கும்.
0: சரி சரி, ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய கருத்து. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேர்பட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பேச விடுங்கப்பா, அவங்க எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பேசுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி இணைப்பில் வந்து மிக்க இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யாருங்க பேசுகிறீங்க?
3: வணக்கம் சார், பேசுகிறேன்
0: கிருஷ்ணன். சொல்லுங்க கிருஷ்ணன்.
3: அது தெரியாத தெரியாத பேசுறது தெய்வத்தோட ஒண்ணு.
0: ம், இல்ல நீங்க நேர்பட பேசுறதுனால நீங்க சந்தித்த விஷயங்கள் என்னன்னு மட்டும் பகிரலாமே.
3: தெரியாத கடவுளோட செயல்.
0: ம்,
3: தெரிஞ்சு பேசுறது குற்றம்.
0: இல்ல நீங்க வந்து டாபிக்கே சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து முகத்துக்கு நேரா சில நேரம் பேசும்போது நீங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம். சரி, ஆனா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி கிருஷ்ணன். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, சிவமட்டில இருந்து சுதாமூர்த்தி பேசுறேன் ஐயா.
0: சுதாமூர்த்தி அம்மா சொல்லுங்க.
4: ஆமாங்க ஐயா, அப்படி பேசுறதுனால நிறைய பிரச்சனைய பாத்துட்டேங்க ஐயா.
0: நிறைய பிரச்சனை தான் பாத்திருக்கீங்களா? வரவங்க எல்லாம் பிரச்சனைய தான் சொல்றீங்க, நிறைய பிரச்சனை பிரச்சனைன்னு. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க?
4: அது வந்து இப்போ நேரடியா பேசிடுறோம்.
0: ம்,
4: அது மத்தவங்க கிட்ட சொல்லி வரக்குள்ள நம்ம கிட்ட கோபம் வந்துருதா?
0: ம்,
4: அவங்க வந்து நேரடியா நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கான பதில் நம்ம கொடுத்துருவோம். ஆனா அது அடுத்தவங்க கிட்ட சொல்லி இன்னொருத்தர் கிட்ட சொல்லி நம்ம கிட்ட வரக்குள்ள அவங்க கிட்ட போய் நேர்ல நம்ம கேட்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்துருதுங்க. நிறைய சந்திச்சுட்டு அதெல்லாம் நல்ல விஷயமும் இருக்கு.
0: என்ன நல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாப்பா.
4: எது வந்தாலையும் நேரடியா வந்து சொல்லிடுவாங்கப்பா. எத்தனை பேர் இருந்தாலும் நேரடியா கேட்டுருவாங்க இந்த விஷயம்னா, ஆமானா ஆமா இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுவாங்க.
0: சரி, ரொம்ப அருமை.
4: அப்படின்னு சொல்றாங்க,
0: அதாவது ஆமா இல்ல ரெண்டு வார்த்தையில முடிஞ்சிடும். அவங்க வந்து பொய் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நல்ல பேர் நமக்கு கிடைக்கணும் இல்லையாங்களா? சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நம்ம வந்து தொடர்ந்து நேர்களோடு பேசுவோம். பேசுவதற்கு முன்பாக
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.

0: ஆயிஷா சன்ஃபிளவர் ஆயில். நேரம் 9:13 நேர்பட பேசி அப்படிங்கிற தலைப்பில், நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானலில் வசனம் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் நேர்பட பேசுகிறனால நீங்கள் சந்தித்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நேயர்கள் எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் பேசலாம். வருக வணக்கம். அந்த நேயர் இணைப்பில் இருந்து விடுபட்டார். இணைப்பில் நெய்மாட்டு நேயர்,
1: நன்றி.
0: வானொலி பெட்டிக்கிட்ட இருந்து நேயர்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுனீங்க அப்படின்னா அந்த எக்கோ கேட்காம இருக்கும். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நினைக்கிறேன்
0: வெளியேறிட்டாரு. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படின்றீங்க.
2: அப்படி பேசிட்டாலும் கூட அப்படி எதிர்பாராத ஒரு சில நேரத்துல எல்லாருமே நம்ம சிந்திச்சு பேசுறோம், எதிர்பாராம
0: பேசுவாங்க.
2: இருந்தாலும் அந்த பேச்சு நம்ம இனிமேலும் அடுத்த கட்டத்துக்கு நான் போகக்கூடாது, சிந்திக்கணும் அவ்வளவுதான்.
0: சரி, அருமையா சொன்னீங்கய்யா. அதாவது வந்து நம்ம நேர்பட பேசுறது அப்படிங்கிறது வேற, சில நேரம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா பேசுறதுனாலே நாங்க வந்து கோபமா பேசுறதுதான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படின்னு சில நேரம் நினைச்சுப்போம். அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை இன்னொருத்தவங்க முகத்துக்கு நேராக பேசுறது அப்படிங்கிறது தான் வந்து நேர்பட பேசுங்கிறத தவிர, நம்ம வந்து திமிரா இருக்கும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பேசுறதுங்கிறதுலாம் நேர்பட பேசு அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கருத்தை இன்னொருத்தவங்க மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை வந்து நம்ம நேர்முகமாக அவங்ககிட்டே சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நேர்பட பேசு. அருமையாக வந்து சொல்லிட்டு போனார் முனியப்பன் ஐயா. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம நேர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர்

0: சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபிதகுஜாம்பாள் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.

0: SSSC, RRB, TRB, TET, TNPSC Group 1 மற்றும் Group 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள். பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: 9:24 கேட்டு கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து நேர்பட பேசும்போது நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நேர்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். உதாரணத்துக்கு சில இடங்களில் வந்து நமக்கு பாராட்டு கிடச்சிருக்கும். இவர் யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து நம்மளை பாராட்டி கூட இருப்பாங்க, இவர் வந்து நேர்பட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தாண்டின சில விஷயங்களும் வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுகிறீங்க? முருகன் ஐயா சொல்லுங்க.
8: நேர்மையிச்ச
7: விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்க எங்ககிட்ட.
8: ஆமா சார், அப்படிதான் சார். ஆனா சாம்ராஜ் மனசு வெளியே பேசுவார் சார். எப்ப நானும் அப்படிதான், வெளியே வரைச்சு பேச மாட்டேன், நேரே பேசுவேன் பிடி சக்கரவர்கள்ட்ட.
7: சரி சரிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், அதாவது நம்ம வந்து மற்றவங்களை பத்தி எதுவும் சொல்ல வேணாம், நீங்க சந்தித்த விஷயங்கள் பத்தி மட்டும் நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
9: ஐயா வணக்கம்.
7: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
9: ஐயா நான் பாலோடு பக்கம் வாழை தோட்ட சின்ன மாதிரி பேசுறேன்
7: ஐயா. சின்ன மாதிரி ஐயா சொல்லுங்க.
9: தலைப்பு சிறப்பான தலைப்பு தான், நேர்படியா பேசுன்றது. உண்மையா நேர்படியா பேச யாருக்கு சங்கடலாது போறீங்க ஐயா? ஒரு குடும்பத்துல கூட நேர்படியா பேச நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்துல வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னால் சொன்னாங்கன்னா அது பிரச்சனை பெருசு பண்ணிடுவாங்க.
7: அதாவது இப்போ
9: நேர்மடியா பேசினாக்கா அதே வார்த்தை நாளைக்கு பேச மாதிரி தான் தெரியும். ஒருத்தர் கேவலம் வச்சு ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும் வச்சியா, அது வந்து உண்மையிலேயே தவறான வழியில் தான் போவோம்.
7: அதாவது இப்ப நம்ம என்ன மனசுல நினைக்கிறோம் ஒருத்தங்களை பத்தி நம்ம நேரடியா அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லது. இதே நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒண்ணுன்னு சொன்னோம்னா அது பத்துன்னு போய் நிக்கும்.
9: அது வந்து தவறான வார்த்தை, எப்பயுமே நேர்படியா பேசுவேன். நாங்க வானொலி கூட்டம் கூட இருக்கிறவங்க ஒரு கூட்டமா தான்,
7: இல்ல இல்ல
9: நிகழ்ச்சியா தான் நல்லா பேசுவோங்க.
7: சரிங்க, நன்றி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. சின்ன மாதிரியா இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
10: ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
10: கருத்துக்கள் சொல்லும் போது அவங்க மனசு நோவும், அவங்க மனசு நோவாதபடி நைசா சொல்லணும், அதான் முக்கியம். அதே இடத்துல அவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கணும், நம்ம பேர் நம்பிக்கை வச்சிருக்கிறது நேர்படி பேசலாம், தவறு இல்ல. இவன் நம்ம நல்லதுதான் சொல்றாரு நினைச்சுக்குவாங்க. அது நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட நேர்பட பேசுறதுனால
7: நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது நம்ம மேல நம்பிக்கை

0: இருக்கவங்க கிட்ட நம்ம நேர்பட பேசிடலாம், நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நேர்பட பேசாம இருக்கணும் அப்படின்றீங்க. மத்தவங்க கிட்டயும் நம்ம அவங்கள பத்தி பேசாம இருக்கிறது நல்லது இல்லையா? ஆ சரிங்க, அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல நம்பிக்கை இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து நேர்பட பேசும்போது அது ஒரு கட்டத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம மேல நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து நம்ம நேர்பட பேசாம இருக்கிறது நல்லது. ஆனா நம்ம வந்து மத்தவங்க கிட்டயும் அவங்கள பத்தி பேசாம இருந்தோம் அப்படின்னா அவங்க பத்தி இன்னொருத்தவங்க மூலியமா யாரும் மூலியமா தப்பா ஒரு கணக்கு போகுது அப்படின்னாலும் நம்ம அதையும் தவிர்த்துக்கலாம். நேர்பட பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் கிடைக்கும்போது. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
1: நான் திவ்யா, காவேரி பட்டினம்ல பேசுறேன்.
0: திவ்யா சொல்லுங்கம்மா, நேர்பட பேசி நீங்கள் சந்தித்தவை.
1: இந்த நேர்பட பேசு அப்படின்றதுல நல்லதும் நடக்கும், சில மனக்கசுவுகளும் நடக்கும்.
0: சரி,
1: உதாரணம் மட்டும். என்னுடைய உறவுகள்ல ஒருத்தர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸ் என் ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றதுக்கு பயப்படுறாங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, என்ன எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல. சோ அந்த ஒரு இழப்புல இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க.
0: சரி, அருமை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட டாபிக் ரிலேட்டடாக நல்லா பேசியிருக்கீங்க. அதாவது நீங்கள் சந்தித்த ஒரு விஷயத்தை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நேர்பட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் அது வந்து கொஞ்சம் சில பேர் மனசை சங்கடப்படுத்தும். ஆனால் கொஞ்சம் அவங்க யோசிக்கும் போது அது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்கும், நம்ம மேலேயும் வந்து அந்த வருத்தம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிங்கம்மா. நம்ம வந்து தொடர்ந்து நேர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
2: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

நேர்களை வானொலியில் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. நேர்களின் கவனத்திற்கின்ற காலை 15 நீங்கள் கேட்டவை கட்சவையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கட்சவையினருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். இன்று காலை 15 நீங்கள் கேட்டவையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 2.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 3.7 நேயர்கள் கேட்க இருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவிந்த், சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அலமந்துட்டுருக்கு. நம்ம நேர்பட பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம சந்தித்த விஷயங்கள் தான் நேர்கள் எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு
0: பூபதி.
1: முருகேசன்
0: சொல்லுங்க, நீங்க நேர்பட பேசி நீங்கள் சந்தித்த விஷயங்கள்.
1: நேர்பட பேசுறது வந்து நம்ம தப்பா பேசினாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடலாம், நேரடி பேசுறது நல்லதுதான் நான் நினைக்கிறேன்.
0: சரிங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: தகடூர் அன்பளிக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்பவர்
2: ஐயம்பதூர் கலைச்செல்விங்க.
0: கலைச்செல்விமா சொல்லுங்க, நேர்பட பேசும்போது நம்ம சந்திக்க கூடிய
2: ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன், ஆனா அவங்க தவற சுட்டி காட்டுவேன். அதே போல என்னோட தவற சுட்டி காட்டினாலும் நான் என்னை திருத்திக்குவேன். மத்தவங்களுடைய தவற சுட்டி காட்டும் பொழுது அவங்க வந்து என் மேல கோவிச்சுக்கிறாங்க. அதனால என்ன பண்றது, வேற வழி இல்ல. சரி, நீங்க எப்படி செய்யறீங்களோ அதே மாதிரி செய்யுங்கன்னு விட்டுருவோம் பேசாம.
0: சந்திரசேகர் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள்.
3: ஐயா, நேர்பட பேசும்போது சவால்கள் அப்படிங்கறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒருவர் செய்த தவறு இதுதான் தவறு அப்படின்ட்டு நான் பின் பாயிண்ட் பண்ணுவேன். அப்ப நிறைய பேரு வயசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துருவாங்க. அவங்களை அவமதிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் அவங்க பாப்பாங்க.
0: மத்தவங்க யாருமே பேசல, நம்ம மட்டும் ஏன் பேசணும் அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு கட்டத்துல அவங்க புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. தொடர்ந்து நம்ம நேர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக

0: வசந்த் அண்ட் கோ.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: கொடுக்கட்டை 9:37
3: கேட்டிருப்பது வானலையில் வசந்தம். இன்னைக்கு நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்புல நேர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேர்களோடு பேசுவோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: அவங்களோட சண்டை போடாமே பேச மாட்டான். சண்டை விட்டுதான் பேசாதது ஒண்ணும் கிடையாது. நமக்கு அந்த ஆளுக்கு சரியில்லைன்னா ரூட்டை மாத்திக்கணும். அவ்வளவுதான், சண்டை போடாம ஒதுங்கிக்குவேன்.
3: இல்ல இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டு ஒதுங்குறதுன்னு இல்ல, இப்ப நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட நேரா சொல்லணும் இல்லையா, அவங்க செய்யறது சரி தப்பு இல்ல, நம்ம மனசை புண்படுத்துது படுத்தல அப்படிங்கறத நேர்பட பேசணும் இல்லையா?
4: அது அதேதான், அந்த அவங்க பண்றது சரியில்ல நம்மள புண்படுத்துறது மாதிரி
3: பேசினாதான்
4: நாம டைரக்டா சண்டை போட்டு ஒதுங்கன்றது. சண்டை போடாம ஒதுங்கிக்கிறதுங்கய்யா.
3: சரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நேர்பட பேசுறது பேசறதுங்கறத தாண்டி

0: ஒதுங்கி நின்னுங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க. நன்றி இணைப்பில் வந்த மிக்க இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் லலிதபுரி வெண்ணில பேசுறேங்க.
0: வெண்ணிலாமா, சொல்லுங்க.
1: நேர்பட பேசணும்னா நான் எதுவாக இருந்தாலும் நேராக கேட்பேங்க.
0: ம்,
1: அது நேராக கேட்டோம்னாவே அவங்க ஆளு சரியில்லைன்னு சொல்லுவாங்க.
0: ம்,
1: யாராக இருந்தாலும் என்ன நேராக தான் பேசணும்னு.
0: ம்,
1: அப்புறமா அவங்க சைலண்டாக பேசாதாயிருவாங்க.
0: ம்,
1: அந்த மாதிரி தான். அதனால கம்மு நல்லாமே சண்டையெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரி.
0: ம், அதாவது நம்ம நேர்பட பேசுறதுங்கிறது வேற, சண்டை பிடிக்கிறதுங்கிறது வேற, இல்லையா?
1: ஆமாம் ஆமாம், எதுவாக நேராக தான் கேட்பான்.
0: ம்,
1: நேராக கேட்டாவே அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது என்ன.
0: ம்,
1: அதனால தான். சரி, வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளோ நேரம் முக்கால் மணி நேரம்.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். பன்னந்தூர்லேருந்து கேட்டுருக்கிறீங்க.
0: ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க.
2: நேர்பட பேசுறதுனால யாருக்குமே பிடிக்கிறது இல்லைங்க. நேர்பட பேசுறது யாரோ ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும். கரெக்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரர் இருக்கும் போது நான் கரெக்டா பேசணும்னா என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? போடு போட்டு அப்படியே கோட்டு மாதிரியே நடக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. என்ன செய்யறது, என்னுடைய இது அப்படிதான் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், என்ன என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொல்லுவேன்.
0: அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம, இது ஒரு நல்ல விஷயம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு நேரம் பேசுறது அப்படிங்கிறது வந்து தப்புன்னு சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம எல்லார்ட்டையும் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி நடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மாறுறதை விட நம்ம நேர்பட பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் சால சிறந்தது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்து. தொடர்ந்து நம்ம நேர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக விளம்பர இடைவெளியையும் ஒரு பாடலையும் கேட்டு வந்துடலாம்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வசந்த் அண்ட் கோ
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ்வி ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 9:47. நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வானலையில் வசந்தம் வளம் வந்துட்டுருக்கு. நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்கள் சொல்லும்போது அதனால் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நேர்கள் நம்மளோட பகிர்ந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து நேர்களோடு பேசுவோம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கம் சொல்பவர்.
1: ஐயா தலைப்பு வந்து
0: நேர்பட பேசி நீங்கள் சந்தித்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாங்க ஐயா. முதல்ல நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நீலகண்டன்.
0: நீலகண்டனா? நீலகண்டன். சரி சொல்லுங்க நீலகண்டன், நீங்க நேர்பட பேசி நீங்கள் சந்தித்த ஒரு விஷயம். ஐயா இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்களா. சொல்லுங்க.
1: இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு பாக்கும்போது ஒரு லோடு ஏற்றிட்டு வாடகை வராத பிரச்சனைய நேர்பட கொஞ்சம் கோபதாபமா சண்டை வர அளவுக்கு உருவாச்சுங்க. அத நம்ம எப்படி பேஸ் பண்றதுன்னு அந்த நேரத்துல ஓனரை ஜாயின் பண்ணி பேசும்போது புரோக்கர் கிட்ட பேசுவான்னு
0: சொன்னாருங்க.
1: அந்த புரோக்கரும் வந்து ஆபீஸ்கார் பிளஸ் புரோக்கர் ரெண்டு பேருக்கும் பதில் சொல்ல முடியல. நாம கோபமா பேசினா மறுபடியும் அங்க வந்து லோடு எடுக்க முடியாது அப்படின்னு ஓனர் எங்கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு. அதனால சார் இது ரெண்டு நாள் கழிச்சு நீங்களே பேசுங்க அப்படின்னு அவர் மூலமா அந்த விஷயத்தை பேச வச்சுட்டு நான் ஒதுங்கி வந்துட்டேங்கய்யா.
0: சரிங்க. அதாவது
1: அதனால நம்மளுக்கும் எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கணும், வண்டியும் எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கணும், நம்மளும் அந்த இடத்துல கெட்டவங்களா இருக்கக்கூடாது.

0: அதன்றதுக்காக நான் பின்வாங்கி வந்துட்டேங்க.
1: சரி, நீங்கள் நேர்பட பேசுகிறனால ஒரு பிரச்சனை வந்து நேரடியாக தீர்க்க முடியல அப்படின் போது பின்வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதனால் சந்தித்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஐயா.
1: சொல்பவர்?
2: நான் தருமபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறேன்.
1: மோகன் ஐயா சொல்லுங்க.
2: ரொம்ப அருமையான ஒரு தலைப்பீங்க, நேர்மையா பேசி அந்த நேரத்துல நம்ம சந்திச்ச பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்க.
1: பிரச்சனைன்னு நான் கேட்கவே இல்லை, தலைப்பு மாத்த கூடாது, ஏத்துக்க மாட்டேன். நேர்பட பேசி நீங்க சந்திச்ச விஷயங்களை மட்டும் சொல்லணும். தலை பிரச்சனைன்ற நாங்க தலைப்பு சொல்ல. சொல்லுங்க
2: ஐயா. ஒரு சம்பவம் நான் உண்மையா நடந்தது சொல்றீங்க.
1: சின்னதா சொல்லுங்க. சுருக்கமா
2: சின்னதா, அதான் நான் 10 பேர் வர இடத்துக்கு டூர் போயிருந்தோம். 5000 ரூபாய் போட்டோம் தலைக்கு, 500 500. அதுல வந்து 2500 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி 2500 ரூபாய் ஒரு நண்பர் மீத்தினாரு. அந்த நேரத்துல நான் நேரடியா கேள்வி கேட்டேன், இன்னும் தலைக்கு 250 ரூபாய் மீதி காசு கொடுத்துருங்கன்னு சொல்லி. அந்த இடத்துல வந்து செலவு கணக்கு கேட்டதுனால, நேர்மையா கரெக்டா செலவு கணக்கு கேட்டதுனால, என்ன அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கொஞ்சம் தொடர்பு கம்மியாயிருச்சிங்க.
1: சரி, அது தவறு இல்லைங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேர்பட வந்து அவங்க பண்ணுற தப்பை நம்ம சொல்லும்போது அவங்க நம்மகிட்டருந்து ஒதுங்கி போகிறாங்கன்னா அது நமக்கு ஒரு வகையில் நல்லது. அதுதான் நேர்பட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தவறாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்டேருந்து நம்ம பிரிஞ்சு வந்துடுறோங்கிறது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம் சொல்பவர்.
3: சேலம் அம்மானி குண்டலம் பற்றி பேட்டூர் கேக்கு கணேசன்.
1: கணேசன் ஐயா சொல்லுங்க, நேர்பட பேசி நீங்கள் சந்தித்தவை.
3: கண்டிப்பா,
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுட சுட சொல்றீங்க. ஐயா உங்களுடைய இணைப்பு சரியா இல்லைங்களே.
3: இப்ப கிடைக்குதா?
1: கொஞ்சம் இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. நீங்கள் வந்து இணைப்பு, உங்களுடைய இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டீங்க. இணைப்பில் வந்து கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல வந்து நேர்கள் பேசினா நல்லாயிருக்கும். நேரம் 9:51, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வருக, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்மா. யாருங்க பேசுறீங்க?
4: பெண்ணாகரத்துலேருந்து மஞ்சுளா பேசுகிறேன்.
1: மஞ்சுளாம்மா சொல்லுங்க, நேர்பட பேசி சந்தித்தவை.
4: நேர்பட பேசுறது தப்பு இல்ல, ஒரு சில விஷயத்துல ஒரு சில இடத்துல பார்த்து
1: பேசணும்.
4: டைரக்டா பேசிக்குவேன். எங்க வீட்டுக்காரர் அப்படி பேசக்கூடாது, எங்க எப்படி பேசணும் அப்படிதான் பேசணும் அப்படிங்குவாரு. எங்க பசங்களும் அப்படிதான், அப்படி பேசாதமா அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துல
1: பின்னாடி வந்து நமக்கு சாதகமா மட்டும்தான் அமையும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றிங்கம்மா. நேர்களோட நம்ம தொடர்ந்து பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
5: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வசந்தன்கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: நேரம் 9:53. இன்னைக்கு வானலையில் வசந்தம் நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்பில் வளம் வந்துட்டு இருக்கு. காத்திருக்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: இந்த சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: சொல்லும் சகோதரியின் பெயர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழியம்மா சொல்லுங்க, நீங்க நேர்பட பேசி சந்தித்தவை இல்ல நீங்க பார்த்த விஷயங்கள் கூட சொல்லலாம்.
1: நேர்பட சந்தித்ததா எதுவுமே இடம் பொருள் ஏவலன்ற அந்த ஒரு முக்கியமான இடத்த தாங்க நம்ம யோசனை பண்ணோம். நாம நேர்பட பேசுறது வந்து நம்ம மனசுக்கு நேர்மையா இருக்கலாம், ஆனா மத்தவங்க மனசு அது காயப்படுத்துதுமா? இப்ப ஒரு நம்ம பசங்க 25 வயசு ஆயிட்டாங்கன்னா அவங்கள போய் நம்ம நேர்பட பேச முடியுமா? அதோட மதிப்பு நம்மளோட மதிப்பு நாமளே குறைச்சிக்கிற மாதிரி ஆயிரும்.
0: அருமை, அருமையா சொன்னீங்க. சில நேரங்கள்ல வந்து நேர்பட பேசாம இருக்கிறது நல்லதுன்றீங்க.
1: ஆமாங்க, இப்ப 10 பெருமான்ஸ் இருக்கிறாங்கன்னா நம்ம கேட்கும் போது மட்டும்தான் அந்த நேர்படையான பேசி நம்ம போய் அந்த இடத்துல பேசணும். சம்பந்தமே இல்லாம போயிட்டு நம்ம தான் தெரிஞ்சவங்கன்ற மாதிரி பேசினா அங்கேயும் நம்மளோட மதிப்பை நம்ம குறைச்சுன்னு தான் வருவாங்க.
0: அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேர்பட பேசுறதுங்கிறது சரி, ஆனா நம்மளுடைய கருத்தை கேட்காத இடத்துல நம்ம போய் நேர்பட பேசுறதுங்கிறது வந்து சரியா இருக்காது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.
2: நான் பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேன்.
0: அன்பு ஐயா சொல்லுங்க.
2: நேர்பட பேசினா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, சில அவங்களுக்கு சாதகமான விஷயத்த நேர்பட பேசினா மகிழ்ச்சி அடைகிறாங்க, நம்மளோட இணையறாங்க. அவங்க செய்யற குற்றங்களையோ இல்ல ஏதாவது தவறுகளையோ நம்ம சுட்டி காட்டுற மாதிரி இப்படி ஏதாவது சொன்னோம்னாக்க அது அவங்களுக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்துது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட பேசுறத கூட அவாய்ட் பண்ணிடுறாங்க, அது ஒதுக்குறாங்க. ஏன் அப்படின்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், தெரிஞ்சாலுமே நம்மளை ஒதுக்குறாங்க. போன் பண்ணா கூட நம்பர் பார்த்துட்டா எடுக்க மாட்டேன்றாங்க.
0: நம்மளுடைய நேர்மறை பேசும்போது நம்ம கிட்ட இருந்து அவங்க விலகி போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. அப்படி விலகி போறாங்க அப்படின்னாலுமே கூட அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்காக உண்மையை பேசுகிற ஒரு ஆள் அவங்க தான் இழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க தான் வருத்தப்படணும். அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: தருமபுரி பாச பண்பலை 102.5 ஏற்காடு நேச பண்பலை 103.7 அதை இட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் கும்மலி உழவுத் தொழிலாளி செலவு வேண்டிய தங்கவேலின் பணிவான வணக்கம்யா.
0: தங்கவேல் ஐயா சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன?
3: ஐயா நான் எப்பவுமே எதுக்குமே பயப்பட மாட்டேன், எதையுமே நேர்படையத்தான் பேசுவேன். தப்பு பண்ண எந்த சுப்பனா இருந்தாலும் சரி தட்டி கேக்கறதாங்க என் வேலைய. நம்ம வானொலி நேயரே ஒருத்தருங்க ஐயா கடிதம்
0: இல்ல இல்ல இல்ல நீங்க வந்து வந்து அது வானொலி நேயருக்குள்ள வர வேணாம். அதாவது நம்ம நேர்பட பேசுறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.
4: ரங்கசாமி
0: ஐயா சொல்லுங்க.
4: ஐயா நேர்பட பேசுதான்னா ஒரு சுமூகமான ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க சொல்லி, ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்க நேரடியா நம்ம சில வாக்குவாதங்கள் வரும். அப்ப வந்து நம்ம சாதகமே பேசிதான் அவங்கள நேர்பட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள ஒரு ஐக்கியம் பண்ணி வைக்க முடியும்.
0: அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்பட பேசு அப்படிங்கறதே வந்து நம்ம ஒரு மாதிரி கோபமா பேசுறதா நேர்பட பேசு, இல்ல வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்துற மாதிரி நீ பண்ற தப்பு அப்படின்னு வேகமா சொல்றது தான் நேர்பட பேசு அப்படின்னு சில நேரம் நினைச்சுக்கிறோம். ஆனா அது பொறுமையாவும் சொல்லலாம் இல்லைங்களா? சரி, அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க ரங்கசாமியா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேர் இணைப்பில் இருந்து விடுபட்டாரு. நம்ம இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
5: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க, நானே என்கிட்ட நேர்படி பேசினா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், ஒதுங்கி வந்துருவேன்றீங்க. சரி, நல்லா வந்து உங்களுடைய
5: கஷ்டப்படுங்க.
0: சரிம்மா, அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க.

நன்றிங்கம்மா. அனுப்பி வந்தமிக்க, நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நேர்பட பேசி சந்தித்தவை அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சி வந்து வளம் வந்தது. அதாவது நம்ம வந்து நேர்பட பேசுறது அப்படின்னா என்ன நினச்சிக்கிறோன்னா, அடுத்தவங்களோட தப்பை சுட்டி காட்டுறது மட்டும்தான் நேர்பட பேசுறது அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ வந்து நம்ம மனசில் வந்து ஒருத்தங்களை பற்றின எண்ணங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய முகத்துக்கு நேராக அவங்கள பற்றின கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கிறது தான் வந்து நேர்பட பேசுறது. அவங்க பண்ணுறது சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து நம்ம நிறைய வந்து நேர்பட பேசுறதுன்னா அவங்கள வந்து காயப்படுத்திடுறோம், அவங்கள பற்றி குத்தம் பேசிடுறோன்றது மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. பல நேரங்களில் வந்து அவங்க செய்கிற நல்ல விஷயங்களுமே கூட வந்து நம்ம நேர்பட சொல்கிறோம் அப்படின்னா அது பல பேர் மனசில் வந்து சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இதே நம்ம வந்து அடுத்தவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டுறோன்போது அந்த குறையை வந்து கொஞ்சம் பொறுமையாக பாலிஷாக அவங்க மனசையும் சங்கடப்படுத்தாமல் பேசணும் அப்படின்போது கண்டிப்பாக வந்து நமக்கு அது அந்த நேரத்தில் அவங்க நம்மகிட்டேருந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னாலுமே நம்ம அவங்க மனசை காயப்படுத்தாமல் ஒரு விஷயத்த நேர்பட சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மகிட்ட திரும்பி வருவாங்க அப்படிங்கிறத

0: சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இதே நம்ம வந்து அடுத்தவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டுறோம் போது அதை குறைய வந்து கொஞ்சம் பொறுமையாக பாலிஷாக அவங்க மனசையும் சங்கடப்படுத்தாமல் பேசணும் அப்படின் போது கண்டிப்பாக வந்து நமக்கு அது அந்த நேரத்தில் அவங்க நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னாலுமே நம்ம அவங்க மனசை காயப்படுத்தாமல் ஒரு விஷயத்தை நேர்பட சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மக்கிட்ட திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி வரலனாலுமே அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நேர்மையாக இருக்கோம், நேர்பட இருக்கோம், முகத்துக்கு நேராக பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல குணம். அதை வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு மாற்றிக்க வேண்டியதில்லை. ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்காகவும் நடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால் நேர்பட பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் மற்றவங்க மனசை அதை முடிஞ்ச அளவுக்கு சங்கடப்படுத்தாமல் நம்ம பேசணும். நேருக்குப்பட பேசும்போது அவங்களுடைய நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக நேருக்கு நேராக அவங்க முகத்துக்கு நேராக சொல்லணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த கருத்துக்களை வந்து இன்றைக்கி வந்து நிறைய நேர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க, அந்த நேர்களுக்கு நன்றி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 மேட்சில் நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: எல்லாம் விதி விதின்னு நொந்து கொள்கிறோமே, இந்த விதியே இல்லாமல் போனால் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லவா? கேட்டார் நண்பர் புகழ்மதி. நீங்கள் எந்த விதியை சொல்கிறீர்கள் புகழ்மதி? நான் கேட்டேன். விதி என்றால் விதிதான், நாம் அடிக்கடி நொந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றதே அந்த விதிதான். நண்பர் புகழ்மதி பொத்தம் பொதுவாக சொன்னார். விதி என்றால் சாலையில் நடக்கும்போது இடதுபுறமாக செல்ல வேண்டும், கடைகளில் பொருள்களை வாங்கும்போது சரியான இடையில் வழங்க வேண்டும் என்பது கூடத்தான் விதி. அரசாங்கம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியானபடி நடக்க வேண்டும் என்பதற்காக பல விதிகளை வகுத்திருக்கிறது, அவையும் விதிதான். எதுவுமே வாழ்க்கையில் திடீரென நடந்துவிட்டால் அனைத்தும் தலை விதி என்று அதனை குறிப்பிடுகிறோம், அதுவும் விதிதான். நீங்கள் கூறுவது எந்த விதி கேட்டேன். எந்த விதியாக இருந்தாலும் அவதிதான், சலிப்புடன் சொன்னார் புகழ்மதி. இப்படி விதிகளற்று வாழ்வது காட்டுமிராண்டி வாழ்க்கையாக ஆகிப்போகும்.

0: ஜாதி மனிதன் சமூக மனிதனாக கூட்டமாக வாழத் தொடங்கியவுடன் விதிகள் உருவாயின. மனிதமும் பண்பாடும் நாகரிகமும் நாட்டில் தழைக்க வேண்டுமானால் சில கட்டுப்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும், சில விதிகள் வகுக்கப்பட வேண்டும். இயற்கை கூட சில விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் உதிப்பதும் நிலவு தோன்றுவதும் காலங்கள் மாறுவதும் மழை வருவதும் வெயிலடிப்பதும் என எல்லாமே விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நடக்கின்றன. விதிகள் நம்மால் வகுக்கப்படுகின்றன. நாம் வகுத்த விதிகளுக்கு நாம் அடங்கி நடந்தால்தான் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். விதிகளை வகுக்கும் தலைமை தகுதி யாருக்கு கிடைக்கும்? விதிகளுக்கு அடங்கி நடப்பவர்களுக்கு விதிகளை உருவாக்கும் தலைமை தகுதியும் கிடைக்கும். இதற்கு காந்திய நிகழ்ச்சி ஒன்றை காண்போம். சட்ட மறுப்பு போராட்டம். காந்தியடிகள் ஈடுபட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். வெளியில் வெள்ளையர்களின் அநியாய சட்டங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினாலும் சிறைக்கு வந்ததும் சிறை விதிகளை ஒழுங்காக கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதில் எப்போதும் காந்திஜி குறியாக இருப்பார். பல மாதங்கள் எரவாடா சிறையில் இருந்தார் மகாத்மா. அவரை கண்டு பேச கஸ்தூரிபா காந்தி சிறைக்கு வந்தார். பல மாதங்களாக கணவரை சந்திக்கவில்லை. சந்தித்தவுடன் பேசுவதற்கு மணிக்கணக்கில் நேரம் தேவைப்படும். ஆனால் சிறைச்சாலையின் விதிப்படி 15 நிமிடங்களே கஸ்தூரிபா அன்னைக்கு வழங்கப்பட்டது. சந்திப்பு நேரத்தில் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரம விஷயங்களையும் குடும்ப விஷயங்களையும் பேசிக்கொள்ளலாம். சிறை காவலர்கள் கஸ்தூரிபா காந்தியை அண்ணலின் சிறை அறைக்கு முன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சென்று விட்டனர். சிறை கம்பிகளின் அப்பக்கம் அண்ணல், இப்பக்கம் அன்னை. பேசுவதற்கு நிறைய விஷயங்கள். அன்னை பேசத் தொடங்கினார். அவர் பேசத் தொடங்கியதும் காந்தியடிகள் உஷ் என்று கூறி கைவிரல்கள் கொண்டு தன் வாயை மூடி பேச வேண்டாம் என்பது போல சைகை செய்தார். அன்னை பேசவில்லை. 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் என 15 நிமிடங்கள் மௌனமாக கடந்தன. சிறை காவலர்கள் வந்து நின்றனர். 15 நிமிடம் ஆயிற்று, பேசியது போதும், கிளம்புங்கள் என்றனர். இப்படிப்பட்ட சந்திப்புகளும் பேச்சுக்களும் சிறை காவலர்கள் முன்னிலையிலேயே நடைபெற வேண்டும் என்பது விதி. நீங்கள் எங்களை தனியே விட்டுவிட்டு சென்று விட்டீர்கள். அருகில் நீங்கள் இல்லாததனால் நாங்கள் பேசவே இல்லை என்றார் காந்தி. ஐயா, இந்த விதி உங்களுக்கு பொருந்தாது, அதனால்தான் தனிமையில் பேசட்டுமே என நாங்கள் சென்று விட்டோம் என்றனர் சிறைக்காவலர்கள். மீண்டும் 15 நிமிடம் வழங்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. பார்த்தீர்களா மகாத்மாவின் விதி மதிக்கும் பண்பை? யார் விதிகளை மதிக்கிறார்களோ அவர்களே விதிகளை உருவாக்கும் தலைவர்கள் ஆவார்கள். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
3: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா.

0: யா என்றால் இனிமை தர்மபுரி.
1: நீங்கள் கிட்டவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலையே கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆமாங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்க பெயர் உங்களுடைய ஊர் பெயரை 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய குரல்ல வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய குரல்லையே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில அந்த வகையில முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
2: ஹாய் ஆல், திஸ் இஸ் திவ்யா ஃப்ரம் காவேரிப்பட்டினம். குட் யூ ப்ளீஸ் பிளே த சாங் மூங்கில் காடுகளை ஃப்ரம் சாம்ராய் மூவி. தேங்க்யூ.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களுடைய குரலை உங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்கலாம். 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை வாய்ஸ் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில அந்த வகையில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
6: வணக்கம். தருமபுரி பண்பலை, நாங்கள் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் நாச்சிப்பட்டியிலேருந்து ரவிக்குமார் பேசுகிறேன். எனக்கு துள்ளாத மனம் துள்ள படத்துலேருந்து 20 கோடி நேர சாங்ஸ் ஒளிபரப்பு பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர்
1: சென்னிமலை 1010 காலநிலையிலிருந்து கன்னியப்பன் பேசுகிறேன். வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து முதல் முதலாக உன்னை பார்க்கிறேன் பட பாடல்.

0: ஏ பூஞ்சோலை, அடி ஏ பூஞ்சோலை, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ளை.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சிட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு.

0: ஹெல்ப்ல.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
2: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொது நலன் கருதி
2: தர்ம புரிப்பான்பலை 102.5.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
3: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். வெள்ளாளப்பட்டியிலிருந்து வசந்தி. மலை படத்திலிருந்து நீ வரும்போது நான் மறைவேனே பாடல் போடுவோம்.

விண்ணோடு மேளச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கேட்டிருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
5: இனிய காலை வணக்கம். பெயர் கவிப்பிரியா, ஊர் போச்சம்பள்ளி. படம் குள்ளநரி கூட்டம், பாடல் விழிகளிலே. அனைவரும்

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற

0: ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இரவினரில் பெறுக.
1: நேரம் சரியா 10:45 ஆயிட்டு இருக்கு. இருக்கோம் இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க.
2: தம்மனம்பட்டி படம் உன்னை கோடு என்னை தருவேன், பாடல் உன்னை கோடு என்னை தருவேன்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடலை கேட்டு நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் 10:50. இனி கேட்கலாம்
1: காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள்.
2: உலகில் வெகு சிலரே அணையா விளக்கினை போல் என்னாலும் புகழொளி வீசி திகழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் இன்பத் துன்பங்களை பற்றி எண்ணுவதே இல்லை. இரவும் பகலும் மற்றவர் நலன் பற்றியே சிந்திக்கின்றார்கள், செயல்புரிகிறார்கள். வெற்றி பெற்று உலக உத்தமர்களின் வரிசையில் தங்களது பெயர்களையும் பொறித்துக் கொள்கிறார்கள். வரலாறு அவர்களை வாழ்த்துகிறது, வையகம் அவர்களை போற்றுகிறது, தன் இதய கோயிலிலே அன்பு தெய்வமாக வைத்து வழிபடுகிறது. மாபெரும் மேதை, தலை சிறந்த அரசியல்வாதி, தன்னிகரில்லா பேச்சாளர், எழுத்தாளர், ஆங்கில மொழி வல்லுநர், தமிழ் பேச்சிலும் எழுத்திலும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் என பல்வேறு புகழ்ச்சிக்கு சொந்தக்காரரான தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம் இன்று. பல்லவ மன்னர்களின் தலைநகராகவும் பட்டு நெசவு, நூல் நெசவுக்கு புகழ்பெற்று விளங்கிய காஞ்சிபுரத்தில் 1909 செப்டம்பர் 15 நடராசன் மற்றும் பங்காறு அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அண்ணாதுரை. அண்ணாவுக்கு சிறிய தாயார் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ராசாமணி அம்மையார். அந்த அம்மையாருக்கு அண்ணா மேல் அளவு கடந்த பாசம் உண்டு. அண்ணாவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெருமை அந்த அம்மையாரையே சாரும். நாம் சின்ன தாயாரை சித்தி அல்லது சின்னம்மா என்று அழைக்கிறோம் அல்லவா, அண்ணா தனது சிறிய தாயாரை தோத்தா என்றே அழைப்பார். தோத்தா என்றால் அண்ணாவுக்கு உயிர். தம் பெற்றோரை விட தோத்தாவையே அவர் அதிகம் நேசித்தார். அண்ணா தனது சிற்றன்னையை தன் தாயாகவே கருதினார். காஞ்சிபுரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். குடும்பத்தில் நிலவிய கடுமையான வறுமையின் காரணமாக அவர் கல்வியை தொடர்வதில் பல சவால்களை சந்தித்தார். இருப்பினும் படிப்பின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் குறையவே இல்லை. பள்ளி பருவத்திலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்தார். அண்ணா தனது பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பே 1930 ராணி அம்மையாரை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை. என்றாலும் அவர்கள் தங்களது உறவினர்களின் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தனர். வறுமைக்கு இடையேயும் சென்னை கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். கல்லூரி பருவத்தில் அவர் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்தார். கல்லூரி மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் சொற்பொழிவு திறமையால் அனைவரையும் கவர்ந்தார். கல்லூரிக்கு சென்ற குறுகிய காலத்திலேயே அண்ணா தனது அசாத்திய ஆங்கில மற்றும் தமிழ் பேச்சாற்றலால் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் கவர்ந்தார். அண்ணாவின் ஆங்கில புலமையை கண்டு வியந்த அவரது ஆங்கில பேராசிரியர் சி.ஆர். ரெட்டி மற்றும் பிற பேராசிரியர்கள் அண்ணாவை ஒரு சிறந்த அறிஞராகவே நடத்தினர். கல்லூரி காலத்திலேயே பல இதழ்களுக்கு கட்டுரைகளையும் எழுதத் தொடங்கினார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சில காலம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் பத்திரிகை துறையின் மீது கொண்ட ஈர்ப்பால் ஆசிரியர் பணியை துறந்து முழுநேர எழுத்தாளராக மாறினார். தமிழ் அரசியல் வரலாற்றிலும் இலக்கிய உலகிலும் புதியதொரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. மேடை பேச்சையும் தமிழ் எழுத்து நடையையும் பாமர மக்களும் ரசிக்கும்படி எளிமையாக்கி அதே சமயம் இலக்கிய நயத்துடனும் மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. அண்ணாவின் மேடை பேச்சு தமிழர்களுக்கு மேடை தமிழ் என்ற புதிய கலையை அறிமுகப்படுத்தியது. அவரது காந்த குரலும் தெளிவான உச்சரிப்பும் நயம்பட பேசும் திறனும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பொதுக்கூட்ட மேடைகளில் பல மணி நேரம் கட்டி போட்டன. அண்ணாவின் மொழி நடையில் எதுகை மற்றும் மோனை நயங்கள் இயல்பாகவே வந்துவிடும். திட்டமிட்டு பேசாமல் அவரது சிந்தனையிலிருந்து வார்த்தைகள் அருவி போல கொட்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்ற முத்தான வரிகள் கேட்போரின் கவனத்தை தன்வயப்படுத்தின. மிக கடினமான சங்க இலக்கிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய உரை

கையில் மாற்றி தந்தார். அறிஞர்கள் மட்டுமே ரசித்த தமிழை அண்ணா சாமானிய மக்களின் கைகளிலே கொண்டு சேர்த்தவர். அண்ணா மேடையில் பேசும்போது மக்களிடம் கேள்விகளை கேட்டு அதற்கு அவரே பதிலளிக்கும் பாணியை கையாளுவார். இது கேட்போரை தன்னுடனே சிந்திக்க வைக்கும் ஒரு சிறந்த உத்தியாகும். அரசியல் மேடைகளில் எதிராளிகளை கடுமையாக விமர்சிக்கும் போது கூட அநாகரிகமான வார்த்தைகளை அண்ணா பயன்படுத்தியதே இல்லை. மன்னிக்க தெரிந்த மனமே மனிதனின் தெய்வீக பண்பு என்று கூறி கண்ணியமான முறையில் தன் கருத்துக்களை பதிவு செய்தார். அண்ணா தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார். இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய ஆங்கில உரை வட இந்திய தலைவர்களையும் வியக்க வைத்தது. தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அண்ணா அழைக்கப்படுவதற்கு அவரது கூர்மையான ஆங்கில பேச்சும் எழுத்துமே காரணமாகும். அண்ணா சிறந்த மேடை பேச்சாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த எழுத்தாளரும் ஆவார். அவர் எழுதிய கடிதங்கள், காஞ்சி போன்ற இதழ்களின் வாயிலாக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தமிழ் உரைநடைக்கு இன்றும் சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறது. தமிழ் பேச்சு கலைக்கு ஒரு புதிய இலக்கணத்தையும் உரைநடைக்கு ஒரு புதிய பாதையையும் வகுத்து கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் தமிழ் மொழி நடை இன்றைய தலைமுறை பேச்சாளர்களுக்கும் ஓர் ஒப்பற்ற வழிகாட்டியாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர் ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த கதாசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் திகழ்ந்தார். சாமானிய மக்களிடம் பகுத்தறிவு, சமூக நீதி மற்றும் மூட நம்பிக்கை ஒழிப்பு ஆகிய கருத்துக்களை கொண்டு சேர்க்க அவர் தனது கதைகளையும் நாடகங்களையும் மிகச்சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தினார். அண்ணா நாடகத்துறையில் தடம் பதிப்பதற்கு முன்னால் புராண கதைகளும் ராஜாராணி கதைகளுமே மேடைகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. அண்ணா அந்த போக்கை மாற்றி சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்ட சமூக நாடகங்களை அறிமுகப்படுத்தினார். அவரே நாடகங்களை எழுதி இயக்கி பல நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். ஓர் இரவு, வேலைக்காரி, சந்திரோதயம், நீதி தேவன் மயக்கம் போன்ற புகழ்பெற்ற நாடகங்கள் வழியாகவும், கபோதிபுர காதல், பார்வதி பிஏ, கலிங்கா ராணி, ரங்கோன் ராதா போன்ற கதைகள் வழியாகவும், புதினங்கள் வழியாகவும் சமூகத்தில் மறுமலர்ச்சி கருத்துக்களை ஏற்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. அண்ணாவின் வேலைக்காரி, ஓர் இரவு, நல்ல தம்பி போன்ற நாடகங்களும் கதைகளும் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டு தமிழ் சினிமாவில் வசன புரட்சிக்கு வித்திட்டன. கடினமான இலக்கிய தமிழ் இல்லாமல் பாமர மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் எளிய அடுக்குமொழி உரைநடையை கையாண்டார். பொழுதுபோக்கு கலையாக இருந்த நாடகத்தையும் கதைகளையும் சமூக சீர்திருத்த கருவியாக மாற்றிய பெருமை அண்ணாவையே சாரும். அவரது கதைகளும் நாடகங்களும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சமூக மாற்றத்திற்கான அழியாத சுவடுகளாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. 1962 மாநிலங்கள் அவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2 மட்டுமே முதலமைச்சராக இருந்த போதிலும் தமிழக வரலாற்றில் அழியாத பல முத்திரைகளை பதித்தார். மதராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார். ஏழை மக்கள் பசியின்றி வாழ 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை அடையாற்றில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்றதே அவரது இறுதி பொது நிகழ்ச்சியாக அமைந்தது. அதன் பிறகு அவரது உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது. 1969 பிப்ரவரி 3 பேரறிஞர் அண்ணா காலமானார். அப்போது அவருக்கு வயது 59 மட்டுமே. அண்ணாவின் மறைவு செய்தி கேட்டதும் ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே ஸ்தம்பித்தது. ஏழை எளிய மக்கள் தங்களது குடும்பத் தலைவனை இழந்தது போல கதறி அழுதனர். அண்ணாவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. தமிழகத்தின் மூலை முடுக்கில் இருந்தெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் சென்னை நோக்கி திரண்டனர். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1,50,00,000 மக்கள் கலந்து கொண்டதாக மதிப்பிடப்பட்டது. இது உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட மிக அதிகப்படியான மக்கள் கூட்டமாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. ரயில்களின் கூரைகளிலும் பேருந்துகளின் மீதும் ஏறி அண்ணாவை கடைசியாக ஒருமுறை பார்க்க மக்கள் திரண்ட காட்சி அவர் மக்கள் மனங்களில் பெற்றிருந்த செல்வாக்கிற்கு சான்றாகும். அண்ணாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்று அவ்விடம் அண்ணா சதுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற அண்ணாவின் புகழ்பெற்ற வரிகள் அவரது நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அண்ணா உடலளவில் நம்மை விட்டு மறைந்தாலும்
அவர்

0: தமிழகத்திற்கு சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரிலும் சமூக நீதி சிந்தனைகளிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
1: காஞ்சி நகர் தந்த பேரறிஞர், மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. நன்றி நேர்களே.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: அனைவருக்கும் சுவையான வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம அருமையான ஒரு இனிப்பு பலகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெய்யப்பம். இன்னைக்கு நெய்யப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய வரலாறையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நெய்யப்பம் இது தமிழ்நாட்டிலயும் சரி, கேரள மாநிலத்திலயும் சரி, பண்டைய காலத்தில இருந்தே தயாரிக்கப்பட்டு வந்த ஒரு பலகாரமாக திகழுது. இதனுடைய வரலாறு கிமு 200 கிபி 300 வரையிலான சங்க காலத்திலேயே இருந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு. பாரம்பரியமா நெய்யில பொறிச்சு எடுக்க இதற்கு பெயர் நெய்யப்பம்னு சொல்றாங்க. கேரளாவில இது உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பண்டிகைகளின் போது இறைவனுக்கு படைக்கப்படும் ஒரு பிரதான நிவேதனமாக விளங்குகின்றது. இப்படி பாரம்பரியமாவே வழி வழியா வந்த இந்த பலகாரம் எப்படி செய்யறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், வெல்லம் 3/4 கப், வாழைப்பழம் 1, பெருசா இருந்ததுன்னா 1 போதும், சின்ன வாழைப்பழமா இருந்தா 2 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2, தேங்காய் துருவல் 2 தேக்கரண்டி, உப்பு 1 சிட்டிகை, நெய் தேவையான அளவு, எள் 1 தேக்கரண்டி. பச்சரிசிய 2-3 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா வடிச்சு அதை அரைச்சுக்கணும், தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கணும். வெல்லத்தை தண்ணியில சேர்த்து கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச அரிசி மாவோட வெள்ளப்பாகு, வாழைப்பழம், ஏலக்காய், தேங்காய் துருவல், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நல்லா அரைச்சுக்கணும். மாவு தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். 1-2 மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மாவு புளிக்கிறதுக்கு. குழிப்பணியார சட்டிய சூடாக்கி ஒவ்வொரு குழியிலயும் கொஞ்சம் நெய் ஊத்தணும். நல்லா தாராளமான நெய் ஊத்தணும், ஏன்னா இதுக்கு பேரே நெய்யப்பம். பணியாரம் ஊத்துறதுக்கு முன்னாடி நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எள்ள அதுல போட்டு கூடவே சின்ன சின்னதா தேங்காய் சில்ல நறுக்கி அதை நெய்யில வறுத்து அந்த மாவுல சேர்த்து அதன் பிறகு நம்ம குழிப்பணியாரத்துல ஊத்தணும். குழிப்பணியார குழியில மாவை ஊத்தி மிதமான தீயில வேக வச்சு எடுக்கணும். கீழ்ப்பகுதி பொன்னிறமா வந்ததும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். வெளியே லேசான மொறுமொறுப்போடு உள்ள மென்மையாவும் வந்து ரொம்பவே அருமையான நெய்யப்பம் தயாராயிடும். இதுல சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்காக. கண்டிப்பா தேங்காவை சின்ன சின்ன சில்லா நறுக்கி அதை நெய்யில வறுத்து குழியில ஊத்துறதுக்கு முன்னாடி எள்ளோட சேர்த்து குழியில ஊத்தி பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். நம்ம அதை சாப்பிடும் போது அங்கங்க அந்த தேங்காய் கடிபடும் போது பலகாரம் பிரமாதமா இருக்கும். வாழைப்பழம் சேர்க்கறதுனால நெய்யப்பம் ரொம்பவே மென்மையாவும் மணமாவும் இருக்கும். வெல்லம் அதிகம் இருந்தா நம்ம குழிப்பணியாரத்துல ஊத்தும் போது ஒட்டிக்கிட்டு வரும், அதனால வெல்லம் 3/4 கப் அளவு இருந்தாலே போதுமானது. இந்த இனிப்பே சரியா இருக்கும். அதே மாதிரி மிதமான தீயில தான் இது வேக விட்டு எடுக்கணும். இப்போ நான் சொன்ன செய்முறையில இந்த நெய்யப்பத்தை சுட்டு சாப்பிடுங்க. இல்ல உங்க வீட்டுல சுட தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா செஞ்சுதான்னு சொல்லுங்க.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: ரெஸ்ட் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேர்களை நீ கேட்கலாம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: பூவே பின் பூவே. இன்றைக்கி பூவே பெண் பூவே வந்து பார்த்திங்கன்னா பாவை விருப்பமாக விளம்பரம் இருக்குது. பெண் தொழிகள் சகோதரிகள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக தொழிகள் 0343-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கும், 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். ரெகுலராக நம்மகிட்ட பேசக்கூடிய சகோதரிகள் 0343-42-24-40-31 என்ற எண்ணிற்கும், 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் மீண்டும் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அப்படி பங்கேற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய தோழிகள் சகோதரிகள் அவங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டுட்டு நீங்களும் மகிழலாம், நம்மளுடைய நேயர்களும் மகிழ்வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் சகோதரி வருக, வணக்கம்.
1: காலை
0: வணக்கமே,
1: தருமபெருமாங்க
0: பொங்கல் பட்டிலிருந்து.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: பூவே பின் பூவே பாவேறு உப்புமா விளம்பரம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் போல 1:12 நிமிடம்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும். அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
4: இனிமையான இசை நம்முடைய சகோதரிகளுக்கு பிடித்த இசை வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 11:18. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நம்மோட அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வர்க்க வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
5: தர்மபுரி மாவட்டம் கடத்துக்கோட்டை சிவகாமி ஐயா.
4: கடத்துக்கோட்டையில இருந்து சிவகாமி, என்ன பாடல் கேட்கலாம்?
5: அம்மன் கோயில் கிழக்கால படம். பாடல் சின்ன மணி குயில்.
4: சரிம்மா, நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ நமது பண்பலையில்.

0: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நேரம் 11:25 நேர்கள் கேட்டு கொண்டு இருப்பது புவே பெண் புவே. இன்னைக்கு பாவேரூர் மாவட்டத்திற்கு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக, வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கமா, யாருங்கன்னு பேசுறீங்க?
8: தர்மபுரியிலிருந்து சங்கீதாங்க.
7: சங்கீதா, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
8: தந்து விட்டேன் என்னை படத்துல இருந்து தென்றல் நீ தென்றல் நீ.
7: சரிம்மா, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியில் இன்றைக்கி பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அப்படி பங்கேற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய சகோதரிகளும் அவங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்க அதுக்கு எதுவாக அமையும்.
11: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: இன்னிசை பாடல்கள் சோழியின் சகோதரிகளின் விருப்ப பாடல்களாக வளம் வந்துட்டு இருக்கு. பாவி விருப்பத்தில் இன்னைக்கு பூவே பின் பூவையில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
13: வணக்கம் சார்.
12: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
13: மாநகர காவல்
12: மாநகர காவல் ஏதாவது ஒரு பாடல். சரி, உங்களுக்காக ஏதோ

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஆண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எந்த காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேரம் 11:39 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
2: பவித்ரா,
1: பென்னகரத்துல இருந்து. என்ன பாடல் கேட்கலாம்? சரி, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: நேரம் 11:45 நிமிடம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த சகோதரி வருக, வணக்கம்.
8: ஹலோ,
7: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
8: தர்மபுரி மாவட்டம் பாலகுடு வட்டம் வெளாமட்டில இருந்து கல்பனா பேசுறேன். எனக்கு மைனா படத்துல இருந்து ஒரு சாங் போடுங்க சார்.
7: மைனால இருந்து ஏதாவது ஒரு பாடலுங்களா? சரி, உங்களுக்காக மைனால இருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: சமூக நீதித்துறை மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய மண்ணின் மகள் திட்டம் மூலம் 50% மானியம் அதிகபட்சம் 5 லட்சம் வரை வழங்கப்பட உள்ளது. இதற்கு 18 வயதிற்கு மேல், 55 வயது வரை உள்ள பெண்கள், ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருப்பவர்கள், சொந்த விவசாய நிலம் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. மேலும் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய www.dipr.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம்.
6: நேரம் 11:51 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த தொழிலாளர்கள், வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: யாருங்க பேசுறீங்க?
7: தர்மபுரி மாவட்டம் சாரிமங்கலம் மாவட்டம் சிக்கத்தமாநிலையிலிருந்து மஞ்சுளா பேசுறேன் சார்.
6: மஞ்சுளாம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
7: படம் கரகாட்டக்காரன் சார்.
6: சரிங்க.
7: பாட்டு வந்து மாங்குவதே பூங்குவதே பாட்டு போடுங்க சார்.
6: சரி, நீங்க கேட்ட அந்த பாடல்

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்கள் கெட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி கேட்கலாம் நமது பண்பலையில் இன்று வலம் வரவுள்ள நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியான அறிவிப்பினை. பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம். இன்று புதிய தளத்தில் இளம் தொழில் முனைவோர் டி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சோழல் கப்பம். அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை வளமரும். பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். பிற்பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று குளித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கற்சவியல் கலக்கல் பாடல்கள். கற்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்கள் ஊரினுடைய பெயர் என டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சாய்க்க மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை 5:05 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகளாக. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் கிசான் வாணி வழங்கும் முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளுக்கு பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல் மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜய் சாரதி அவர்களுடன் நேர்முகம். அதைத் தொடர்ந்து பனை சாகுபடி பற்றி நேர்முகம். பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிறுமலர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தொழிற்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்கள். 8:00 இளம் தண்டல். என் பாட்டு எசப்பாட்டாக இன்னைக்கு இளம் தண்டல் வளம்பெற இருக்கு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில சேலம் மாவட்ட நேயர்கள் உங்களுடைய விருப்பப்படலை இன்னைக்கு கேட்டு மகிழலாம். அறிமுகர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கும், 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிற்கும், 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம். இன்று சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒளி உலா வர இருக்கிறது. அவையாவும் இனி தொடர்ந்து நமது பண்பலையில் வளமருள்ள இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டமாக கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நேர்கள் கேட்கவிருப்பது புதிய தடம். இன்று செல்போன் பழுது நீக்குதல் பயிற்சியாளர் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் பிரபாகரன்.
3: இன்றைய கால இளைஞர்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு படித்த வேலைக்கு போகாமல் தொழில்களை செஞ்சு முன்னேறணும்னு நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ராஜ்குமார்.
4: காற்றின் கதாநாயகன் தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: சரிங்க ராஜ்குமார், என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்?
4: ஐயா, நான் படித்தது எம்ஏ கேட்டீங்க. ஸ்கூல் படித்ததெல்லாம் வந்து இங்கே நம்ம பொம்படி தெரியுங்களா, பொம்படி பக்கத்தில் போமல்லாபுரம்னு சொல்லிட்டு அங்கே 10th 12th அங்கே தான் படித்தேங்க. மற்ற காலேஜெலாம் தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ். பிஎட் பண்ணதெல்லாம் அங்கேயே நம்ம பொம்படியிலே பண்ணங்க.
3: சரிங்க ராஜ்குமார், இப்போ இளநிலை முதுநிலை படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஒரு அரசு அதிகாரியாகவோ இல்லை ஆசிரியராகவோ அந்த மாதிரி ஆகணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
4: இல்லை, இருந்துச்சு. நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணேன் இப்போ வாத்தியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு கோச்சிங்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் பண்ண முடியல, மேரேஜ்லாம் ஆயிடுச்சு, வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனால் பக்கத்தில் எதுவும் பெரிய தொழிலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே பண்ணும்போது ஆட்டோ ஓட்டுவேன், அப்புறமா இந்த செல்ஃபோன் பயிற்சி கற்றுக்கலாம்னு தோணுச்சு. இல்லை, அதுக்கப்புறமா கண்டினியூவாக கற்றுக்கிச்சாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டுதானே.
3: சரிங்க, இப்போ செல்ஃபோன் பயிற்சி கற்றுக்கிட்டு செல்ஃபோன் பழுதுபார்த்தல் கடை வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷமாக இந்த கடையை வச்சுருக்கீங்க?
4: இப்போ ஒரு வருஷம் ஆகுங்க. நான் ஃபஸ்ட்டு அது வீட்டிலே செஞ்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா அந்த கடை வச்சேன். இப்போ கடை வச்ச பிறகு தான் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அதுமாதிரி கொடுப்பாங்க. வீட்டில் செய்யும்போது நம்ம சொந்தக்காரருக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஏற்கனவே சரி பண்ணி கொடுத்த ஃபோன்காரங்க யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அது மூலயமா நான் சரி பண்ணி கொடுப்பேன்.
3: சரிங்க, முதல் முதல்ல இது நீங்கள் கற்றுக்கணும்னு யார் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது?
4: சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் தாங்க. நம்ம நான் வந்து ஒரு 12th முடிக்க பிறகுலாம் ஃபோன்லாம் நிறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துட்டும் ஃபோன் இருக்குது, இப்போ எல்லாத்துட்டும் ஃபோன் இருக்குது, அப்போ ஒரு சில பேர் தான் ஃபோன் இருக்கும். அது நம்ம வாங்கலாம்னு ஒரு ஆசை தான், அது எப்படி அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருந்தே இருக்கும். நம்ம எப்படி அது கற்றுக்கணும், அது நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அப்புறம் ஹார்ட்வேர்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சது. சாஃப்ட்வேர்னால் நம்ம ஒரு சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன இதில் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக கற்றுக்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அது தானாக அமைஞ்சிருச்சு கற்றுக்கிறதுக்கு.
3: சரி, எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்?
4: இங்கே நம்ம தருமபுரியில் தாங்க, பழைய கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி இருக்குங்க, ஆர்சிட்டின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை ஒரு அலுவலகம் இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்குங்க. அந்த இடத்துல கற்றுக்கிட்டோம், ஒரு 30 நாள் பயிற்சி அது. அங்கே வந்து நம்ம இந்திய அரசு, மத்திய அரசு, தமிழக அரசுலாம் இணைந்து, இப்போ இந்தியன் வங்கி இருக்குல்ல, இந்தியன் வங்கி, அப்புறம் தேசிய ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம், அது இருக்குங்க. அவங்க ரெண்டு பேரும் எனது நடத்துறதுனால அது கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ தான், ஆனால் எல்லாம் ஃப்ரீ தான்.
3: சரிங்க, அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணால் என்னென்னலாம் பண்ணணும்?
4: அப்ளிகேஷனில் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க. நம்ம அங்கே டேட்டா பண்ண மட்டும் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணி தர தான். குவாலிஃபிகேஷனு ஒரு 8th 10th படித்தா போதுங்க, அதிகமாகலாம் படிக்க தேவையில்லைங்க. 8th 10th ஒரு குவாலிஃபிகேஷன் தான், ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். என்ன ஒன்று, படிக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க கோச்சிங் கொடுத்தாங்கன்னா அவங்க படிப்பாங்களா, இதை பார்ப்பாங்களா, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இளைஞர் இதனால் பயன்பெறணும். பின்தங்கிய எடுத்துக்கிற எல்லா மாணவர்களும் இதை வந்து அவங்க படிப்பு முடித்த பிறகு எப்படியாவது ஒரு வேலை வந்து வந்துடணும். அரசு வேலையை எதிர்பார்த்து கிடக்கூடாது. சுய வேலைவாய்ப்பு வந்து அவங்க எப்படியாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தினாங்கன்னா குடும்பத்தை வந்து அவங்க இது பண்ணிக்கலாம், மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க நடத்துகிறாங்க.
3: சரிங்க, இப்போ இந்த ஆர்சிடியில் என்னென்ன மாதிரி வசதிகள்லாம் இருக்குது, இப்படிலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க?
4: நான் அந்த வகுப்புக்கு போகும்போது இப்போ நமக்கு அங்கே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நம்ம காலையில் போனதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க நம்மளை பொறுப்பாக பார்த்துப்பாங்க. ஸ்கூல் மாதிரிலாம் நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதை தான் அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் இதில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை கற்றுக்கிட்டால் உங்களுக்கு லைஃபே மாறப்போகுது. நீங்கள் இங்கே வந்த பிறகு உங்களுக்கு லைஃப் எப்படினாலும் மாறும். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து வறுமையில் இருக்கலாம், இல்லைன்னா வருமானம் பத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிற்காலத்தில் இதனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விஷயமாக கூட மாறலாம். செல்ஃபோன் பயிற்சியில் இதில் நீங்கள் மேம்பட்டு போனீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பூர்வீகம் இருக்குது, சத்தியாக இருக்குது. நாளைக்கு உங்கள் பேரில் ஒரு கடை கூட நம்ம இந்தியா ஃபுல்லாக வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நமக்கு இன்னும் ஊக்குவித்துலேயே இருப்பாங்க. அது சப்போர்ட்டிங்னா எந்த டவுட்னாலும் நம்ம வந்து கேட்டால் உடனே பதில் சொல்லுவாங்க. நம்ம கேட்கலனாலும் நம்மளை துருவி துருவி அவங்களே கேட்பாங்க, எப்போ டவுட்டு கேட்டுக்காங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. காலம் பொன் போன்றது, எப்பயுமே ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இங்கே கேட்காது போய்ட்டு நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் வராது. அதுக்காகவே நாங்கள் இருக்கிறோம், எங்கக்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லுவாங்க. நமக்கு ஃபஸ்ட்

0: போனால் ஒரு பயம் இருக்கும், நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம திட்டுவாங்க, நம்ம எதை லேட்டாக வந்தால் அவங்க லேட்டாக வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியோ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஊக்கி வச்சுட்டு இருப்பாங்க. நிறையா அதில் உள்ளலாம் நிறைய விஷயம் இருக்குது. பழைய மாதிரிலாம் வந்து நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போலாம் அந்த ஸ்லைட் ஷோ மாதிரி இருக்குது, ப்ரொஜெக்டர் இருக்குது, அங்கேயும் மைக்கு எல்லாமே இருக்குது. கல்ல போன உடனே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ரேயரே எப்படி இருக்குன்னா, பொதுவாக பண்ணுற ப்ரேயர் மாதிரி இருக்காது, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி. அதை நம்ம ஒரு டைம் படித்தோம்னாவே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபுல் டே கிளாஸ் போவாங்க, கரெக்டாக நடத்துவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரி மாதிரி எடுப்பாங்க, நமக்கு புரியாத பட்சத்தில் மறுபடியும் அங்கேயே எல்லா பொருளும் இருக்கும். இப்போ செல்ஃபோன் பயிற்சிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, அந்த டூல்ஸு, இப்போ சரி பண்ணுற ஃபோனு எல்லாமே இருக்கும், லேப்டாப் இருக்கும், எல்லாம் சொல்லி தருவாங்க. எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க, அப்படி ஒரு இயல்பான இடம். அது கோச்சிங் கிளாஸ் சொல்கிறத விட நமக்கு சீனியர் மாதிரி அவங்க நல்ல அறிவை சொல்லி தருவாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அந்த சரிபார்த்தல் நிலையம் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், இல்லை லோன் எதனா தருவாங்களா?
0: கண்டிப்பாக லோன் தருவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம பெருசாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. இடத்ததையும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம எல்லோரும் பெரிய பணக்காரருக்கு போடலாம். அங்கே படிக்க வந்தோம்னாவே ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு அதிகமாக பணத்தை செலவு பண்ணி அப்புறமா ஒன்றுமே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஊருக்கு, இப்போ எல்லா கிராமத்துலேயும் ஒரு ஊருக்கு ரெண்டு மூணு செல்ஃபோன் சர்வீஸ் கடையே இருக்குது. இப்போ நம்ம தருமபுரியில் பார்க்குறோம் இல்லைங்க, துணிக்கடைனா 10 துணிக்கடை இருக்கும், அதனால் ஒரு துணிக்கடை மட்டும் சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் பின்வாங்க மாட்டாங்க, எல்லாருமே ரன் பண்ணுவாங்க. அவங்கவுங்க கஸ்டமர் போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வீட்டில் தான் வச்சுருந்தேன், வீட்டில். இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க, கண்டிப்பாக எல்லாம் தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு மொபைல் இருந்தால் போதும், நம்ம உலகமே நம்ம கைக்குள்ளே தான். வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் போதும், முன்பு இருந்து ஃபோன் இப்படி, இப்போ ஆஃப்டர் இப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா அதை பார்த்தே நமக்கு பல பேர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபோனு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்ம வீட்டு தேடி ஃபோன் வரும், நம்ம யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவ்வளோ விளம்பரம் இருக்குது நம்ம மொபைலில். இன்ஸ்டாகிராமில் போட்டோம்னா, ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா, அது அன்றைக்கே உடனே ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரரு, எங்கே இருந்தாலும் ஃபோன் சரி பண்ணால் அவங்களுக்கு எப்படியோ ஒன்று சரியாகணும். வெளியில் போனால் நம்ம ஏமாந்துருவோம், ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவ்விட்டு கொடுத்தோம்னா சீக்கிரம் நம்ம சரி பண்ணி கொடுத்துருவார். சரி பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் காசு கம்மியாக கொடுத்தோட வாங்கிக்குவார் அப்படின்னு நம்பிக்கை கொடுப்பாங்க. கம்மியாக ஒரு 3000-4000 கண்டிப்பாக அந்த டூல்ஸ்லாம் வாங்கலாங்க. பேசிக் டூல்ஸுக்கு அவ்வளோ கூட போதும். ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வாங்கினா நல்லாவே பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் வந்து நம்ம 1 லட்சம் 2 லட்சம் கூட பண்ணலாம். அதுக்கு மேலே மேலே இருக்குது. ஆனால் நம்ம பேசிக்காக நம்ம வந்து மொபைல் டிஸ்பிளே மாதிரி டிஸ்பிளே தான் அதிகமாக போகும். நம்ம ஆளுங்க அதிகமாக போய் எங்கன்னா கீழே மேல் பாட்டில் வைப்பாங்க, கீழே விழுந்து டிஸ்பிளே போயிடும். அதை மாற்றினா கண்டிப்பாக கடைக்கு தான் போய் ஆகணும். போனாவே 2000, 3000, 4000 தான் ஃபோனுடைய ரேட் அந்த மாதிரி இருக்கும், 20,000-30,000 மொபைல்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கம்மியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எல்லா ரேட்லேயுமே இருக்குது, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் சொன்னலைங்க. இது ஒரு 3-4 இடத்துலையும் வாங்கலாம். ஆர்வம் இருந்தால் போதும், நமக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை. 2-3000 கூட பண்ணலாங்க. வீட்லேயே கூட இப்போ லேப்டாப்லாம் இந்த கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்லாம் இருக்குது, அரசு கொடுத்த லேப்டாப்பு, இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்வேர் கிளாஸவே இப்போ நம்ம அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னா அதே நம்ம பார்க்கலாம். யூடியூப் இருக்குது பாருங்கள், நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அது ஒரு நெருப்பு மாதிரி, நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொபைலில் அதிகமான டவுட்டு, இப்போ ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணவே தெரியாதுன்னா கூட அதை பார்ப்பேன், அதில் கிளியராக இருக்கும். ஒரு 10 வீடியோ பார்த்தோம்னா ஒரு வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது லாங்குவேஜ் ப்ராப்ளமே தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு ஒரு மியூசிக் போட்டுட்டு போட்டிருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணி நம்ம மறுபடியும் செட் பண்ணுறது, நம்ம இந்த இடத்துல தொடக்கூடாது, வேறு எந்த சால்டிங் வைக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். யூடியூப்பும் நல்ல ஒரு நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி தான். 5000 ரூபா போதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு 3000-5000 ரூபா இருந்தால் நம்ம பேசிக் ஆரம்பிச்சிடலாம். பேட்டரி மாற்றுறதுனா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா பேட்டரி அப்படியே எடுக்கிறது தான், அது கஷ்டப்பட்டுலாம் எடுக்க தேவையில்லை. அது ஒரு ஸ்டிப் மாதிரி இருக்கும், அதை கழட்டி எடுத்து மாற்றிக்கலாம்.
1: சரிங்க, ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இப்போ ஒரு சாதாரண ஃபோனுக்கு ஒரு சர்வீஸ்க்குனா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க நீங்கள்?
0: இப்போ சர்வீஸ்னு வந்தாங்கன்னா எப்படின்னா, ஒரு சவுண்டு அதிகமாக இருக்காது, சவுண்டு கேட்காது. அந்த ஃபோன் வாங்கி ஒரு 3-4 வருஷம் ஆகும். எல்லா ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதுக்குரிய அதோடைய இது எக்ஸ்பீரி. கொஞ்ச நாளில் அது தானாகவே செயலாளுக்கு ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி தான் தண்ணி போயிடுச்சு, அழுக்கு போயிடுச்சு, அதனால் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மைக்கு மட்டும் மாற்றினா போதும், இல்லை ஸ்பீக்கர் மாற்றினா போதும், அதெல்லாம் கம்மி செலவு தாங்க. இப்போ நாங்கள் வாங்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம கொடுக்கறதுனால ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, இவ்வளோ கூட கம்மியாக கூட வாங்கிக்கலாம். ஒரு ஃபோனுக்கு வந்து பேசிக்காக இந்த ஸ்பீக்கர் போடுறது இதெல்லாம் வந்து 100-200 பண்ணிக்கலாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. 50 ரூபாயே வாங்கினா கூட போதும் தான். சின்ன ஃபோனுக்கெலாம் அந்த ஃபோனே இப்போலாம் 700-800 ரூபாய் கிடைக்குது. சின்ன ஃபோனு இப்போ ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்குது. அதனால் நம்ம சின்ன ஃபோனுக்கு மாத்திரத்தை நம்ம எடுத்த உடனே ஒரு 300-400 சொன்னோன்னா கஸ்டமர் நம்மகிட்ட மறுபடியும் வரவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு 50-100 ரூபா வாங்கிக்கலாம். இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி பேட்டரி மாத்திரம் அதுக்கு ஒரு 200-300 ரூபா வாங்கிக்கலாம்.
1: சரிங்க, இப்போ ஃபோனுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஒரு முக்கியமான ஒன்று. அதெல்லாம் எங்கேருந்து வெளியிலேருந்து

0: வாங்குவீங்களா, இல்லை நம்பூர்லேயே கிடைக்குதா, எங்கே அதிகமாக கிடைக்குது, எங்கே மலிவான விலையில் கிடைக்குது?
1: விலையெல்லாம் இல்லாதாலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் ஒரு நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம லோக்கல்னால் ஒரு 10 ரூபா அதிகமாக இருந்தாலையும் லோக்கலில் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம செட்டாலாம் திருப்பி மாற்றிக்கலாம். பெங்களூரு, கோயம்புத்தூர், சென்னையெல்லாம் இருக்குங்க. நம்ம அங்கே ஒரு அதிகமாக ஒரு 10,000-20,000 போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம பண்ணலாம், நம்மளால லாபம்லாம் கிடைக்கும். இருந்தாலையும் நம்ம வெளியில் வாங்கும்போது நம்ம வாங்குற பொருள் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி வாங்க முடியாது. நம்மக்கிட்ட பாக்ஸாக கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் செக் பண்ண போகிறோம், கஸ்டமர் தான் செக் பண்ண போகிறாங்க சேல்ஸ் பண்ண பிறகு. இல்லை நம்ம கொடுக்கும்போது செக் பண்ணி கொடுப்போம். அப்படி நம்ம மாற்றினா மறுபடியும் நம்ம சென்னைக்கு போக முடியாது, பெங்களூர் போக முடியாது. ஆனால் நம்ம பக்கம் தருமபுரினா ஃபோன் பண்ணி சொன்னால் போதுங்க, பஸ்ஸு டெய்லி வந்து போகிறதுனா பஸ்ஸுக்கு கொடுத்து வச்சுருவாங்க. நம்ம இந்த பொருளை ரிட்டர்ன் கூட பண்ண தேவையில்லை. நம்ம நெக்ஸ்ட் என்னைக்கு போகிறோமோ நீங்கள் கொடுத்துக்கலாம், அவங்க புதுசாக அனுப்பிச்சுட்ருவாங்க. நம்ம அதை கொடுத்து கஸ்டமர் திருப்திப்படுத்திக்கலாம். பக்கத்தில் வாங்குறது நல்லது.
0: சரிங்க, இப்போ செல்ஃபோன் சர்வீஸ் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் போதுமா இல்லை ஆட்கள்லாம் தேவைப்படுறாங்களா?
1: இப்போ ஒரு டவுனில் வைக்கணும், அதாவது ஒரு பேரூர், ஒரு நகரம், நகராட்சி அங்கெல்லாம் வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 2 பேர் 3 பேராவது வேணும். ஏன்னா ஒரு ஆள் சர்வீஸ் பண்ணுவார், ஒரு ஆள் சேல்ஸ் பண்ணுவார், ஒரு ஆள் வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்கும். அது 2-3 பேர் இருந்தால் தான் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இப்படி மாற்றி மாற்றி செய்கிறது சரியாக இருக்கும். வில்லேஜ்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வில்லேஜில் நம்ம வரவங்க நம்ம பக்கத்தில் வீடு, பக்கத்து சொந்தக்காரர், ஒரு நண்பர்கள் தான் இருப்பாங்க. வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பார்க்கலாம். அதனால் வில்லேஜுக்கு வந்து அதிக ஆள் தேவைப்படல, ஒரே ஆள் போதுங்க.
0: சரிங்க, இப்போ செல்ஃபோனில் வந்து அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இது பண்ணால் கூட அது ஒடிஞ்சிரும், இல்லைனா அது சர்வீஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த மாதிரி எதனா தப்பு நடந்திருக்கா?
1: நடந்துச்சுங்க. மொபைலில் டிஸ்பிளே வந்து சீக்கிரம் உடையாது, அது நேராக இப்போ டிஸ்பிளே கல் மேலே விழுந்தால் மட்டும்தான் உடையும். ஒரு சில பேர் அது கோவத்தில் தூக்கி போட்டாவோ இல்லை தண்ணியில் போட்டாவோ அந்த மாதிரி இருந்தால் ஏதோ டிஸ்பிளே உடையிறதுக்கு நல்ல ஒரு ஆடான இது வேணும். நார்மலாக கிளம்ப விழுந்தால் டிஸ்பிளே உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நம்ம டிஸ்பிளே மாற்றும் போது நம்ம அதுக்குள்ளே இருக்கிற இது பார்த்தோம்னா டிஸ்பிளே பின்னாடி வைக்கிற அந்த ஃபேனலில் அது சில்வர் இரும்பு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிஸ்பிளே வச்ச உடனே அது போயிடும். அங்கே டபுள் சைட் டேப்புன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டால் தான் அந்த டேப் மேலே அந்த டிஸ்பிளே உட்காந்துச்சுன்னா டிஸ்பிளே போகாது. நம்ம கை தொட்டு வைக்கும் போதே பார்த்தா வைக்கணும். நமக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் வேவ்ஸ் இருக்குது, நம்ம எலக்ட்ரிக்கே வந்து அது பாதிக்கும். கை க்ளோஸ் கூட போட்டுக்கினா ரொம்ப நல்லது. அதனால் கை க்ளோஸ் போட்டுப்பேன், அது மூலயமா வச்சுக்கன்னா ஓகே, எந்த பிரச்சனையும் வராது.
0: சரிங்க, இப்போ தனியாக வீட்டிலேயே செஞ்சுக்கலாமா? ஒருத்தர் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களே செஞ்சுக்கலாமா?
1: வீட்டிலேயே செய்கிறதுக்கு அதுக்கு கண்டிப்பாக டூல்ஸ் வேணுங்க. நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணவே டூல்ஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ வீட்டில் என்ன இருக்கும், நம்ம நகத்தில் கத்தியில் ஏதாவது ஓப்பன் பண்ணாங்கன்னா உள்ள ஸ்டிப்பு கட் ஆயிரும், இல்லை டிஸ்பிளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஃபோன் நம்ம 20,000-10,000 இந்த மாதிரி அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வீட்டில் பண்ணுங்கன்னா இது ரொம்ப கஷ்டம்தான். வீட்டில் பண்ணுற மாதிரி மொபைலில் இது யாரும் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் பண்ணிக்கலாம், ஒரு ஆப் டெலிட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, ஆனால் ஹார்ட்வேர் அது பிரித்து பண்ணுறதுலாம் வீட்டில் பண்ண முடியாதுங்க.
0: சரிங்க, இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் தொழில் கற்றுக்குன்னு ஆர்வமாக இருக்கிறாங்களா, உங்ககிட்ட வந்துருக்குறாங்களா?
1: எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்குது, ஆனால் அது எங்கே செயல்படுத்துகிறாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏதோ கொஞ்சம் சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர், நம்முடைய பண்பலை இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் விளம்பரமாக வரும்போது இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஆட்சியருடைய அறிவிப்பு அப்படி இப்படின்னு நம்ம பண்பலையில் அடிக்கடி வருது, அதன் மூலயமா பயனடைகிறாங்க. ஆனால் நேரடியாக அவங்களுக்கு தெரியாது. இளைஞருடைய முகம் வந்து ஃபோனை யூஸ் பண்ணாங்கன்னா சமூக வலைதளங்களில் டைம் பாஸ் தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஆனால் நம்ம கற்றுக்கணும். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அவங்களாம் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து கற்றுக்கிறாங்க. இடம் தெரிஞ்சால் போதும், இப்படி தான் சொல்லித்தராங்க, 1 மாதம் தான் கிளாஸு, இப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வச்சா தான் அவங்க கற்றுக்கிறது வருவாங்க.
0: சரி ஓகேங்க, செல்ஃபோன் சர்வீஸ் இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு கடை வச்சுருக்குறோம், அந்த தொழில் தவிர அது கூட எக்ஸ்ட்ரா எதனா வேலை செய்ய முடியுமா, செய்யலாமா?
1: கண்டிப்பாக செய்யலாங்க. ஏற்கனவே இந்த ஜெராக்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர், அதாவது நம்ம மக்கள் கணினி மையம், வேறு யாராவது இந்த டிவி மெக்கானிக்ஸு கொஞ்சம் படிச்சிருந்தால் போதுங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இதையும் பண்ணிக்கலாங்க. அந்த ஒர்க்கிங் டைம் தவிர மற்ற டைம் இருந்துச்சுன்னா இப்போ செல்ஃபோன் பயிற்சி பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்பிளே மாற்றலாம், ஒரு டெம்பர்லாஸ் ஓட்டலாம். டெம்பர்லாஸ் ஓட்டுறதுலாம் ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க, மேலே சுத்தமாக தொடச்சிட்டு மேலே டெம்பர்லாஸ் ஓட்டலாம். இந்த பேட்டரி மாற்றுறது கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், உடனே பேட்டரி மாற்றிக்கலாம். இருக்குது நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய கடையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தொழில் தான் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா தெரியாது. செல்ஃபோன் பயிற்சி கற்றுக்கினாங்கன்னா ஒரு 30 நாள் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கற்றுக்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இல்லாத மனிதர்களே குறைவு, மிக மிக குறைவு. அதிகபட்சமாக பார்த்தா ஒரு ஊருக்கு 10 பேர் தான் செல்ஃபோன் இருக்காது, மற்ற எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நல்லா ஆண்ட்ராய்டு மொபைலே வச்சுருக்காங்க, அதுக்கு எப்போனாலும் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது யார்கிட்ட போகணும், நம்ம வந்து உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட தான் போய் ஆகணும். நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வீட்டில் வச்சு குடிக்கிற கஷாயமும் டீயும் காப்பியும் நம்ம வந்து முழுசாக குணப்படுத்தாது, ஆனால் டாக்டர்கிட்ட போனோம்னா உடனே ரிலீஃப் ஆகுது. அந்த மாதிரி தான் நம்ம ஃபோனு பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமே தவிர கண்டினியூ யூஸ் பண்ண முடியாது. கடைக்கு போனோம்னா நல்லா சரி பண்ணி தருவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்களா, தயங்காமல் பண்ணுங்கள். இது ஒரு மொபைல் சர்வீஸ், உங்களுக்கு வந்து 2-in-1 பர்ச்சேஸ் தான். உடனே நீங்கள் ஒரே மட்டும் தருமபுரி வந்தீங்கன்னா எல்லா டூல்ஸும்

0: இது இது அக்சஸரிஸ் கலெக்ட் பண்ணிக்காங்க, கடையில் வைங்க, சேல்ஸோடு சேல்ஸ் ஆகும், அதில் ஒரு வருமானம், இதில் ஒரு வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் தான், செல் போனாலும் ஒரு வருமானம் தான், நஷ்டமாக ஏற்பட வாய்ப்பில்லை.
1: சரிங்க, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நான் உங்கள் கிட்ட கேட்கணும். இப்போ வந்து ஒரு தெருவுக்கு ரெண்டு மூணு இடத்துல செல்ஃபோன் கடைகள் வந்து இருக்குது. நீங்கள் சொன்னீங்க செல்ஃபோன் பயிற்சி, செல்ஃபோன் சர்வீஸு இதெல்லாம் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு, நல்ல வருமானம்னு சொல்கிறீங்க. இப்போ தொடர்ந்து வந்து போட்டிகள் அதிகமாக இருக்குது, இப்போ கடைகளுக்கோ இல்லை அந்த பயிற்சி தரத்துக்கோ, அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? அதை தாண்டி எப்படி நீங்கள் அந்த வருமானத்தை எப்படி நீங்கள் ஈட்டுறீங்க அதை சொல்லாமே?
0: நிறைய கடைகள் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு திறமை வந்து வெவ்வேறு தானே. எல்லோரும் சேம் ஒரே மாதிரிலாம் கற்றுக்கிறதெல்லாம் இல்லைங்க. சில பேர் தான் போய் ஒரு முறையாக ஒரு பயிற்சி மையத்தில் கற்றுக்குறாங்க, அதுக்கப்புறம் வீட்லேயும் பயிற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதனால் கண்டினியூவாக அவங்களுக்கு அந்த செல்ஃபோனுடைய தொடர்பு இருக்கிறதுனால அவங்களாம் பயிற்சி பண்ண முடியுது. சில பேர் கடை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ண கூட ரொம்ப அதிகமாக தெரியாது, ஏன்னா அவங்க வேறு கடை சேல்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, சர்வீஸ் அவங்களுக்கு அதிகமாக தெரியாது. நிறைய பேருக்கு நம்ம சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சிட்டோம், இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ அதிக கடையெல்லாம் இருக்காதுங்க, ஒரு ஊர் ஒரு ஊருக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஊருங்களா ஒரு டவுனுங்களா, அதில் ஒரு 10-20 கடை இருக்கலாம். கிராமத்தில் 1-2 கடை தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃபோனுக்கு ஒரு இருக்குது, ரீசார்ஜ் பண்ணுறது, அது இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபரு, ஒரு காசு அனுப்பணும், எல்லாத்துக்குமே இப்போ மொபைல் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இபி பில் கூட மொபைல் மூலம் கட்டிக்கலாம். மொபைல்ன்றது வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு பேங்க்குக்கு போகாமல், இபி ஆஃபீஸ் போகாமல், கலெக்டர் ஆஃபீஸ் போகாமல், ஒரு ஸ்டேஷனுக்கு போகாமல், எந்த இடத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடி எல்லாத்தையும் நான் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் தரலாம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், நிறையா இருக்குது. ஆனால் மொபைல் சர்வீஸ் பண்ணுறது எங்கே வச்சாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது.
1: இப்போ வந்து அந்த செல்ஃபோன் அந்த சர்வீஸில் வந்து நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்கும், அது எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க, அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அதை சொல்லாமே?
0: இருக்குங்க, எனக்கு ஃபஸ்ட்டு வைக்கும் போதே எப்படி தோணுச்சுன்னா, இது நம்ம வச்சா எப்படி நமக்கு சேல்ஸ் ஆகுமா, அப்புறம் நமக்கு செய்ய தெரியுமா, நம்ம கஸ்டமர் வந்தாலும் நமக்கு எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது தயக்கமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த தயக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இது கற்றுக்கனாலும் எப்படி வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு யோசனை மட்டும் இருப்பேன். அதுக்கு நம்ம போன அந்த பயிற்சி மையத்திலேயே தனியாக அதுக்கு ஒரு வகுப்பே இருக்குங்க. இப்போ நம்ம செல்ஃபோன் கற்றுக்கிறதுக்கு ஒரு சார் இருக்காருன்னா, இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சார் இருக்கார். அவர் வந்து நம்ம உலக அளவில் முன்னேற்றம் அடைந்த பெரிய பெரிய ஆளுங்களுடைய பண்புகள் என்னன்னு சொல்லிட்டு சேகரித்து வச்ச ஒரு சில தகவலாக இருக்குது, அதை பற்றி நம்ம கிளாஸ் எடுக்க அவர் இருக்கார். கிளாஸ்லாம் தெளிவாக எடுப்பார், எந்த சந்தேகங்களும் கேட்கலாம். நம்ம சந்தேகம் கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் நல்லா தெளிவாக சொல்லுவாருங்க, அதில் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கடை வச்சா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம், நம்ம ஒரு 3-6 ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகலைன்னு பயப்பட தேவையில்ல, கடையை காலி பண்ண தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும், முதல்ல கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஏன்னா நம்பிக்கை, ஒரு மொபைலை வந்து கொடுக்கணாவே ஒரு நம்பிக்கை வேணும், ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொருத்தருடைய பர்சனல், அது கொடுக்கணா தெரிஞ்ச ஆளாக இருந்தாலையும் அவருக்கு வேலை தெரியுமா, நம்ம கொடுத்த பிறகு அவர் இன்னும் ஏதாவது ரொம்ப கெடுத்துட்டாரு, அந்த ஃபோன் எதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஒரு பய, நம்ம எல்லாத்தையும் எப்படி வந்து பண்ணணும், சில கேம்ஸே வச்சு நம்ம சொல்லி தருவாங்க. என்னென்ன கேம் இருக்குங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 3 பேர் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒரு கண்ணை கட்டிட்டு ஒரு இது ஒன்று டவர் மாதிரி பண்ணுறதா இருக்கும், ஒரு சின்ன சின்ன இதை வச்சு பாக்ஸ் மாதிரியே, அதுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்கெல்லாம் சொல்லி முடிச்சப்பறம் நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு பண்ணிடுவோம். ஆனால் நம்ம கண் அவங்களாம் ஹெல்ப் பண்ணாத ஒரு டைம் கேம் ஆட சொல்லுவாங்க, அப்போ பார்த்தோம்னா நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணதை விட அதிகமாக நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம், அப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஓ, நம்ம யாரும் உதவி செய்யலாம் கூட நம்மளால் ஹெல்ப் பண்ண மாதிரி, நம்மளால் நல்லா பண்ண முடிய மாட்டேங்குது,
1: தன்னம்பிக்கை
0: தன்னம்பிக்கையை வந்து ஊட்டுற மாதிரி இருக்கும். அவங்க ஒவ்வொரு கேம்லேயுமே வந்து நம்ம ஒரு மக்கள்கிட்ட எப்படி அணுகணும், அவங்களுடைய அவங்ககிட்ட நம்ம பேசும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை பெறணும், அவங்ககிட்ட எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும், ஒரே நேரத்தில் நம்ம 2-3 மொபைலை சரி பண்ணுறதுக்கு வாங்கி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அவங்க சொல்லும் போது நமக்கு விளையாட்டாக தான் தெரியும், ஆனால் அந்த வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் நம்ம வாழ்க்கைக்கானது தான். அந்த ஃபோனை வாங்கி வச்சுட்டுங்களே, ஒரு ஃபோனு தான் நம்ம சரி பண்ண முடியும், ஒரே நேரத்தில் 2 மொபைல் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த பக்கம் ஓடுவோங்களா அந்த பக்கம் ஓடுவோங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிட்டோம், ஐயா நாளைக்கு வாங்க ஐயா, இன்றைக்கி ஒரு 5 வாங்கய்யா அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபோன் சரி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும், திருப்பி கொடுத்தா அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம எல்லோரும் தராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளால் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்க்காக இருக்கும். ஆள் இருந்தாலுமே நம்ம ஒரு நாள் 2 சரி பண்ணுறதுக்குள்ள 2-3 ஃபோன் ரெடி பண்ண முடியாதுங்க, அதனால் ஃபோனு அது வாங்கி கம்மியாக வாங்கிட்டு சரி பண்ணணும். வேறு வர கஸ்டமர் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய லாஸ் ஆகிற மாதிரி கூட தோணும், கடை பில் ஆகும், கரண்ட்டு பில் ஆகும், வேறு இந்த இன்டர்நெட் பில் ஆகும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி தெரியும், அது ஒரே நாளில் நமக்கு லாபமாக கூட தான் வரும். ஒரு முக்கியமாக ஒரு பெரிய பொருள் ஐஃபோன் சரி பண்ண வராங்கன்னு வச்சுக்காங்களேன், அதில் நம்ம சரி பண்ணும்போது நம்ம அவங்க வாங்குற காசு நம்ம அந்த மூலப்பொருள் எக்ஸ்ட்ரா போக நமக்கு லாபமே வரும். நல்ல நம்ம யாரும் ஏமாற்ற போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஒரு ஆள் நம்ம ஏமாற்ற நினச்சோம்னா நம்மக்கிட்ட மறுபடியும் கஸ்டமர் வரவே மாட்டாங்க. நம்ம எல்லா கடைக்கும் எப்படி வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும், முடிஞ்சால் நம்ம இன்னும் ஒரு 100-50 குறைக்க தான் பார்க்கணுமே தவிர, நம்ம அதிகமாக வாங்கி பேராசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. நமக்கு தேவை, நம்ம வந்து கஸ்டமர் தான் நமக்கு கடவுள்,

0: அவங்க இல்லைனா நமக்கு வந்து வருமானமும் கிடையாது, நமக்கு தொழிலும் கிடையாது. அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு குறைச்சி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். நம்ம ஒரு ஆளை நம்ம கட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஃபோன் சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவரால் நமக்கு 10 கஸ்டமர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க, ஓகே, ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இந்த செல்ஃபோன் சர்வீஸை தாண்டி வேறு என்ன தொழிலில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க?
0: ஐயா, நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது லீவில் கொடுங்க, நான் எல்லா வேலைக்கும் போவேன். நம்ம கிராமத்து பக்கம் பார்க்கும்போது நம்ம கட்டிட வேலை, அப்புறம் நான் ஒரு 12வது படிக்கும்போது லாரி கிளீனர் கூட போனேங்க, பஸ் கிளீனர் கூட
1: போனேங்க.
0: இந்த மாதிரி நிறைய வேலை, நான் போகாத வேலைனா ஒரு ஷோரூமுக்கு வேலைக்கு போனேன், பைக் ஷோரூமுக்கு. நிறைய துறைக்கு போயிட்டே இருந்தேங்க, அதுக்கப்புறம் 6 மாதம் அந்த மாதிரி தான் இருப்பேன். எனக்கே அதுக்கப்புறம் இந்த படிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவேன்,
1: சரி,
0: மறுபடியும் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி பண்ணும்போது தான் இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து ஒரு ஆட்டோ எடுத்தேங்க. நம்ம ஊரில் வந்து ஆட்டோ தான் ஒரு இதாக இருந்துச்சு. எடுத்தோம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா எல்லோரும் ஆட்டோவுக்கு தான் ஒரு பெரிய மதிப்பு. டாக்ஸி கூப்பிட்டா ஒரு பயப்படுவாங்க, ஆட்டோனா ஒரு நோயாளியாக இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறவங்களாகட்டும், இதனால் டக்குன்னு கூப்பிட்டா வந்துடுவாங்க. கொஞ்சம் குறைந்த மலிவான விலையில் இருக்கும், வாடகைலாம் அதிகம் பயப்படுத்தாவில்ல, வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுவாங்க, மக்களோட மக்களாக இருப்பாங்க, ஒரு கேஷுவலாக இருக்கலாம், ஒரு காஸ்ட்லியாக கட்டிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல்லாம் போனேங்க. இப்போ நான் பிஎட்லாம் முடிச்ச பிறகு ஸ்கூல் வேலைகள்லாம் போனேங்க, குறைந்த சம்பளமாக இருந்தது. ஆனால் ஆட்டோ வந்த பிறகு அது வந்து ஒரு சுதந்திரமான வேலை. நம்ம ஆட்டோவில் நமக்கு நிறைய லாபம் தான், பணம் மட்டும் இல்லைங்க. சில ஊருலாம் நம்மளை வந்து போயின்னுக்கே முடியாது, அந்த ஊரை சுற்றி பார்த்துருக்கே முடியாது, கோயிலை பார்த்துருக்கே முடியாது. ஆனால் இந்த நமக்கு வர வாடிக்கையாளர்களால் நான் இதுவரையும் ஒரு 100 ஹாஸ்பிட்டலில் புதுசாக பார்த்துட்டேன். அவங்க எல்லாம் அப்படி கான்டாக்டும் என்கிட்ட இருக்குது. புதுசாக கோயில் பார்த்துருக்கேன், புதிய புதிய இடங்களை பார்த்துருக்கேன், ஒரு ஏரி, குளம், ஆறு, இந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டு. படத்தில் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆட்டோக்காரனுக்கு தெரியாத ரூட்டாப்பா அப்படின்வாங்களே. அந்த மாதிரி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பாதி இடத்த நான் பார்த்துட்டேங்க. அதெல்லாம் எனக்கு உண்மையிலே நான் ஆட்டோவுக்கு நன்றி தான் சொல்லணும். அந்த தொழிலுக்கு இந்த இடத்த நான் வந்து வேறு தொழில் செஞ்சால் பார்த்துக்க முடியாது. ஆட்டோ நல்ல வருமானம் இருக்குது, பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஆட்டோ சில பேர்லாம் ஓடுறதில்லை. ஆனால் எனக்கு எப்படி பார்த்தாலுமே ஹாஸ்பிட்டல் கஸ்டமர், நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க, ரெகுலராக என்ன தான் கூப்பிடுவாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது இல்லாமல் அவங்கள நான் வெளியே நான் வீட்டில் பண்ண மாட்டேன். அவங்க கூடயே அவங்களோட சொந்தக்காரர் மாதிரி ஒரு நண்பர் மாதிரி கூட இருந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள என்னென்ன பண்ணணும் என்னென்ன கேட்கணும். ஒரு சில பேருக்கு டாக்டர்கிட்ட கேட்க கூட தெரியாது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க சொல்கிற பேஸ் தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பேசி நான் குறைச்சிருக்கேன், ஒரு ஆப்ரேஷனுக்கு 60,000 கேட்டாங்க, நான் பேசி ரொம்ப ஏழைங்க அப்படின்னு சொல்லி ஒரு 45,000 பண்ணேன். இந்த மாதிரி நம்ம போய் பேசுவோம், முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம படித்தது வேஸ்ட்டாக கூடாதுல்ல, ஆட்டோ ஓட்டினாலும் நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பேசுவேன். இவங்களுக்கு வந்து இப்படி தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நோயை பற்றி சொல்லவே தெரியாது, கூட ஹெல்ப் பண்ணுவேன், கூப்பிட்டு போவேன், உட்காரச்சின்னு போவேன், அந்த வண்டியை தள்ளிட்டு போவேன், எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவேன். அதனால் என்ன தான் கூப்பிடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ வந்து எப்போயுமே ஓடிட்டே தான் இருக்கும். எவ்வளோ கார் வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ரோபோ வந்தால் கூட சரிங்க, ஆட்டோ கண்டிப்பாக ஓடும். இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோவும் இருக்குது, அதுவும் மகளிருக்கு ஆட்டோ வாங்கினா 100,000 மானியமாக தருது நம்ம தொழில் மையத்தில் தராங்க. ஒரு முறை அங்கே போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க நீங்கள் மகளிர் ஆட்டோ வாங்குங்க, மகளிர் அவங்க பேரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100,000 ரூபா மானியம் அரசாங்கம் தருது, நீங்கள் எந்த ஆட்டோ வேணாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். பெண்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு மிக குறைவு, அவங்களுக்கு எப்பவுமே குறைந்த ஊதியத்தில் கொடுத்து கொடுத்து அவங்களை பின்தங்கி வச்சுப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் ஏரி வேலை அப்படி போகிறாங்க, இல்லை வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதே இவங்க ஆட்டோ ஓட்டினாங்கன்னா தைரியமாக முன் வரணும், தைரியமாக முன் வந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு வேலையுமே சக்ஸஸ் தான். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரெண்டே விஷயந்தான், ஒரு விஷயம் என்னென்னா தொடங்கணும், முதல்ல ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கணும். அந்த விஷயத்தில் தயங்கி நின்றே இருக்கக்கூடாது, காதில் கேட்டே இருக்கக்கூடாது, டிவி பார்த்தே இருக்கக்கூடாது, எடுத்து வைக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஃபோக்கஸ் தாங்க. நீங்கள் செய்கிற தொழிலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இது எப்படி பண்ணால் போதும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணால் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போடலாமா, வாட்ஸ்அப்பில் போடலாமா, இல்லை நான் எப்படி நோட்டீஸ் அடித்து கொடுக்கலாமா, இல்லை சொல்லலாமா, இல்லை நம்ம எப்படியோ கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடலாம். நம்ம ஒரு பொருளை வாங்கி வச்சிட்டோம், 10 லட்சம் ஒன்றுமே ஓடலன்னு சொல்லிட்டு கணத்தில் கை வைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் உங்களுடைய மூளை வேலை செய்யணும். இதை நம்ம எங்கே நம்ம இதோடைய விளம்பரப்படுத்தலாம், விளம்பரப்படுத்தினா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் ஆகிக்கலாம். நீங்கள் வச்சு விட இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாமல் தான் எப்படி வருவாங்க, ஏற்கனவே இருக்க கடைக்கு தான் ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க, இங்கே தான் இருக்குது, நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பிச்சதுனால ஃபஸ்ட்டு கம்மியாக தராங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லோரும் உங்களை தேடி தான் வருவாங்க. நீ போட்டி நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், விளையாட தெரியும், ஓட தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வெட்டுதல் கிடையாது. நீ வந்து அதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆள், ஆனால் உள்ளே போயிட்டீங்க, வெற்றியோ தோல்வியோ, தோல்வி உங்களை வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும், வெற்றி உங்களை மேலும் மேலும் உயர வைக்கும்.
1: கண்டிப்பாங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதை தாண்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?
0: விவசாயம் இருக்குங்க ஐயா, விவசாயம். வீட்டில் நானும் எங்கள் தம்பி அம்மா எல்லாம் அந்த ஒரே கிரானா. இப்போ நம்ம கடத்தூர்லேருந்து பொம்புடி வரைக்கும் பூ தான் அதிகம், பூ விளைச்சல் தான் அதிகம். ஒரு நல்ல பெயர் பெற்ற ஊர்.
1: எங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்க நீங்கள்?
0: ஏற்றுமதிங்களா? ஏற்றுமதி இது சேலம் மார்க்கெட், பூ மார்க்கெட் போகுதுங்க. அங்கேருந்து பல நம்ம தமிழ்நாட்டில் பல ஊருக்கு போகுதுங்க. இந்த பக்கம் போச்சுன்னா பெங்களூரு, மெட்ராஸு,

0: வெளி மாநிலத்துக்கு கூட போகுதுங்க. பூவுக்கு எங்களால் ஒரு நல்ல இது இருக்குது. அதில் நம்ம அரளி வச்சுருக்கோம். அரளிப்பூ வந்து டெய்லியாக இருப்போம். காலையில் நம்ம அரளிப்பூ இருக்கும்போது நம்ம பண்பலை கேட்டு தான் இருப்போம்.
1: அப்படிங்களா? எத்தனை வருஷமாக கேட்குறீங்க?
0: அதெல்லாம் பல வருஷமாக கேட்டு தாங்க இருக்கிறோம். ஒரு பாடல் மட்டும் இல்லைங்க, பாடலோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தத்துவங்களையும் கருத்துக்களையும் வழங்குறது ஒரு எஃப்எம் அது. நம்ம காது மட்டும் அவன் மணி வச்சுருந்தா போதுங்க, நமக்கு அனைத்து விஷயங்களையும் நம்மளை சேர்றதுக்கு ஒரே விஷயம் பண்பலை தான். அது தருமபுரி பண்பலைக்கு ரொம்ப நன்றிங்க. பண்பலையால் எத்தனையோ பேர் மாறியிருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், செய்திகள் மட்டும் இல்லைங்க, இதில் பல கருத்துக்கள் இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இசையோடு சேர்ந்து இன்பமாக வாழ்க்கையை அனுபவிக்கணுன்னா நமக்கு வந்து பண்பலை மிக மிக அவசியம். தொலைக்காட்சியை விட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் டிவியே இல்லைங்க, ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னா டிவி வந்து ஒரே தளம் நம்ம போக வச்சுருது, டைம் பாஸ் பண்ண வைக்குது. ஆனால் பண்பலை அப்படி இல்லைங்க, பாட்டையும் கேட்க வைக்குது, நமக்கு ஒரு நல்ல தகவலையும் கொடுக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது பண்பலையுடைய நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இதை கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் வாழ்க்கையில் தேய பழக்கத்துக்கு போக நல்ல படத்துலேயும் இருப்பீங்க, கேட்குறதும் செயல்படுத்துறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, வெற்றி அடைங்க.
1: சரிங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க ராஜ்குமார். இன்றைக்கால இளம் தொழில் முனைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதுக்கு உங்கள் தொலைபேசி என்ன நீங்கள் கொடுக்கலாம்ல? செல்ஃபோன் பயிற்சி சம்மந்தமாகவோ, தொழில் புதுசாக தொடங்குறது, இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறது, அதுக்கு மற்றவங்க சந்தேகத்துக்கும் உங்களோட தொலைபேசி என்ன கொடுக்கலாமே?
0: நிச்சயமாக தரங்க ஐயா. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் வருமானமும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அரசு தயாராக இருக்கின்றது. நீங்கள் தான் போயிட்டு அது கூட எப்படியாவது அதை கற்றுட்டு நீங்கள் ஒரு கடை வச்சு முன்னேறணும். சீக்கிரம் முன்னேறுங்க. நம்ம தருமபுரியை நீங்கள் தான் நாளைக்கு ஒரு வளர்ச்சி பதில் கொண்டு போகணும். பெரிய பெரிய இடத்துலலாம் நீங்கள் வேலைக்கு போகணும். உங்கள் ஊர்லேயே கூட நீங்கள் பெரிய நிறுவனத்தை உருவாக்கணும். நல்லபடியாக எல்லாமே வளமூடு வாழுங்க. என்னுடைய தொலைபேசி என்ன சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட எப்போனாலும் ஃபோன் பண்ணலாங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவேன். நீங்களும் நாளைக்கு தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் பொறுமையாக சொல்லித்தர்றேன். என்னுடைய தொலைபேசி எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 944-4832-432. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த தருமபுரி பண்பலைக்கு எனது மிகவும் நன்றி, மற்றும் நேயர்களுக்கும் நன்றி.
1: சரிங்க ராஜ்குமார், நிறைய தகவல்கள் சொன்னீங்க, உங்களோட தொழில் சிறக்க பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிங்க.
0: நன்றி, நன்றிங்க ஐயா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய தடம். இன்று செல்போன் பழுது பார்த்தல் பயிற்சியாளர் ராஜ்குமார் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் பிரபாகரன்.

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, டேப் செட்கோ கடன் திட்டம் மூலம் பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் துவங்க, வியாபாரத்தை மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்படவுள்ளது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கக்கூடிய 18 வயதிற்கு மேல் 60 வயது வரை உள்ளவர்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் இந்த கடன் உதவி வழங்கப்படும். கடன் விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரையும், குழு கடன் ஒருவருக்கு 1,25,000, குழுவிற்கு 25 லட்சம் ரூபாய் வரையும், கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு 1,20,000 வரையும் வழங்கப்படுள்ளது. இந்த கடனுதவியை பெற www.tabcedco.net என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
2: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினம் இன்று தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொறியியல் துறை வளர்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை பொது சேவைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பங்காற்றும் அனைத்து பொறியாளர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்பிந்தர் சிங், உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் முதலமைச்சர்களும் தலைமைச் செயலர்களும் காணொலி மூலம் பங்கேற்க உள்ளனர். இந்த கிஷாவ் அணை திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் செலவில் 90% மத்திய அரசும் 10% 6 மாநில அரசுகளும் பங்கிட உள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையமும் தொழில் நிறுவனங்களும் இடையேயான இந்திய ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏவுகணை, ரேடார், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய நாட்டின் தொழில் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியத்தில் ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிக்வேதத்தில் சபா, சமிதி, மக்கள் கூட்டங்கள் செயல்பட்டு வந்ததை அவர் எடுத்துரைத்துள்ளார். வைஷாலி போன்ற பழமையான நகரங்களில் மக்களாட்சி நடைபெற்றதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரிய மக்கள் கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் பாராட்டத்தக்கது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி ஆவணங்களை சிறு காணொலிகளாக மாற்றுவதற்கான செய்தியை தேசிய அறிவியல் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாரல் ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தது. அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்கள் எளிதாக பெறும் வகையில் இந்த செயலி வழிவகை செய்ய உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீர்ப்பாயங்களில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா, மோகனா அடங்கிய அமர்வு

0: உறுப்பினர்களின் ஓய்வு பெறுவதன் மூலம் தீர்ப்பாயங்கள் செயல்படாமல் இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பாயங்களில் ஒரு மாதம் வரை பதவிக்காலம் நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரெஜி நகர் தொகுதியிலிருந்து திரு ஷகராவ் சர்க்காரும், நந்திகிராம் தொகுதியிலிருந்து ஹசிராணி ராத்தும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 19ஆம் தேதி கடைசி நாளாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1959ஆம் ஆண்டில் இதே நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் கீழ் செயல்பட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 1976 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனியாக செயல்பட தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற தில்லி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ண தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 1997 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் பிரசார் பாரதியின் கீழ் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் ஆகாஷவாணியும் செயல்பட்டு வருகிறது. தகவல் பரிமாற்றம், கலாச்சார பராமரிப்பு, தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையாற்றி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த மாசசூசெட்ஸ் நீதிமன்ற நீதிபதி டென்னிஸ் செய்லர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எஃப் பிரிவு வெளிநாட்டு மாணவர்கள், ஜே பிரிவு பரிமாற்ற பயணிகள், ஐ பிரிவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $5,000 கோடி அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தக தடைகள் உள்ளிட்டவற்றில் எளிதாக்குவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் 8.22% குறைந்து $795 கோடி இருந்தது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு மருந்து பொருட்கள், மீன், பருத்தி ஆடைகள், மின்னணு பொருட்கள், ரசாயனம், எஃகு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கனடாவிலிருந்து பயறு வகைகள், நிலக்கரி, உரம், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தொலைத்தொடர்பு, கணினி, தகவல் சேவை உள்ளிட்ட சேவைத்துறை ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கனடாவில் 425,000 இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு பிரிட்டனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, வேல்ஸ் அமைச்சர் பிளைட், வட அயர்லாந்து அமைச்சர் சின்ஃபீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிரிட்டனின் மாகாணங்களான ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்துக்கு முழு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆன்டி புர்ஹாமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் இதற்கு பிரிட்டன் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்குகிறது. இதற்கான ஒலிம்பியாட் ஜோதியை சர்வதேச செஸ் சம்மேளன பொறுப்பு தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த், உஸ்பெகிஸ்தான் செஸ் வீரர் ஜோஹிர் சிண்டரோவிடம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் சிறந்த செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிசாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் பகல் 12:50, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: 7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேர்களே, இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
4: ஹாய் ப்ரோ.
5: ஹாய் ப்ரோவா, இவ்வளவு டீசென்டாலாம் நம்ம அக்கா பேசாதே. நாக்கா, பேக்லாம் மாட்டிட்டு எங்கயோ கிளம்புற, என்ன கதை?
4: எப்ப பாரு, வீட்லயே தானே இருக்க.
5: ஆமா, நாங்க வீட்டுல இருக்கோம், இவங்க லண்டன் பேலஸ்ல உட்காந்து இருக்காங்க மகாராணி. ஆமாக்கா, வேலை இல்ல, வீட்டுல உட்காந்து இருக்கேன்.
4: அப்படியே இந்த வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ண ஆகாதா? பாரு, ரூம் எல்லாம் இப்படி குப்பை கடை வச்சிருக்க.
5: வீட்டுல படுத்து தூங்குறது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கு, கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம வேலை செய்ய சொல்றாங்களே. கா, வீடு கிளீன் பண்ற வேலை எல்லாம் எனக்கு வராதுக்கா.
4: நீ இப்படியே, உன் வயசு பசங்கள்லாம் இப்போ எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க, சோஷியல் ஒர்க்லலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டா செய்யறாங்க, நீயும் தான் இருக்கியே. எப்பா பாரு டிவி, செல்லு, ஸ்நாக்ஸ் அணிட்டு.
5: நம்ம சாப்பிட்றத கண்ணு வைக்கிறதே இந்த அக்காவுக்கு பொழப்பா போச்சு. சரிக்கா, நீ என்ன பேக்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிற? அந்த பேகை கூட அதுல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா பாப்போம்.
4: போறப்பே ஆரம்பிச்சிட்டியா, இன்னைக்கு போற வேலை தொடங்குன மாதிரிதான். அது ஸ்நாக்ஸ் இல்ல.
5: இல்லையே, ஏதோ உருண்டை மாதிரி இருக்கே, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் போல தெரியுதே.
4: தின்னுட்டு உக்காந்து.
5: இது என்னமோ புதுசா பாக்குறதுக்கு நல்லா இருக்கே, என்னக்கா இது?
4: இது வந்து வெதப்பந்துன்னு சொல்லுவாங்க.
5: வெதப்பந்தா? அப்படின்னா
4: இப்போ மழை வர காலம் ஆரம்பிக்க போகுது இல்லையா?
5: ஆமா, ஆரம்பிக்க போகுது.
4: இந்த வெதப்பந்துல விதை இருக்கும், இத போற வழியில நம்ம தூக்கி போடுறப்போ மழை வரும் இல்லையா, அந்த சமயத்துல இது பூமியில இருந்து செடியா வளர்ந்து மரமா உருவாகும், அதுக்காக தான் இந்த வெதப்பந்து.
5: எங்க அக்காவுக்கு எவ்வளோ அறிவு, இந்த அறிவெல்லாம் நம்ம டவுட்டு கேட்கும்போது சொல்லி கொடுத்துருந்தா நம்மளும் ஒரு பெரிய பில்கேட்ஸ் மாதிரி ஆயிருப்போம். எங்க சரிக்கா, இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ எங்க கிளம்பி போயிட்டு இருக்க, அதுக்கு பதில் சொல்லு.
4: நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஏன்னா நம்ம ஊர்ல வர வர மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, அதனால ஓவர் ஹீட்டாகவும் இருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சா ஃபியூச்சருக்கு அடுத்தடுத்து வர ஜெனரேஷனுக்கு யூஸா இருக்கும். பாரு, என்ன பார்த்து 4 பேர் செஞ்சா பூமிக்கும் நல்லது இல்லையா?
5: சரி, உன்னைய பார்த்து யார் யாரோ செய்யணும்னு நினைச்சு இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த செய்யறதுக்கு நீ கிளம்பிட்டு இருக்கிற. உன் கூட பிறந்த உடன் பிறப்பு நான் இதை செய்யாம இருந்தா நல்லா இருக்காது, என் மனசும் உறுத்தும்.
4: சரி, இப்ப என்ன சொல்ல வர, அதை சொல்லு.
5: இல்லக்கா, நானும் அப்படியே உன் கூட சேர்ந்து வந்து இந்த சமூக சேவைக்கு என்னால ஆன உதவியை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
4: இப்ப நீ என் கூட வரையா இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்கன்னு வரையா?
5: இது வேற, நமக்கு அக்கான்னு அப்பப்ப ப்ரூவ் பண்ணினே இருக்குது.
1: நல்ல விதைகளை இந்த மண்ணில் விதைப்போம்,
4: நம் வாழும் பூமியை காப்போம்.
1: இது
4: சூழல் காப்போம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரண ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோயம்புத்தூர் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் மூலம் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ஆன்லைன் பொது நுழைவுத் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு கீழ்காணும் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் 25/9/2026 முதல் 7/10/2026 வரை கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் நடைபெற உள்ளது. அக்னிவீர் கிளர்க், அக்னிவீர் பொது பிரிவு அனைத்து ஆயுத பிரிவுகளும், அக்னிவீர் தொழில்நுட்ப பிரிவு அனைத்து ஆயுத பிரிவுகளும், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அனைத்து ஆயுத பிரிவுகளும், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஹவுஸ்கீப்பர் மற்றும் மெஸ்கீப்பர் அனைத்து ஆயுத பிரிவுகளும், மகள்

ராணுவ காவல் படை. இந்த பணியிடங்களுக்கு இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆட்சேர்ப்பு முகாமிற்கு கட்டாயமாக கொண்டு செல்ல வேண்டும். அக்னிவீர் மகளிர் ராணுவ காவல் படை உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் அனுமதி சீட்டுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களின் மின்னஞ்சல் முகவரிகளை சரிபார்த்து ஆட்சேர்ப்பு பேரணி விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு கோயம்புத்தூர் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் தொலைபேசி எண் 042 என்ற முன்னிணைப்போடு 22 22 20 22 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவ் அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சர் தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இட ஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16/9/2026 அன்று ஆகும். கூடுதல் விவரங்களை அறிய www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் வேளாண்மை பல்கலைக்கழக திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு செப்டம்பர் 2026 மூன்றாம் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்புக்கு 1 வருடம் 2 பருவங்கள் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் ₹25,000 மற்றும் விண்ணப்ப கட்டணம் ₹100 ஆகும். இந்த பட்டய படிப்பு படிப்பதன் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை மற்றும் தாவர மருத்துவ மையம் வைக்கலாம். மேலும் இடு பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளராக ஆகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு 99-42-27-91-90 என்ற எண்ணிலோ மற்றொரு எண்ணாக 73-39-00-23-90 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட பையூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நீ விருப்பம் நிகழ்ச்சி. ஆமாங்க, கடிதம் வழியா பாடலை கேட்கும் நிகழ்ச்சி தான் இது. நிகழ்ச்சியில் முதலாவதாக தன் விருப்ப பாடலை கடிதம் வழியா தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து செல்வம் பிரசன்னா அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நீ விருப்பம் நிகழ்ச்சி. என்ன நேயர்களே, உங்க விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 6368 07 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேய விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாலக்கோடு பகுதியிலிருந்து அன்பு அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் அரண்மனை கிளி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேய விருப்பம் நிகழ்ச்சி. நேய விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க சென்னை பூந்தமல்லியிலிருந்து ராமு, சீதா, லட்சுமி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். வேரிகோஸ் வெயின் அப்படின்னாக்க நரம்பு சுருண்டுறதுன்றது தான் வந்து நரம்பு சுருண்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக வந்து வட்டார மொழிகளில் நம்ம ஊர்லெலாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அதுக்கும் நரம்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வந்து ஒரு மொழி வழக்காக வந்துச்சே தவிர நரம்பு கிடையாது. அது வந்து இரத்த நாளங்கள், அதாவது காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து சுருண்டுறது தான் வந்து அது வந்து வீங்கிறது தான் வந்து அது நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம

0: வந்து வழக்காடு மொழியாக வந்தது மாதிரி அது அப்படியே பழகிடுச்சு. இதில் என்ன பேசிக்கான விஷயம்னு நான் சொல்லிடுறேன், ஏன்னா நேற்றே சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு கால் எடுத்துக்கிறோம், கால் எடுத்துக்கிட்டோம் செஞ்சிட்டோம்னா அதுக்கு வந்து காலில் வந்து எலும்பு இருக்குது, சதைகள் இருக்குது, தசை அதாவது சதை தசைகள் இருக்குது, அந்த வந்து ஜவ்வுகள் இருக்குது, மற்றும் வந்து தோல் தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு செய்து பண்ணுது. இப்போ வந்து இதுக்கு வந்து வேணுங்கிற சத்து தேவை, அதனால் வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரத்தங்கள், சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்கிறதுக்கு அது ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும், அது வந்து நம்ம ஆர்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எல்லோரும் நார்மலாக வந்து. அது நல்ல ரத்தத்தை வந்து இருதயத்திலேருந்து எடுத்துக்கிட்டு போய் அது வந்து ரத்தத்தில் வந்து வேணுங்கிற வந்து எதிர்ப்பு சக்திகள், மற்றும் வந்து வேணுங்கிற நமக்கு அந்த கால் பகுதிக்கு வேணுங்கிற திசுக்களுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிற சத்து பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போகும். போயிட்டு அப்புறமா அங்கேருந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள் மூலமாக நமக்கு எலும்புக்கோ இதுக்கோ வந்து அப்படி பரவி இது பண்ணும். நம்ம இப்போ வாய்க்காலில் வந்து மேஜரான ஒரு இதிலிருந்து எடுத்து விட்றோன்னு வைங்களேன், கிணத்துலேருந்து, அப்புறமா வந்து நம்ம அது வாய்க்காலில் போகுது, அப்புறம் வாய்க்காலேருந்து நம்ம பிரித்து பிரித்து அங்கங்கே எந்தெந்த தோட்டத்துக்கு வேணுமோ அப்படி பிரித்து விட்டுறோமோ அந்த மாதிரி அது கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக புரியணும்னா. அந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவி அந்த வேணுங்கிற சத்து பொருட்கள் இல்லை அந்தந்த திசுகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிடுது, செஞ்சிடுது, பண்ணிடுது. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சில கழிவுகள் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டா வேணுங்கிற சத்து பொருள் எடுத்து செய்து பண்ணுது, நம்ம மலமாகவோ ஒன்றுக்காகவோ அது கழிவை வந்து போயிடுது, அந்த மாதிரி கணக்கு. இப்போ அந்த சதைகளும் எலும்புகளும் திசுக்களும் அது வேணுங்கிற சத்து பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான கழிவுகளை வந்து வெளியேற்றும். அந்த கழிவுகளை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருதயத்துலேயும் நுரையீரலையும் திரும்ப சுத்தம் பண்ணி செஞ்சு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும், அது பேர் வந்து நமக்கு வெயின்ஸுன்னு பேர். இதுதான் ஒரு சிஸ்டம், ஒரு இது மாதிரி ஆற்றி வந்து வேணுங்கிற நல்ல ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து அந்த கழிவுகளுக்கு தாங்கிய கெட்ட ரத்தமாக நமக்கு வந்து மேலே எடுத்துக்கிட்டு போய் திரும்ப வந்து இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கொடுத்து அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து வேணுங்கிற கழிவுகள் உள்ளே இருக்கிற நமக்கு உடம்புக்கு வேண்டாத விஷயங்களெல்லாம் வெளியேற்றுறதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும். எங்கள் நுரையீரல்லையும் ஈரலில் மற்றும் வந்து நமக்கு வந்து ஹார்ட்டில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து காலுக்கு மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறது வர்றது செய்கிறது எல்லாமே. சரி சார், இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ காலுக்கும் கைக்கெல்லாம் நமக்கு என்ன ஆகுனாக்க வந்து இந்த கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிறதுலே வந்து ரெண்டு வந்து சிஸ்டமாக வேலை செய்யும், ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டம், ஒன்று வந்து டீப் சிஸ்டம் அப்படின்ட்டுன்னு. அதை பற்றி வந்து வரும் நாட்களில் நான் விளாவறியாக சொல்கிறேன். ஏன் அதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த வேரிகோஸ் வெயின், இந்த நரம்பு சுத்துனா என்னன்றது தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை எப்படி வந்து வராமல் தடுக்கிறதுன்னு தெரியும், புரியும் உங்களுக்கு. அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலாக கொண்டு போகிறேன், நாளை வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நான். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2 விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் குளித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேய விருப்பம் நிகழ்ச்சி. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. மதிகன்பாளையம் பகுதியிலிருந்து மோகன் சுகுணா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் தளபதி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட பாடல்.

நே விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. பாகல்பட்டி பகுதியிலிருந்து ஈ பெருமாள் மகாலட்சுமி அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் படகோட்டி என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட பாடல்.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேய விருப்பம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தாவேகா திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும்

0: கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களால் சிறப்பான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை மற்றும் தொழிற்சாலைகளின் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இவ்விரு அமைப்புகளின் ஒத்துழைப்பால் உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டில் தளவாடங்கள் உற்பத்தி, இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட அரசின் சீர்மிகு முயற்சிகளால் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தளவாட உற்பத்தியில் மட்டுமல்லாமல் தேசத்தின் மனப்பாங்கும் முழுமையாக சுயசார்பு தன்மையுடன் திகழ்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் எம் விஸ்வேஸ்வர ஐயாவின் பிறந்த நாள் தேசிய பொறியாளர்கள் தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேச கட்டமைப்பில் பொறியாளர்களின் பங்கை போற்றுவதாக குறிப்பிட்டார். அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் தத்தம் சமூக வலைதள பதிவுகளில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாளைய தலைமுறைக்கான உள்கட்டமைப்பையும் புதுமைகளையும் உருவாக்கும் பொறியாளர்கள் அனைவரையும் போற்றுவதாக கூறியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தமது வாழ்த்து செய்தியில் பொறியாளர்களின் அறிவாற்றலும் புதுமையான சிந்தனைகளும் வளமான வலிமையான நாட்டினை உருவாக்க வழிகோலட்டும் என வாழ்த்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மேலும் 4 அணு உலைகள் 1,39,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டு வருவதாக அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் திரு ஆப்ரஹாம் ஜேக்கப் கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தின தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். கல்லூரி மாணாக்கர் இத்தகைய பிரம்மாண்ட திட்ட செயல்பாடுகளை பார்வையிடுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்முறை தகுதிகளுடன் தனிப்பட்ட பண்புகள் பொறியாளர்களுக்கு மிக முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் நீர் மேலாண்மை வளர்ச்சிக்கு எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றியமையாதது என்று நாகர்கோவிலை சேர்ந்த பொறியாளர் ஒருவர் தெரிவிக்கையில்,
1: தேசிய பொறியாளர் தினம் நாடு முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையை இளம் தலைமுறையினருக்கு பற்றி புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இளம் மாணவர்களை ஊராட்சி துறையை நோக்கி ஈர்க்கும் வகையில் இந்திய அளவில் பல்வேறு நிகழ்வுகள் இந்நாளில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றன. நாகர்கோவிலில் இருந்து பொறியாளர் மோகன்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் 118வது பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என அவர் கூறினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் அவரது நினைவில்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், தமது தொலைநோக்கு பார்வையால் தமிழகத்திற்கு புகழை ஈட்டி தந்தவர் அண்ணா என்று புகழாரம் சூட்டினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும், சென்னை அண்ணா சாலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மறுசுழற்சி, பழுது நீக்குதல், பாதுகாப்பு போன்றவற்றின் மூலம் பழமையான கலாச்சார நடைமுறைகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் உலக சுழற்சி பொருளாதார கட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசத்தின் சுழற்சி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒழுங்குமுறை மாற்றங்களை எடுத்துரைத்தார். விரிவுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 83,000 உற்பத்தியாளர்களும் 4,800 மறுசுழற்சி அமைப்பினரும் பதிவு செய்து 482,00,000 மெட்ரிக் டன் கழிவுகளை கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125

0: இந்த நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலையொட்டி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளனர். மதுராந்தகத்தில் தாவேகா சார்பில் திருமதி மரகதம் குமரவேலும், திமுக சார்பில் திரு பரந்தாமனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு ஜானகிராமனும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யா வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மனுக்களை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். நாளை மறுநாள் அவை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 19ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இதனிடையே புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரபணு பரிசோதனைக்காக உறவினர்களிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை அரசு கூடுதல் கவனம் செலுத்தி சீர் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு தொடர்பாக அதிகாரிகள் உரிய தகவல்களை அமைச்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் பெருமக்களுடனான கலந்தாய்வு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத், கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாமக்கல் மாவட்ட தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் 126 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. செவிலியர் பணியிடங்கள் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாத சம்பளமாக ₹21,000 வழங்கப்படும். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 525 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இதன் மண்டல இணைப்பதிவாளர் சித்ரா கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதால் கோரிக்கை மனுக்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சீர்காழி கோட்டத்தில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நாளை நடைபெறுகிறது. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் இதில் பங்கேற்கலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நடைபெறுகிறது. சீர்காழி கோட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முகாம் நடைபெறுகிறது. காதொலி கருவி, சக்கர நாற்காலி, ஊன்றுகோல், மோட்டார் பொருத்திய சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளின் முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்தமிழகத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தாவேகா, திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார்.

நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மலையளவு திருச்சிராப்பள்ளி சந்திப்பு 87.6 மில்லிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு பகுதியில் 39.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சம் வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளான கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் மதுரை நகரத்தில் 23.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளான உதகமண்டலம் பகுதியில் 13.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில், தெற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. நேயர்களே, இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2:01. நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம். அதற்கு முன்னதாக
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.

0: அரூர் மற்றும் தர்மபுரி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 to 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
8: பொன்னி, பொன்னி.
9: ராசு, அம்மா சமயக்கட்டுல இருக்கேன். யாரு கூப்பிடுறாங்கன்னு கதவு திறந்து போய் பாருப்பா.
8: பொன்னி, பொன்னி.
9: என்ன ராசு குரலையே காணா? சரி சரி, நானே போய் பாக்குறேன். வந்தவங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க போறாங்க. அடடே மருதாணி அக்கா, எப்பக்கா வந்தீங்க ஊருக்கு? வீட்டுக்குள்ள வாங்க.
8: காலமுறை தான் வந்த பொன்னி. அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு பேசிட்டு உன்னைய பார்க்க வந்த.
9: சரி சரி, அந்த பையன் என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க டீ போட்டு கொண்டாரேன்.
8: இல்லை பொன்னி, டீ வேணாம். இப்போதான் வீட்டில் அம்மா போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் மோர் மட்டும் கொண்டு வாமா, வெயிலில் வந்ததில் ரொம்ப களைப்பாக இருக்கு.
9: அட, அதுவும் சரிதான். அடிக்கிற வெயில குளுமையா சாப்பிட்டா தானே உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். சரி சரி, நான் சீரகத்தை இடிச்சு போட்டு 4 கல் உப்பு சேர்த்து கொண்டாரேன்.
8: ஏன் புள்ள, சீரகம் மேல உள்ள பிரியம் இன்னும் மாறலையா உனக்கு?
9: ஆமா மருதானியக்கா, உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது தானே.
8: சரியா சொன்ன பொன்னி. சத்த அந்த தட்டை எடுத்து கொடுமா. உனக்கும் பிள்ளைகளுக்கும் பழங்களையும் பலகாரங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்.
9: ஏங்கா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துதான் தங்கைய பாக்கணுமா?
8: என் தங்கைய பார்க்க இந்த அக்கா வெறுங்கையோட வர முடியுமா என்ன சொல்லு? ஆமா, எங்க பிள்ளைகளை ஆளைய காணோம்?
9: அவங்க எங்கக்கா வீட்டுல இருக்காங்க. எப்ப பாரு விளையாட்டுதான், பசி எடுத்தாதான் வீட்டு பக்கமே வராங்க.
8: சின்ன பிள்ளைங்க தானே, வளர வளர பொறுப்பு தானா வந்துடும்.
9: இந்தாங்கக்கா தட்டு, நான் போய் மோர் கொண்டாறேன்.
8: சரி புள்ள. ஆஹா, என்ன அருமையா காத்தடிக்குது பொன்னி வீட்டுக்கிட்ட. சத்த திணையில போய் உக்காந்து காத்து வாங்குற.
9: எங்க போயிட்டாங்க மருதானியக்கா?
8: பொன்னி, இங்க திணையில உக்காந்துட்டு இருக்க.
9: சரிக்கா, அங்கேயே வரேன். என்னக்கா குளுகுளுன்னு காத்து வீசுதா?
8: ஆமா புள்ள, இங்க இருந்து போக மனசே வராது போல இருக்கு.
9: ஏன் போகணும், உங்க தங்க கூடவே இருந்துருங்க. இந்தாங்கக்கா மோர குடிங்க.
8: அப்பாடா, களைப்பே போன மாதிரி இருக்கு. ஏன் பொண்ணி, உங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளை எப்படி நீங்க பராமரிச்சுட்டு வரீங்க? ஏன் கேக்குறேன்னா, செடிகள்ல எந்த நோயும் இல்ல, செடி முழுக்க காயாதான் இருக்கு, இலைகளையே பார்க்க முடியலையே.
9: ஆமா மருதானியக்கா, உங்க மனசுல எழுந்த கேள்விகளை அம்புட்டும் சரிதான். பல பேரு நம்ம தோட்டத்து காய்கறிகளை பார்த்துட்டு உங்களை போலதான் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் காய்கறி பயிர்களை பத்தின விவரங்களை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடியே விவசாய வேலைகளை பாக்குறோமே. இதனாலதான் சத்தான காய்கறிகளும் கிடைக்குது, அதோட தேவையான வருமானமும் கிடைக்குது.
8: ஆமா புள்ள, காய்கறி பத்தின இந்த தகவல்களை யாரு உங்களுக்கு சொன்னாங்க?
9: வேற யாரு, வாழடி வாழையா வழிகாட்டிட்டு வர நம்ம வானொலி தான்.
8: என்ன, நம்ம வானொலியா?

0: ஆமாங்க்கா, வானொலியில் விவசாய சார்ந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாக நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்களே. நீங்கள் பார்க்குற இந்த காய்கறி தோட்டமும் அவங்க சொன்ன வழிமுறைகளை கேட்டு அமைச்சது தான்.
1: பொன்னி, நீ பேசுகிறதை கேட்க ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அதோட என் மனசுலேயும் காய்கறி செடிகளை வளர்க்கணுங்கிற எண்ணமும் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு.
0: அப்புறம் என்ன மாதிரி தானியக்கா, இப்போ கூட காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ரேடியோவில் வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு பிறகு காய்கறி பயிர்களை வளர்க்குற வேலையை பாருங்க.
1: இதோ இப்போவே உன் சொல்கிற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக ஒரு பயிர் அதிக மகசூல் பெறுவதற்கு விதை தேர்வானது மிக மிக முக்கியமானதாகும். விதையானது நல்ல தரமாகவும் நோய் தாக்குதல் இல்லாதவாறும் கலப்பினங்கள் இல்லாதவாறும் தேர்வு செய்வது மிக மிக அவசியமாகும். அதே போன்று விதையின் அளவானது மிக மிக முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவை கொண்டே நாம் நாற்றாங்கலை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களானது நாற்றாங்கல் முறையின் மூலமே பயிரிடப்பட வேண்டும். பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 கிராம் விதையானது தேவைப்படுகிறது ஒரு ஹெக்டருக்கு. அதே ஹைபிரிடுக்கு 100 to 150 கிராம் தேவைப்படும். அதே போன்று கத்தரியானது ஒரு ஹெக்டருக்கு ரகமானது 400 கிராம் விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 கிராம் விதை தேவைப்படுகிறது. இதேபோல் மிளகாய்க்கு ரகத்திற்கு 1 கிலோ விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 to 250 கிராம் விதை தேவைப்படுகிறது. இந்த விதைகளை வந்து நாம் நேரடியாக நாற்றாங்கலில் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தியானது மிக மிக அவசியமாகும். எதற்காக விதை நேர்த்தி பண்ண வேண்டும் என்றால், விதை நேர்த்தி பண்ணுவதன் மூலம் விதையின் முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம், விதையின் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை குறைக்கலாம். அதாவது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி பவுடரை எடுத்துக்கொண்டு அதனுடன் ஆரிய அரிசி கஞ்சி கலந்து 1 மணி நேரம் விதைகளை நெல்லில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு விதைப்பதன் மூலம் முளைப்பு திறன் அதிகமாகவும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக நாற்றாங்கலானது 2 முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒன்று பாரம்பரிய முறை, அதாவது மேட்டுப்பாத்தி முறை என்று அழைக்கப்படும் நிலத்தில் நாற்றாங்கல் அமைத்து அதன் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் முறை. இன்னொன்று இப்போது அதிகமாக பின்பற்றப்பட்டு வரும் தொழில்நுட்பமானது குழித்தட்டு முறை. இதன் மூலம் அதிக நாற்றுகளை பெற்று மகசூலை அதிகரிக்க முடியும். இப்பொழுது மேட்டுப்பாத்தி முறை பற்றி காண்போம். பொதுவாக மேட்டுப்பாத்தியானது அகலமானது 1 மீட்டர் அளவும் நீளம் நமது தேவைக்கேற்பவும் உயரமானது 1.5 அடி அளவும் இருக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்தி முறையில் செம்மண் அதனுடன் எரு மற்றும் மண்புழு உரம் கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். இதில் விதைகளை வந்து நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டு அதில் விதைகளை விதைக்க வேண்டும். இந்த விதைகள் வந்து முன்னதே விதை நிறுத்தி பண்ணி இருந்தால் மிகவும் சிறந்தது. அப்படி விதை நிறுத்தி பண்ணவில்லை என்றால் நீங்கள் நிலத்தை தயார் செய்யும் போது கூட இந்த உயிர் புஞ்சான கொல்லிகளை கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி விதைகளை விதைத்த பிறகு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டுவிட்டு அதற்கு மேல் வைக்கோல் அல்லது தென்னை மட்டைகளை வந்து பரப்பிவிட வேண்டும். இது எதற்காக வேணவென்றால் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி விதைகளை எளிதாக முளைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் இந்த குழித்தட்டு முறைக்கும் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால், நமது மேட்டுப்பாத்தி முறையில் ஒரு இயற்கை சீற்றங்களான ஒரு மலைப்பொழிவோ அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் வளரும் நாற்றுகள் வந்து சேதமடையலாம். அதே போன்று கோழி போன்றவைகள் மூலமாகவும் சேதம் அதிகமாகலாம். இதனால் நமக்கு வந்து முளைப்புத்திறன் குறைவதுடன் தேவைப்படும் நாற்றின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும். அதே போன்று இதிலிருந்து எடுத்து நிலத்தில் நடும்போது செடிகளின் சேதம் வந்து அதிகமாகலாம். என்ன காரணம் என்னவென்றால், நாம் எடுக்கும் பொழுது வேர் அறுபடலாம் அல்லது வேரில் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் நிலத்தில் எடுத்து நடும்பொழுது நம்மளுக்கு சேதம் ஏற்படலாம். இந்த குறைபாடுகளை இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குழித்தட்டு முறை. இந்த குழித்தட்டு முறையானது இப்பொழுது இருக்கும் அனைத்து நர்சரிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குழித்தட்டானது 98 குழிகள் கொண்ட

0: ஒரு கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் வளர்க்கப்படுகிறது. பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தட்டுகளில் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போல மண்புழு உரமானது செடிகள் வளர்வதற்கு தேவையான சத்துக்களை அளிக்கும். அதே போல் ட்ரைக்கோடெர்மா விரிடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். இந்த மூன்றையும் நன்கு கலந்து இந்த 98 குழி கொண்ட தட்டுகளில் நிரப்பி விட்டு ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதையை இட வேண்டும். அதாவது 98 குழிகளிலும் 98 விதைகளை இட்டு இந்த மறுபடியும் இந்த கலவைகளை கொண்டு மூட வேண்டும். இதே போன்று நமக்கு தேவையான குழி தட்டுகளை தயார் செய்துவிட்டு ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை வெள்ளை பாலித்தீன் கவர் கொண்டு மூடிவிட வேண்டும். 4 to 5 நாட்கள் கழித்து அதை பார்க்கும் பொழுது அதில் முளைப்பு ஆனது வளர்ந்திருக்கும். இந்த வெள்ளை பாலித்தீன் கவர் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், அந்த ஈரப்பதம் மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக அந்த வெள்ளை பாலித்தீன் கவர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விதைகளானது எளிதாக முளைத்து வரும். 4 to 5 நாட்கள் கழித்து விதை முளைத்த பிறகு ஒவ்வொரு தட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து அடுக்க வேண்டும். பச்சை நிழல் வலை என்று அழைக்கப்படும் ஷேனட் நர்சரியில் வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த சேனட் நர்சரியில் எதற்காக வைக்க வேண்டும் என்றால், வெப்பநிலையானது 50% மட்டுமே செடிக்கு அளிக்கப்படும். இதனால் பயிரானது சேதமானது மிகவும் குறைக்கப்படும். அதே போன்று 15 நாட்கள் ஆன பிறகு அந்த செடிக்கு ஆல்19 எனப்படும் உரம், அதாவது தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து கொண்ட உரத்தினை வந்து 1 லிட்டருக்கு 2 to 3 கிராம் என்ற அளவில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடிகளானது தண்டு பெருத்து செடிகள் செழிப்பாக நன்றாக வளரும். பொதுவாக தக்காளியானது 25 நாட்களில் தயாராகிவிடும். அதே போன்று கத்திரியானது 30 நாட்களில் தயாராகிவிடும். மிளகாயானது 30 to 35 நாட்களில் தயாராகிவிடும். இதைகளை செடிகள் தயாரான பிறகு நிலத்தில் நடுவதற்கு முன்பு 1-2 நாட்கள் இந்த பச்சை நிழல் வலையிலிருந்து வெளியே எடுத்து 1-2 நாட்கள் வைக்க வேண்டும். இது எதற்காக வென்றால், செடிகளானது இந்த தட்பவெப்ப நிலையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செழிப்பாக வளரும். அதாவது வெப்பநிலையை வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வளர்வதற்கான தன்மையை தக்க வைத்து கொள்ளும். அன்பார்ந்த விவசாயிகளை, இந்த குழித்தட்டு நாற்றாங்கல் முறை மூலமாக சிறப்பான நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக மகசூல் பெறுவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்ததாகும். இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றி எளிதாக நாற்றாங்கலை உற்பத்தி செய்யலாம். இந்த குழித்தட்டானது 3 to 4 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அதை கழுவி நீங்கள் மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழித்தட்டு முறைகளின் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்து இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம்.
1: இதுவரை குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்ன மருதானியக்கா, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப காய்கறி செடிகளை வளர்க்கலாம்ல?
3: நிச்சயமா பொன்னி, ரொம்ப அருமையான விவரங்களை எடுத்து சொன்னாங்க. விவசாயத்துக்கு மண்ணும் தண்ணியும் தான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி அதை பத்தி சரியான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம்னு இப்பல்ல புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமா மருதானியக்கா, விவரம் அறிஞ்சு பயிர் செஞ்சா நாம எதிர்பார்க்கிற மகசூல் நிச்சயமா நம்ம கையில கிடைக்குமே.
3: நாளைக்கு ஊருக்கு போனதும் முத வேலையா இத பத்தி உங்க மாமா கிட்ட சொல்ல போறேன். அவரு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
2: ஆமாங்கக்கா, மாமாவுக்கும் விவசாயம்னா அம்புட்டு உசுராச்சே, அவருக்கும் இந்த தகவல்லாம் நல்ல பயனை தரக்கூடியதா இருக்கும்.
3: பொன்னி, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போறேன்.
2: அதுக்கு என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்றீங்க, இதுதானே அக்கா தங்கையோட பாசமே. சரி சரி, வாங்கக்கா சாப்பிட போகலாம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: மல்பெரி சாகுபடியில் அங்கக உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி செடியானது பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் ஒரு பல பருவ தாவரமாகும். தமிழகத்தில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வரும் இச்செடியானது 25,000 மேற்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. இது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவிலும், ஏனைய மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த அளவிலும் பயிரிடப்படுகிறது. பயிர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான முப்பெரும் சத்துக்களான தழை, மணி, சாம்பல் சத்துக்களுடன் நுண்ணூட்ட சத்துக்களையும் கொண்டுள்ள நிலமே வளமான நிலமாகும். அவ்வாறு மல்பெரி பயிர் செழிப்பாக வளர ஒரு ஏக்கர் மல்பெரி தோட்டத்திற்கு ஆண்டுக்கு 8 டன் தொழு உரம் மற்றும் ரசாயன உரம், தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் முறையே 120:48:48 என்ற விகிதத்தில் தேவைப்படுகிறது. ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் உரச்செலவு அதிகரிக்கிறது. இதனை குறைத்திட ஆட்டு எரு, மண்புழு உரம், பசுந்தாள் உரங்கள், பசுந்தழை உரங்கள், ஊட்டமேற்றிய தொழு உரம் மற்றும் உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். நன்கு மக்கிய தொழு உரமானது 0.5% தழைச்சத்து, 0.2% மணிச்சத்து மற்றும் 0.5% சாம்பல் சத்தினை கொண்டுள்ளது. தொழு உரம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி பயிர்களின் விளைச்சல் நிலைத்து நிற்க உதவுகிறது. மக்கிய தொழு உரம் இடப்பட்ட மல்பெரி தோட்டத்தில் பல்வேறு விதமான நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் பல்கி பெருகி செடியின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கின்றன. மக்கிய தொழு உரத்தினை மல்பெரி தோட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு ஆண்டிற்கு 8 டன் இடுவதினால் மல்பெரி இலை விளைச்சல் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் கிடைக்கிறது. ஆட்டு எரு, இது தொழு உரத்தினை காட்டிலும் அதிக அளவில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டுள்ளது. இதில் 3% தழைச்சத்து, 1% மணிச்சத்து மற்றும் 2% சாம்பல் சத்து உள்ளன. ஆட்டு எருவினை நன்கு மக்கச் செய்து மல்பெரி தோட்டத்தில் இடுவதினால் மண்ணின் உயிரோட்டம் பாதுகாக்கப்பட்டு தாவர வளர்ச்சி அதிகரித்து இலை விளைச்சல் உயர்கிறது. மண்புழு உரம், உழவர்களின் நண்பன் என்றழைக்கப்படும் மண்புழுவானது மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்களை சிதைத்து மண்வளத்தை பாதுகாத்து பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கச் செய்கிறது. மண்புழு உரமானது

பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், தாவர வளர்ச்சி ஊக்கிகள், பல்வேறு நொதிப்பொருட்கள் மற்றும் எண்ணற்ற நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. எனவே இது தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து பயிர்களின் விளைச்சல் மற்றும் தரம் போன்றவற்றை உயர்த்துகிறது. மல்பெரி தோட்டத்தில் ஏக்கருக்கு ஆண்டிற்கு 5 டன் மண்புழு உரத்தினை 2 சம தவணைகளில் இடுவதினால் மண்ணின் வளம் நிலைநிறுத்தப்படுவதோடு மல்பெரியின் விளைச்சல் அதிகரிக்கப்பட்டு இடையின் தரமும் கூடுகிறது. பசுந்தாள் உரங்கள் இடுவதினால் மண்ணின் அமைப்பு, தரம், வளம் மற்றும் உற்பத்தி திறன் உயரும். பசுந்தாள் உரங்கள் மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்கள் மற்றும் சத்துக்களை அதிகரித்து செடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மல்பெரி பயிரின் இடைவெளிகளில் சணப்பு, தக்கை பூண்டு, கொள்ளு போன்ற பசுந்தாள் உரங்களை விதைப்பு செய்து பூப்பதற்கு முன்னரே நிலத்தில் மடக்கி உழவு செய்துவிடலாம். மேலும் இதனால் களை வளர்வது தடுப்பதுடன் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் தவிர்க்கலாம். அவரை குடும்பத்தினை சேர்ந்த தாவரங்கள் வேர்பகுதியில் உள்ள முடிச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜன் சத்தினை நிலைப்படுத்தி மண்வளம் பாதுகாக்க உதவுகிறது. இது தவிர பசுந்தாள் உரம் மண்ணில் அங்ககப் பொருட்களின் அளவு மற்றும் தாவரங்களின் வேர்பகுதியில் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்தி பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அளவினை மேம்படுத்துவதனால் பயிர்களின் விளைச்சல் உயர்வுக்கு வழிவகுக்கும். மல்பெரி தோட்டத்தில் சனைப்பை விதையினை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் விதைத்து வளர்த்து மண்ணில் மடக்கி விழுவதினால் சுமார் 6 டன் பசுந்தாள் உரமானது மல்பெரி தோட்டத்திற்கு சென்றடைகிறது. பசுந்தழை உரங்கள் பண்ணையினை சுற்றிலும் தானாக வளர்ந்துள்ள செடி மற்றும் மரங்களான கிளைரிசிட்டியா, புங்கன், வேம்பு, எருக்கன் மற்றும் கொழுஞ்சி போன்றவற்றை அறுவடை செய்து குழியில் இட்டு மக்க வைத்தோ அல்லது நேரடியாகவோ நிலத்தில் இடுவதினால் பயிரின் விளைச்சல் அதிகரிக்கிறது. ஊட்டமேற்றிய தொழுவுரம் தொழுவுரம் பற்றாக்குறை உள்ள சமயங்களில் ஊட்டமேற்றிய தொழுவுரத்தினை பயன்படுத்துவதால் மண்ணின் நீர்பிடிப்புத்தன்மை அதிகரிக்கும், வேர்கள் வளர்ச்சியினை மேம்படுத்தும், மணிச்சத்தினை நீரில் கரையும் நிலைக்கு மாற்றி பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்யும் மற்றும் பயிர்கள் வறட்சியினை தாங்கி வளர உதவும். உயிர் உரங்கள் காற்றில் இருக்கும் தழைச்சத்தை நிலைநிறுத்தியும் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தினை கரைத்தும் கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற நுண்ணுயிர்கள் உயிர் உரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அசோஸ் பைரிலம் இவை ஆய்வகத்தில் பெருக்கப்பட்டு தகுந்த மலைப்பாசி மக்குடன் கலந்து 200 கிராம் 1 கிலோ பொட்டலங்களாக விநியோகம் செய்யப்படுகின்றன. ஏக்கருக்கு 8 கிலோ உயிர் உரத்தினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். உயிர் உரங்களை இரசாயன உரங்கள் இடுவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவோ பின்போ இட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் 50% அளவிற்கு தடைச்சத்து கொடுக்கும் இரசாயன உரங்கள் இடுவதை குறைப்பதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர்கள் தங்கள் செல்களில் இருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலம் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றிக் கொடுக்கின்றன. ஏக்கருக்கு 4 கிலோ பாஸ்போபாக்டீரியாவினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். இதனையும் அசோஸ் பைரில்லம் போன்றே பயன்படுத்தலாம். இதன் மூலம் 50% மணிச்சத்து உரச்செலவினை குறைப்பதோடு பயிரின் புரதச்சத்தின் அளவு மற்றும் தன்மையினையும் அதிகரிக்கச் செய்யலாம். வேர் உட்பூசணம் இவை பயிரின் வேர்களில் இருந்து கொண்டு பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து, கந்தகம், சுண்ணாம்பு சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. மேலும் வேர்களை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றன. வளர்ந்த மல்பெரி செடிகளின் வரிசைகளுக்கு இடையே 3 முதல் 4 அங்குல ஆழத்திற்கு மண்ணை தோண்டி தொழு உரத்துடன் வேர் உட்பூசணத்தை தூவி 3 முதல் 4 அங்குல இடைவெளியில் மக்காச்சோள விதையினை விதைத்து மூடிவிட வேண்டும். 1 ஏக்கர் தோட்டத்திற்கு 400 கிராம் வேர் உட்பூசணமும் 8 கிலோ சோள விதைகளும் தேவைப்படுகிறது. தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யும் போது 80 முதல் 100 நாட்களில் வேர் உட்பூசணம் இனப்பெருக்கம் அடைந்துவிடும். அப்பொழுது சோளத்தினை தரைமட்ட அளவில் அறுத்து விடுவதன் மூலம் மல்பெரி செடிக்கு தேவையான

0: சத்துக்கள் கிடைக்கின்றன. வேப்பம் புண்ணாக்கு தாவரங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்களை அதிக அளவில் கொண்டுள்ளதால் பூச்சி மற்றும் நோய்களை எதிர்த்து வளரும் சக்தியை மல்பெரி செடிக்கு கொடுக்கிறது. மேலும் இதில் உள்ள வேதிப்பொருட்கள் மண்ணில் தழைச்சத்து மாறுபாட்டினை தடுத்து அதனை செடிகள் எடுத்துக்கொள்ளுமாறு செய்கிறது. மல்பெரி தோட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கினை ஏக்கருக்கு ஆண்டிற்கு 800 கிலோ என்ற அளவில் 4 சம தவணை முறைகளில் 3 மாத இடைவெளியில் இடுவது நூற்புழு தாக்குதலை தடுக்கிறது. மண்புழு உர வடிநீர் என்பது மண்புழுவினால் உற்பத்தி செய்யப்பட்டு மண்புழு உரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு நீர்மப் பொருளாகும். இது தாவரங்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது. தவிர தாவர வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சின் மற்றும் சைட்டோகைனின் போன்றவற்றையும் கொண்டுள்ளது. மண்புழு உர வடிநீரினை 2% என்ற அளவில் நீருடன் நன்கு கலந்து மல்பெரி இலைகளின் மேல் தெளிப்பது இலையின் தரத்தினை மேம்படுத்துவதோடு இலையின் விளைச்சலையும் அதிகரிக்கச் செய்கிறது. பட்டுப்புழுக்கள் இவ்விலைகளை விரும்பி உண்ணுவதினால் பட்டுக்கூடு விளைச்சல் அதிகரிப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இரசாயன உரச் செலவினையும் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மருந்தில்லா பயிராக மல்பெரி பயிரினை வளர்த்து பயன்பெறுவோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
1: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.

0: ஃபிட்னஸி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேயர்களே, நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல். இசையால் உங்கள் இதயங்களை இதமாக்கும் நிகழ்ச்சி பூங்கொத்து நிகழ்ச்சி. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. நிகழ்ச்சியில் 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அநேகன் என்ற திரைப்படத்தில் இருந்து இப்படத்திற்கு இசையமைச்சிருக்கார் ஹாரிஸ் ஜெயராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன், குரலில் ஒரு இனிய பாடல்.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அநேகன் என்ற திரைப்படத்திலிருந்தாங்க பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது கவிஞர் வைரமுத்து வரிகளில் பவதாரணி, திப்பு, தனுஷ் மற்றும் அபய் ஜோத்புர்கர் ஆகிய பாடிய பாடல்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது ஆரிஸ் ஜெயராஜ். இசையில் கவிஞர் வைரமுத்து, வரிகள் சங்கர் மகாதேவன், சுனிதி சவுகான் மற்றும் சின்மயி. குரலில் அநேகன் என்ற திரைப்படத்திலிருந்து

102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது காக்கி சட்டை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கார் அனிருத் ரவிச்சந்தர். யுகபாரதி வரிகளில் அனிருத், சக்தி ஸ்ரீகோபாலன் வரிகளில் ஒரு இனிய பாடல்.

0: நடக்கும் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது அனிருத் இசையில் அருண்ராஜா காமராஜ் வரிகளில் அனிருத் சிவகார்த்திகேயன் குரலில் ஒரு இனிய பாடல்.

நேர்களுக்கு இனிய வணக்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி ஒரு மணி நேரம் நம்ம கேட்டு ரசிகிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய விருப்ப பாடல்கள் கட்சவி மூலமாக நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் வளம் வரும் நிகழ்ச்சி இது. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விரும்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 0-33-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த நிகழ்ச்சியில் வளம்புற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் முதல் பாடல் யஜமான் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நல்லம்பள்ளி பகுதியிலிருந்து சோனியா விரும்பி கேட்டிருக்காங்க. யஜமான் திரைப்படத்திலிருந்து அவங்க விரும்பி கேட்டுள்ள பாடல் இதோ.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி நாம் கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 3:10. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வசந்த கால பறவை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஓமலூரிலிருந்து மீனா விஜய் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: இனிமையான செய்ய நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 3:15:49. இது கட்சவியல் கலகல் பாடல்கள், அவங்களுடைய விருப்ப பாடல்கள், நேயர்களுடைய விருப்ப பாடல்கள், அவங்க வாட்ஸ்அப் மூலமா விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் வளம் வந்துட்டு நேரம் இது. அந்த வகையில் அடுத்த பாடல் யாரடி இனிமோகினி திரைப்படத்திலிருந்து வளம் வர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஈரோடு மாவட்டம் கோபால், ராஜசேகர் மற்றும் திரு ஆகியோர் விரும்பி கேட்டிருக்காங்க. இது அவங்க விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: மூன்று 3:22 கேட்டரசித்துக் கொண்டிருப்பது கட்சுவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விரும்பும்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விரும்பின பாடலை கேட்டு ரசிக்கலாம். 0-43-42-24-40-30 என்ற கட்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற தெரியப்படும். உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் வளம்பெற நீங்களும் அதனை கேட்டு ரசிக்கலாம்.
4: இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் 3:30 கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து வழங்குறதுக்கு இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கோகுல் ராஜா சின்னமணலி பகுதியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காரு. இது அந்த பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

கேட்டரசு கொண்டிருப்பது கச்சவேல் கலக்கல் பாடல்கள். கேட்டரசு கொண்டிருக்கும் நேரம் 3:36. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாலைவன சோலை திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சவுந்தரபாண்டியன் தென்காசி மாவட்டத்திலிருந்து பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காரு. இது அவர் விரும்பிக்கிட்டுள்ள பாடல்.

தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான

0: விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற 30ஆம் தேதி இறுதி நாளாகும். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது www.exwel.tn.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: 3:42 கட்சவியில் கலக்கல்பாளர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருக்கும் நேரம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேர்கள் சத்யா சேகர் சேலம் கமலாபுரத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. நந்தினி திரைப்படத்திலிருந்து அவங்க விரும்பி கேட்டுள்ள பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கற்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
8: நேரம் 3:49 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சின்ன தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. அகரம்பதியிலிருந்து சதீஷ்குமார் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. இதோ அந்த பாடல்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் கும்மி பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து வழங்குற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கௌசல்யா நடராஜன் தருமபுரியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க இது அந்த பாடல்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். வணக்கங்க வான்மதி.
2: வணக்கம் மாரிங் சார்.
1: ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விடுத்த வினாக்கள் நிகழ்ச்சி வந்திருக்கோம். நேற்று ரொம்ப பரபரப்பாக நேற்று செஞ்சு கொழுக்கட்டில் ஒரு 7-8 கொழுக்கட்டு எடுத்து வந்தீங்க. சாஃப்ட்வேர் மாதிரியாக தான் இருக்குது, ஒரு மணி நேரத்துக்குள்ள உள்ள உட்கார முடியும் வந்து டவுட்டு. ஸோ நேற்று நம்ம பிரபலமாக ரொம்ப விசேஷமான நம்ம விநாயகர் சதுர்த்தி விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிராமப்புறங்களோடும் மக்கள் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள் ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்கிறாங்க. டெய்லியும் வந்து ஒரு சில பேர் ஒரு சில ஊரில் 3 நாட்களுக்கு வழிபடுவாங்க, ஒரு சில ஊரில் 5 நாட்களில் வழிபடுவாங்க. ஸோ வழிபாடு செய்த பிறகு அந்த விநாயகர் சிலையை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில், அதுவும் பொதுவாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள சில நீர்நிலைகளில், இப்போ ஏரிகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஆறு பகுதியில் இருக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன குளங்களில் வந்து கரைப்பாங்க. அப்படி கரைக்கும் போது, ஏன்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சி என்பது நம்ம முக்கியமான ஒன்றில், கரைக்கும் போது ஒரு சில நீச்சல் தெரியாத மாணவர்கள்

0: கூட போய் குளிக்கும் போது ஒரு சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சமீப நாட்கள்லாம் முன்னோர்கள்லாம் நம்ம படித்தோம், நீச்சல் தெரியாமல் சில பேர் மூழ்கிறாங்க. ஸோ அதனால் இந்தமாரி விநாயகர் சிலை நீர்நிலைகளில் கரைக்கும் போது அங்கே கூட போகக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஜாகிரதையாகவும் ரொம்ப கண்டிப்பாக ஏதோ விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸோடு இந்த நிகழ்ச்சி நம்ம இணைகிறோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியின் அறிமுக நேயர்களாக இருந்தால் இந்த நேர்
1: 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ மற்ற நேயர்கள்
0: 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்றும் 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். நம்ம இணைப்பில் இணைக்கூடிய முதல் நேர வரவேற்போம். அதுக்கு முன்பாக இப்போ கரண்ட்னு சொல்லக்கூடிய இப்போ சமீபத்தில் இன்றைக்கி வந்தக்கூடிய நிகழ்வுகள் பற்றிக்கிட்ட சில குறிப்புகளை கொடுப்போம். பொதுவாக உலகளவில் மிக மில்லியன் கணக்கான ரசிகர்களாக விரும்பி பார்க்கப்படுகின்ற புகழ்பெற்ற விளையாட்டு அப்படின்னா அது டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வரிப்பந்தாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த உடல் வலிமை, வேகம் மற்றும் மன ஒருமைப்பாடு, அது தாண்டிய சுவாரஸ்யங்கள் நிறைந்தது. தனிநபர் திறமைக்கும் சுறுசுறுப்பிற்கும் இந்த ஒரு விளையாட்டு எடுத்துக்காட்டாக

0: இப்போ கரண்ட்னு சொல்லக்கூடிய இப்போ சமீபத்தில் இன்றைக்கி வந்தக்கூடிய நிகழ்வுகள் பற்றி கூட சில குறிப்புகள் கொடுப்போம். பொதுவாக உலகளவில் மிக மில்லியன் கணக்கான ரசிகர்களாக விரும்பி பார்க்கப்படுகின்ற புகழ்பெற்ற விளையாட்டு அப்படின்னா அது டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வரிப்பந்தாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த உடல் வலிமை, வேகம் மற்றும் மன ஒருமைப்பாடு, அது தாண்டிய சுவாரஸ்யங்கள் நிறைந்தது, தனிநபர் திறமைக்கும் சுறுசுறுப்பிற்கும் இந்த ஒரு விளையாட்டு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னா அது டென்னிஸ் போட்டி அப்படின்னு சொல்லுவோம். டென்னிஸ் பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான நாடுகளில் விரும்பி விளையாடப்படுகிறது. அது ஒரு நான்கு வகையாக நம்ம பிரிப்போம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டின்னு சொல்லுவோம். அது வந்து ஜனவரி மாதம் வந்து தொடங்கும். அது கடின தரைப்பகுதியில் விளையாடக்கூடியது. இன்னொன்று பிரான்ஸ் ஓப்பன் சொல்லுவோம். அது மே முதல் ஜூன் மாதங்களில் விளையாடக்கூடிய களிமண் தரை அப்படின்னு சொல்லுவோம். விம்பிள்டன் சொல்லக்கூடிய ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் விளையாடக்கூடிய புல் தரை. அடுத்ததாக அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கடின தரைகள். இப்போ நான்கு வகையான மிக முக்கியமான கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் நடைபெறுகிறது. அதில் முக்கியமான ஒரு பட்டத்தை பற்றி நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். இனிப்பில் இன்னைக்கு நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: ராஜசேகர்.
0: ராஜசேகர், எத்தனை நாட்கள் ஆகுது உங்களுக்கு? என்னங்கிறியா பர்ஃபெக்டா டீடைல்ஸ் வச்சிருக்கோம், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை நாள் ஆயிருக்கும் இல்ல நிகழ்ச்சிக்கு வந்து? ஐந்து ஒன்பது. சூப்பருங்க, ஐந்து ஒன்பதுல தான் வந்து வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் வந்து கொடுக்கலாமா? சரிங்க. இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர். சரி, வெளிநாட்டை சார்ந்த விளையாட்டு வீரர். இப்போ சமீபத்தில் கூட டென்னிஸ் போட்டி விளையாடு வந்துட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. இந்த விளையாட்டு வீரர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 வயது நிரம்பிய விளையாட்டு வீரருங்க. சரிங்க, நன்றிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: வாழ்க வளமுடன் என்எம் துரை நாகசந்திரன் பேசுறேங்க.
0: சரிங்க. சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? இவர் பல்வேறு வகையான போட்டிகள் வந்து விளையாடி இருக்கிறாரு. ஆஸ்திரேலியா ஓப்பன் போட்டி, பிரான்ஸ் ஓப்பன், விம்பிள்டன், யுஎஸ் ஓப்பன், இப்படி பல்வேறு போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் இவர். ஜான் இல்லைங்களே, இல்லைங்களா? அவர் இல்லைங்களே, ஜான் ஃபாலின் இல்லை. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
4: சார். வணக்கம் சார். பாகல்பட்டி பெருமாள் சார்.
0: சரிங்க பெருமாள், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாம் ஐயா? என்பது சரியான பதில். ஏன்னா பொதுவாக நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, நேயர்கள் வந்து எப்படி இந்த ஜெயிக்கிறாங்களோ அவங்கள பற்றி தான் குறிப்புகள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக எஸ் கரெக்ட். என்னம்மா பொதுவாக மன நேர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே ஜெயிப்பாங்களா அவங்கள தான் பார்ப்போம். ஆனால் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்கள பார்ப்பது ரொம்ப ரேராக இருக்கும். நம்ம அவங்கள பற்றி பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கொடுவோம். அமெரிக்காவை சார்ந்த, அமெரிக்கா யுஎஸ் ஓப்பன் பட்டியல் சேர்ந்த அமெரிக்காவை பெஞ்சமின் டாட் ஷால்டன் இவர் தான். இப்போ நாங்கள் கேட்டோம்னா 2002 பிறந்தார். ஜார்ஜியா அமெரிக்காவில் தான் பிறந்தார். இடது கையில் விளையாடக்கூடியவர். ஃப்ளோட்டோரியா பல்கலைக்கழகத்தில் படித்தார். இவருடைய சாதனை பற்றி பார்த்தீங்கன்னா, கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பிரிவில் 2025 அமெரிக்க ஓப்பனில் செமிஃபைனல் வரைக்கும் போனார். அது இவர் சுவாரஸ்யமாக இருக்கு பாருங்க, செமிஃபைனலில் போனார் 2025. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் ஓப்பன் போட்டியில் 4th ரன்னர், 4th பிளேஸ் வந்தார். விம்பிள்டன் பிளேஸில் வந்து குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போனார். பட் இப்போது யுஎஸ் ஓப்பனில் ஃபைனல் வரைக்கும் போயிருக்கிறார். ஸோ அவர் பெரிய மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோடு பயணம் மேற்கொண்டார். பட் இருந்தாலும் கூட ஃபைனல் மேட்ச்சில் வந்து என்னாச்சு அப்படின்னா, நமக்கு சாம்பியன் பட்டம் வென்ற ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரோவ் அவர்கிட்ட வந்து கோப்பையை வந்து நழுவ விட்டார். இருந்தாலும் கூட அவருடைய திறமைக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காக அவரை பற்றி கேட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சாம்பியன் பட்டத்தை பெற்றவர்களுக்கு 52.5 கோடி ரூபாய் பரிசாகும். 2000 பெற்ற ஃபென் ஷால்டனுக்கு 26.75 லட்சம் அது வந்து அவருக்கு பரிசாக கிடைக்கும். ஒரு நிறைய சாதனைகள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அலெக்சாண்டர் ஸ்வெரோவ் அந்த அவர் என்ன சொல்கிறார், அவர் சின்ன 4 வயசில் வந்து நீரிழிவு நோய் இருந்துச்சா, அதை டாக்டர்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் நீங்கள் விளையாடக்கூடாதுங்க, விளையாடினா ரொம்ப கஷ்டங்க, விளையாடுறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க அம்மா வந்து தன்னுடைய மகன் விரும்பி

எதை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து அவர் உலகளவில் மிகப்பெரிய ஒரு வீரராக மாற்றியிருக்காங்க என்பது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். எப்பவுமே ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பானா, அது முதலில் இருக்கிறது அம்மாவாக தான் இருக்காங்க. நம்ம குழந்தைங்கள் வரும்போது அம்மாவாக தான் சாதனையாக இருக்கும். சூப்பருங்க பெருமாள், பாகல்பட்டி பெருமாள் என்னங்க பாடு கேட்கலாம் சொல்லுங்க. நீ வருவாய் என, வெரி குட், என்ன பாடுங்க. ஆஹா, என்னங்க பயங்கர ரொமான்டிக் சாங்லாம் கேட்குறீங்க, சின்ன வயசுல கேட்டுருவீங்க போல அப்படி தானீங்களா. சரி பாரு, நல்லதுங்க. நான் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. நம்ம கேட்போம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து அவர் கேட்ட பாடலை கேட்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
5: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
9: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
10: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
11: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
12: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
13: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுகிறார்.

0: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
2: தங்க நாணயங்களுக்கு சேதோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
7: அரசு பணி உங்கள் கனவா? TNPSC, TNUSRB, SSSC, RRB, TRB, TET. TNPSC Group 1 மற்றும் Group 2 முதன்மை தேர்வுகளில் மாநில அளவில் 3, 4, 10, 16 மற்றும் 25 இடங்களை பெற்ற மாணவர்கள், பல அதிகாரிகளை உருவாக்கிய கல்வி நிறுவனம். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 8072568641. கார்த்திக் அகாடமி, ஊத்தங்கரை.
8: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. அற்புதமான ஒரு விளையாட்டு வீரரை பற்றி குறிப்புகள் கொடுத்தோம், சரியாக பதில் சொல்கிறாங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெல்லியில் வந்து பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்று முடிந்தது. அது 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு செப்டம்பர் மாதம் 12 முதல் 13 வரை நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டோட தலைமை வந்து இந்தியாவின் கீழ் செயல்பட்டது. இங்கே நடந்த பிறகு டெல்லியில் உள்ள பாரத் மணிமண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அந்த முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் உணவுகள்லாம் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த உணவுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, கலாச்சாரத்தை நம்ம இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரபலமான உணவு வகைகள்லாம் அங்கே பரிமாறப்பட்டது. கடுகு, தேங்காய், கருவேப்பிலை மனத்துடன் ஆவியில் வந்த கடலை மாவான கான்விட்ஸ் மில்ஃபியூ அப்படின்ற புதிய மனத்துடன் கூடிய ஒரு வெல்கம் அதில் கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்க. அப்புறமா குல்ப் கலாவதி காளான் கவாப்பு, ஸோ இந்த நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. குங்குப்பூ பூ, மபாரா பாதாம், இமயமலை மோரல் காளான்கள் கூடிய குச்சி பர்மி, இந்த நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க. இதில் ஒரு முக்கியமான உணவு வந்து பரிமாறப்பட்டது. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற நாடுகளோட தலைவர்களுக்கு பரிமாறப்பட்டது. அது ரொம்ப சூப்பராக இருந்தும் கூட அதை சாப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன உணவு, அது எங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகினது அப்படி பார்த்து அடுத்து வினாவை நம்ம கேட்க போகிறோம். இனிப்பில் இனியும் நேர்
1: வருக வணக்கம்.
2: வணக்கமா.
1: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: கோபால் ஐயா, ஐயா சொன்ன குறிப்புகள்லாம் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உணவை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம்.
0: உணவுங்க,
1: உணவு பொருள்.
0: இனிப்பில் இருக்கீங்களா
1: கோபால் ஐயா?
0: சரிங்க, இது ஒரு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு வகை. பொதுவாக வீடுகளில் கூட இதை நெய்யில் லேசாக அப்படியே வறுத்து உப்பு போட்டு மிளகுலாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்.
1: இதில் கலோரிகள்னு பார்த்தீங்கன்னா கூட மிகவும் குறைவான கலோரிகள் தான்.
0: ஆமாம், இது நம்ம பார்த்துருப்போங்க, நிறைய பேர் பார்த்துருப்போம். இது கண்டிப்பாக கடைகள் கூட கிடைக்கும். என்னங்க
1: சொல்ல முடியலீங்களா?
0: சரி வாங்க, நல்லது. இனிப்பில் இனியும் கூட அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: ஹலோ,
0: இனிப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. ஒரு உணவு பொருளை பத்தி நாங்க குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி உணவு சொல்றீங்க இல்லையா?
3: பெருமையை
0: பிரதிபலிக்கூடிய விஷயம் கூட ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இதைதான் உற்று பார்த்தாங்க. என்ன விஷயம் எல்லாம் பேச போறாங்க? மிகப்பெரிய ஒரு வல்லரசை நோக்கி போய்கொண்டிருக்கோம் நம் நாடு. ஸோ அதனால் நம்ம நாட்டின்
3: பெருமை. சொல்லுங்க.
0: சரிங்க,
1: உங்களுக்கான குறிப்புங்க ஐயா, அதாவது இந்த உணவுப் பொருள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
3: நார்ச்சத்து அதிகமா இருக்கா?
0: வாங்க.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: நான் வந்து ஓமலூர்ல இருந்து பேசுறேன்மா.
1: ஓமலூர்ல இருந்து உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: லட்சுமி. லட்சுமிம்மா.
1: லட்சுமி அம்மா, குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா?
4: குறிப்புலாம் நான் கேக்கல, இவன் ட்ரெயின் புடிச்சிட்டு இருந்தேன்.
1: ஓ, லைனை புடிச்சிட்டு இருக்கீங்களா? சரி,
4: புதிய நேரத்துக்கு தான் நாங்க
0: தொடர்பு கொண்டோம். முதல்ல நான் என்ன வேலை செறீங்க லட்சுமி அம்மா?
4: நாங்க சேவை, நாங்க பிளேன் சகோதரி, பிளேன்.
0: ஓ அப்படிங்களா, சரி.

0: சரி, ஓகே ஓகேங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்?
1: சாப்பிட்டுங்க ஐயா, இட்லி தாங்க ஐயா சாப்பிட்டோம்.
0: சரி சரி. என்ன நம்ம எஃப்எம் எவ்வளோ நேரம் கேட்பீங்க? காலையிலேருந்து எவ்வளோ நேரம் இது கேட்பீங்க?
1: ஐயா நாங்கள் எப்போ தருமபுரியா போச்சு அப்படின்னு கேட்போங்க ஐயா.
0: ஐயோ,
1: எனக்கு ரொம்ப ட்ரை பண்ண, ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் ஐயா, ரொம்ப கருத்து சந்தோஷம் ஐயா. நாங்கள் படிப்பறி இல்லைங்க ஐயா, இருந்தாலும் நாங்கள் எஃப்எம் வந்து 12 வரைக்கும் கேட்டுக்கோங்க.
0: இல்லைங்க, ஐயோ, அதாவது படிப்புக்கும் கேட்கறது வித்தியாசம், அதில் தொடர்பே கிடையாதுங்க. படிக்காதவங்களும் சாதிக்கிறாங்க, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. படிப்பு என்பது இதுக்கு சம்மந்தம் இல்லை. சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக முதல் முதல்ல பங்கேற்கிறீங்க நிகழ்ச்சியில். தொடர்ந்து பண்பலைக்கெலாம் வாங்க. உங்கள் மாதிரி லக்ஷ்மி அம்மா இது டெய்லி இனிப்பு கொரணும். லக்ஷ்மி அம்மா குரல் நாங்கள் பண்பலை கேட்கணும் ஆசைப்படுறோமா? சரி, உங்களுக்கான குறிப்பு பாருங்க.
2: அம்மா, உங்களுக்கான குறிப்பு சொல்லுங்களா? பதில் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? அதாவது ஒரு உணவுப் பொருளை பற்றி தான் கேட்டுட்ருக்கோம். இந்த உணவுப் பொருளானது பிரிக்ஸ் மாநாட்டில் கூட வந்து
0: பரிமாறினாங்க
2: அப்படின்னு சொன்னோம். இந்த உணவுப் பொருளில் வந்து கலோரிகள் வந்து மிக குறைவாக இருக்குன்னு சொன்னோம், நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவுப் பொருளை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, உடல் எடை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த உணவு வந்து உதவுது அப்படின்னு சொல்லலாம். பதில் தெரிஞ்சா சொல்லுங்க.
0: வணக்கங்க, சொல்லுங்க. சரிங்க கலைவன், உங்களுக்கான குறிப்பு 2022 தான் இந்த ஜிஏன் சொல்லக்கூடிய ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு இந்த பொருளுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. அதுதான் என்ன பொருள் நாங்கள் கேட்டுட்ருக்கோம்.
3: இது அரிசி பற்றி கேட்குறீங்களா?
0: அரிசி இல்லைங்க, ஒரு உணவுப் பொருளுங்க. எப்படி சொல்லுங்க,
2: நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தாங்க ஐயா.
0: ஆமாம்,
3: உணவுப் பொருளா? மூங்கல் அரிசி சொல்லலாம்னு பார்த்தேன்.
2: அரிசி வகை இல்லைங்க ஐயா.
0: ம், சரிங்க, நன்றிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா? குணசேகரன் ஐயா. குறிப்புகள் கேட்டிங்களா?
0: உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா இல்லை தெரியுங்களா? சரிங்க. பொதுவாக நம் நாட்டோட மண்ணின் மனம், பாரம்பரிய உழைப்பின் வேர்வை, விவசாயத்தின் பெருமை, இவையெல்லாம் ஒரு பறைசாற்றக்கூடிய ஒரு வகையான ஒரு பொருள், உணவுப் பொருள் இது. என்னங்க? இது பீகார்ல இருக்க, அதிகபட்சம் பீகார்ல உற்பத்தி செய்யக்கூடிய பொருள். இது ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க இந்த பீகார்ல. இந்த உணவுப் பொருள் திருவிழா, முன்னாடி அது ஒரு பேர் போட்டு திருவிழா கூட கொண்டாடுறாங்க இந்த பொருள்.
2: ஐயா, இது அரிசி வகை இல்லைன்னு ஒரு குறிப்பு சொன்னோம்.
0: ரொம்ப எளிமையாக எளிமையான குறிப்பு கொடுக்க, நீங்க பேப்பர் படிச்சுதான் இது கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா எளிமையா நீங்க சர்ச் பண்ணோட வந்துடும். வணக்கம் அடுத்த நேயர்.
5: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க. சொல்லுங்க தேவராஜ், என்ன பதில் இருக்கும்? ஐயோ இல்லைங்களே, ராகி இல்லைங்க. நம்ம இது பீகார்ல விளையக்கூடிய ஒரு பொருள், முக்கியமான பொருள்னு சொல்லியிருக்குங்க. நன்றி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். ம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
6: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பலகல குருநாதன் பேசுறேன். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா?
6: கேட்டுக்கிட்டதான் இருக்கிறேன்.
0: உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இந்த பொருள் வந்து தாமரை இருக்குல்ல, தாமரை பொருள், தாமரையில் உள்ள வெள்ளை நிறத்தால உண்ணக்கூடிய விதை தான் இதோட பேர். இதை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குறைவாக இருக்கு. ஐயா இல்லைங்க, இல்லைங்க, இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் இனியும் கூட நாங்கள் இன்னும் நம்ம எளிமையான குறிப்பே கொடுக்குறோம் பாருங்கள். நாங்கள் சொல்லிட்டுங்க, அந்த தாமரையிலேருந்து அந்த விதையில் தான், நம்ம தாமரை விதையே இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இதோட உணவுப் பொருள் சொல்கிறோம். தாமரை
2: பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க.
0: ஆமாம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்கள். நன்றிங்க. சரியான பதிலுங்க. இது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. அதுல நிறைய பொருள், இந்த சாத்து, மக்கானா, லட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு வழங்குற வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெல்கம் கிட்ல கொடுக்கப்பட்ட ஒரு வகையான பொருள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா,

0: விழா மலர், அந்த புக்ஸு, சாத்து, மக்கானா, லட்டு. நம்ம நிறைய பேர் கடைகள்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கீங்க. ஒயிட் கலர் அந்த பூரி பூரி எப்படி இருக்குன்னா, சோளப்பூரி பார்த்துருப்பேன், சோளப்பூரி ரொம்ப பெருசாக இருக்கும், அந் அதை கூட பெருசாக இருக்குது அந்த மக்கானா அப்படின்ற ஒயிட் கலர் இருக்கும், சூப்பராக வந்துருங்க. என்ன பாட்டு கேட்கல சொல்லுங்கள்.
1: ஐயா கும்பகரன் தங்கையா கொடுத்தலந்தங்கய்யா.
0: ஆ கும்பகர தங்கையா. ஆ
1: கூட்டத்தில் குனிஞ்சு நிற்கிற குனி ஒரு குருவாங்கிற பாட்டு கொடுங்க.
0: எங்க எவ்வளோ பாட்டு நல்ல பாட்டு கேக்குறீங்க. அது அதில் நல்ல பாட்டு கேட்கலாமா?
2: செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலைய விடுங்க, நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை, புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
16: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
10: தங்க நாணயங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
16: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
17: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 4:36 நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இப்போ மாலை வேலை என்பதால் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்களாக முடித்துவிட்டு இல்லை தன்னுடைய அலுவலக பணிகளை முடித்துவிட்டு நிறைய பேர் இருசக்கர வாகனங்கள் இல்லை 4 சக்கர வாகனங்கள்லாம் பயணித்து கொண்டிருப்பீங்க. அப்படி போகும்போதும் இந்த மாலை வேலையில் கொஞ்சம் பொறுமையாக வீட்டுக்கு போகட்டும் உங்களுக்கான வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் போகும்போதும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டு போகலாம். ஒரு சில பேர் நம்ம டிராஃபிக்கில் போகும்போது அந்த ஒன் வேலாம் போகிறீங்க, இந்த தேசிய நெடுஞ்சாலை கூட என்னச்சுன்னா வந்து ஆப்போசிட் சர்வீஸ் ரோடு விட்டுருப்பாங்க, ஆனால் சர்வீஸ் ரோட்டில் யாரும் போகவே கிடையாது. ஒரு சில பேர் ஆப்போசிட்டில் அவ்வளோ வேகமாக போகிறீங்க, பட் அப்படி போகும்போது நிறைய விபத்துகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அதனால சாலை விதிகளை பயன்படுத்தி நம்ம பயணம் மேற்கொண்டு ஆரோக்கியமான பயணமாகவும் ஆபத்து இல்லாத பயணமாகவும் பாதுகாப்பான பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததாக ரொம்ப விசேஷமான இன்னொரு க்வெஸ்சன் வந்து கேட்க போறோம். இனிப்பிலினியக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: யார்
1: வணக்கம்.
0: எங்கேருந்து பேசுறீங்கய்யா?
1: சார் வணக்கம், நான் வந்து அரியலூர் மாவட்டம் சுட்டிக்குளம் தியாகராஜன் சார்.
0: அரியலூர்ல இருந்து தியாகராஜனுங்களா?
1: ஆமாம் சார். ஐயா
2: தியாகராஜன், என்ன பண்ணுறீங்க தியாகராஜன்?
1: சார் நான் வந்து வீட்டில் தான் சார் இருக்கேன்.
2: சரி ஓகே, உங்களுக்கு ஒன்று குறிப்பு பாருங்கள்.
0: ஐயா, இது வந்து ஒரு விலங்கினம்.
1: சார்
0: பல்வேறு நாடுகளில், நிறைய நாடுகளில் காணக்கூடிய ஒரு விலங்கினம் தான்.
1: சரிங்க.
0: குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்கா மற்றும் ஆசிய பகுதிகளில் இந்த விலங்கினம் வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம்.
1: நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக கிடையாதுங்களா?
2: இந்தியாவில் இருக்கும், உலகம் முழுவதும்
0: அதிகமாக இருக்கிறது அங்கே அப்படின்றது. உங்களுக்கு அந்த மூன்று குறிப்புகள் சொல்லியிருக்கோங்க ஐயா.
2: ஒட்டக்கொம்பு காண்டாமிருகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு விலங்கினம் கூட சொல்லுவோம். பொதுவாக நம்ம அசாம் பகுதியில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்லாம் நம்ம இருக்கும் ஒட்டக்கொம்பு காண்டாமிருகம். இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றிங்க. இணைப்பில் இனி நேயர் வாங்க. வணக்கங்க. வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். சொல்லுங்க,
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: மதிகன் பாளையத்து ரமணி.
0: மதிகன் பாளையத்துலேருந்து
2: ரமணிங்களா?
0: ரமணிங்களா,
2: சரிங்க. உங்களுக்கான குறிப்பு?
0: இது வந்து ஒரு ஊனுண்ணி விலங்கு அப்படின்னு சொல்லலாம்.
2: ஊன்னா மாமிசம் சாப்பிடும், நான்வெஜ்.
3: நாம டார்பீர்.
2: என்னங்க?
3: டார்பீர்.
0: டார்பீரா?
2: டால்பினா சொல்றீங்களா? ஒருவேளை
3: டார்பீர்.
2: டார்பீர் இது இல்லைங்க. டார்பீர் அது இல்லைங்க. இனிப்பில் இனிய கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். இனிப்பில் இனிய நேர் வணக்கங்க.
0: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஐயா கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா.
2: செந்தில்குமார் வைத்தியநாதபுரத்துல இருந்து பேசுறீங்க, சூப்பருங்க செந்தில்குமார். பாருங்க, உங்களுக்கான குறிப்பு கேளுங்க.
0: ஐயா இந்த ஊனுனி, அதாவது இந்த உங்களுக்கான குறிப்பு சொல்றோம். இந்த விலங்கானது பாத்தீங்கன்னா அதனோட உடல் வந்து சாம்பல் மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
2: சரி, நான் ஏன் இதை பத்தி நாங்க இப்போ கேக்குறோங்க அப்படின்னா, அழிந்து வரங்கக்கூடிய விலங்கின பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான உயிரினம். சமீபத்தில் நம்ம இந்தியாவில் உயிர் சூழல் மண்டலம் சொல்லக்கூடிய நீலகிரி பல்லுயிர் சூழல் மண்டலத்தில் இது நமக்கு தென்பட்டது. அந்த ஃபோட்டோலாம் நம்ம பார்த்துருப்போம் சோசியல் தளங்கள்லாம். ஐயா அதுதான் கரெக்டுங்க.
0: தொடர்ந்து கேளுங்க.
2: இன்னொன்று விஷயம் அப்படின்னு நம்ம இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விலங்கினம் அழியும் போது நம்மளுடைய சூழ்நிலை மண்டலங்கள்.
4: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா?
4: ஓய்வு பெற்ற சின்னசாமி, அனசாகர இறங்காட்டுக்கோட்டையில இருந்து
0: பேசுறேன் மேடம். சின்னசாமி, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டேங்க மேடம். எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா. அதாவது இந்த உயிரினமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட முதுகுல இருக்கிற ரோமங்கள் வந்து தூக்கி கொண்டிருக்கும் அந்த தன்மையை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
2: என்னங்க அப்படி நம்ம பயலுக்கு நிறைய பேர் முடி கட்டணும்னு பாத்துக்கிறீங்களா? இப்ப எல்லாம் ஆமா, மண்டப்புல சைட்ல எல்லாம் சுரண்டி மேல விட்டு வந்துருக்கோம். இல்ல இல்ல, ஒரு வகையான புலி வகையை சேர்ந்தது. நம்ம நிறைய பாத்துருவோம் கழுது எல்லாம் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வகையான இனத்தை சார்ந்ததுதான். இல்ல இல்ல, அது இல்லைங்க, அது இல்லைங்க. ஓ, சமீபத்துல பேப்பர்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு 4-5 குட்டிகள் ஈன்றதுன்னு சொல்ல. குறிப்பா நம்ம வனம் இருக்குது இல்லையா, காடுகளோட தூய்மை பணியாளர்களாக நம்ம கழுகு இருக்கு, நரிலாம் இருக்கு. ஏன்னா நரி கழுகுலாம் வந்து இறந்த உயிரினங்களை சாப்பிட்டு கிளீன் பண்ணக்கூடிய வேலை செய்யுது. அந்த மாதிரிதான் இதுவும் ஒரு வகையான விலங்கினம். ஓனாய் இல்லைங்களே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதுதான், அதுதான் அந்த மாதிரி தான். பட் அது கிடையாது, ஓனாய் கிடையாது, அந்த இனம் சார்ந்தது. அந்த மாதிரி வகையான ஒரு வகையான உயிரும் தான். இன்னொரு குறிப்புகள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இது இப்போ நம்ம எப்படி ஒரு சில விலங்குகள்னா புதுமையாக, அதாவது புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காட்டு விலங்குனு வேட்டையாடி உண்ணும், ஆனால் இது அப்படி கிடையாது. மற்ற உயிரினங்கள் உண்டு மிச்சம் வைத்த அந்த எலும்புகள் சதைகளை வந்து சாப்பிடக்கூடியதுங்க இது.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
1: மதிகோன் பாளி மோகன் பேசுறியா?
2: மதிகோன் பாளி மோகன் சொல்லுங்க மோகன்.
1: ஐயா இது பூனை வகைங்களா?
2: பூனை வகையில அந்த மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கு. நான் இருக்கு ஓப்பனாக பதில் சொல்லிட்டு முன்ன கிட்டத்தட்ட.
1: ஐயா இது இங்கிலீஷ்ல இருக்கு, பேர் தமிழ்ல வரல.
2: நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நாங்க தமிழ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோங்க.
1: ஃபவுகேட்னு வருதுங்க.
2: ஐயோ ஃபவுகேட் அது இல்லைங்களே. இல்லைங்க இல்லைங்க, அது இல்லைங்க இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் இனி கூட அடுத்த நம்ம இனிமையானதாங்க, நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போங்க. வணக்கம் சொல்லுங்க.
0: இருவருக்கும் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?

0: ராஜஸ்ரீ
1: அம்மா குறிப்புகள் கேட்டீங்களா?
0: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
1: எங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா வந்து சொன்னார் இல்லைங்களா, இது வந்து ஒரு புலி வகையை சேர்ந்தது. அதனோட பதில் கூட பாதி அதுலயும் அடங்கிருக்கு
2: சொல்லிட்டுங்க, அவ்வளவுதான். பாட்டு உங்களுக்கு பாதி பாட்டு தான் போடும். யாரும் சொன்னாலும்
1: இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நீலகிரியில வந்து இப்பவுமே அந்த காடுகள்ல இருக்கு,
2: நிறைய இருக்கு. இப்ப நிறைய நம்ம பாக்க முடியுது.
1: குறிப்புகள் கேட்டீங்களா? சொல்லுங்க, சொல்றீங்களா? பதில் குறிப்பு
2: வேணுங்களா? சொல்லுங்க.
3: வணக்கம்
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது விலங்கினமானது பாத்தீங்கன்னா பகல் நேரங்கள்ல வந்து பதுங்கி வாழும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இரவுலதான் வந்து உணவை தேடி போகும்.
2: ரொம்ப எளிமையானதாங்க கேட்டுட்டோம். குறிப்பு நான் கொடுத்துட்டோம். என்னங்க? இதோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, காடுகள்ல நிறைய, இப்ப நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் என்ன பண்றோம், தூய்மைப்படுத்தி கொண்டு போய் குப்பைத்தொட்டில போட்டுரும். ஆனா காடுகளில் இருக்கக்கூடிய இறந்து போனக்கூடிய விலங்குகளை யார் தூய்மைப்படுத்துவாங்க? நம்ம பண்ண முடியுமா? முடியாது இல்ல. அப்படி தூய்மைப்படுத்தாம என்னது, அந்த நாற்றங்கள், அதனால ஏற்படக்கூடிய நிறைய அசுத்தங்கள், அது நிறைய அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த தொற்று நோய்களை மற்ற உயிரினங்களுக்கு பரவும். அதெல்லாம் பரவாமல் தடுக்கிறது எது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட கேட்டேன், ஒரு வகையான இதுப்பட்டோம், எது நமக்கு பருந்து வகை மாதிரி கேட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நரி, இந்த வரிக்கழுது புலி, இதெல்லாம் வந்து அதுக்கு காடுகளை தூய்மைப்படுத்தக்கூடியதுங்க. ஸோ அதுதான் முக்கியமான ரோல் பண்ண. வரி கழுதை புலி என்பது தான் சரியான பதில். வாழ்த்துக்கள். என்ன பாடல கேட்கலாம் சொல்லுங்க ராஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜன் பாட்டு பாடலாமா? இளையராஜா சமயம் பாடிப்பாரு, பாத்துக்கலாம். பாடுக்கலாமா? கோட்டை இல்லை கொடியும் இல்லை. சரி, அதுக்குள்ள நல்ல விளம்பர விடுவில் கேட்டு அப்புறமா நம்ம பாடல் கேட்கலாம். சரி, நன்றிங்க ஐயா.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருள் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
8: ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்கள் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி.

0: மாவட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை. புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17 நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: நான்கு மணி 53 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பொதுவாக எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று விஷயம் அப்படின்னா, நம்ம பணக்காரர் அப்படின்னு என்ன எதை சொல்லுவோம், கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கிறவங்களா? இல்லை. 10 கார் வச்சுருக்கீங்களா? BMW ஆடி கார் வச்சுருக்கீங்களா? இல்லை. அப்போ 2-3 கிலோ நகை வச்சுருக்கீங்களா? இல்லை. அப்போ 100 ஏக்கரா வச்சுருக்கீங்க? அவங்களும் இல்லை. அப்போ யார் ஏன் பணக்காரம் அப்படின்னா, நோயற்ற வாழ்வு இருக்கிறவங்க தான் அந்த குறைவற்ற செல்வம் அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பணம் பொருட்கள் இருக்கலாம், ஆனால் நல்ல ஆரோக்கியமான உடல் நலம் இருக்குதுன்னு வச்சுக்கேன், அவங்க தாங்க முதல் பணக்காரர். அவங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர். அதை நான் சொல்லிங்க, சங்க இலக்கத்தில் நிறைய இலக்கியங்கள்லாம் சொல்லிக்கிறேன். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், அது நோய் நாடி அது நாடி அப்படின்னு அற்புதமாக திருக்குறள் கூட இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அப்போ உடல் நலம் தான் முதன்மையான நலம். நம்முடைய உடல்நலம் தான் மிக குறைவில்லாத செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குங்க இவ்வளோ பெருசாக ஒரு லீட் கொடுக்குறங்க பில்டப்லாம் அப்படின்னா, நாம் இந்த மாதத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு விழிப்புணர்வு மாதமாக நம்ம கொண்டாடுறோம். அது என்ன அப்படின்றதான் அடுத்த வினாவும் கிட்ட கேட்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கங்க. இனிப்பில் இனியும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
6: சார்.
4: குணசேகரன் பேசுறீங்களா? ஏற்கனவே பேசுறீங்களா? இதுக்கு முதல்ல பேசுறீங்களா குணசேகரன்? ஓ, நேரல் நிகழ்ச்சி. நேரல் நிகழ்ச்சி வந்துருக்கீங்க, சரி, நல்லதுங்க. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? சரிங்க. இது இப்போ இந்த மாதம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாதமாக விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் தேசிய மாதமாக கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க, இணைப்புக்கு வந்து பதில் சொல்லுங்க, பாடல் கேளுங்க, சரிங்களா? சரிங்க, நன்றிங்க. இணைப்பில் இனியும் நேயர் வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்.
7: மாலை
5: வணக்கம். சொல்பவர் யாரு, எங்க இருந்துப்பா?
7: தீபாஸ்ரீ தர்மபுரியில இருந்து.
5: தீபாஸ்ரீ தர்மபுரியில இருந்தா குறிப்புகள் கேட்டீங்களா? உங்களுக்கு குறிப்பு வேணுங்களா?
4: என்னவா இருக்கும்? தேசிய ஊட்டச்சத்து
7: சரிங்க
4: பரவ. இந்த மாதம் வந்து தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோங்க, ஆனால் சாப்பிட்ற சரியாக சாப்பிட்றோமா அப்படின்றது கஷ்டம். இல்லை,
5: சரிவிகிதம்
4: உணவு சாப்பிட்றதில்ல, சாப்பிட்றோம். இன்னமும் இதோ சாப்பிட்றோம். வீட்டில் வந்து ஏதோ சோறாக்கி வைப்பாங்க, சப்பாத்தி சுட்டு வைப்பாங்க, வாட்டவர், அவங்களுடைய சக்தி தமே செஞ்சு வைக்கிறாங்க. அது இல்லைங்க சாப்பிட்றது. ஆரோக்கியமான காய்கறிகள் எடுத்துக்கணும், கீரை வகைகள் எடுத்துக்கணும், என்ன உணவுக்கு தேவையான அளவான கார்போஹைட்ரேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், அது தான் நீங்கள் புரதம் அதெல்லாம் இருக்கணும். இப்படி அந்த அளவாக இருக்கணும். என்னென்ன இருக்கணும் அப்படின்றது, அது கொழுப்பு சத்து குறிப்பிட்ட அளவு இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறோம் வெறும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டா நம்ம குண்டாயிடுவோம், அதில் அப்படிலாம் கிடையாது. அளவான பொருளே அளவாக சரி விகிதத்தில், அவங்க வான்மதி சொன்ன மாதிரி சரி விகிதத்தில் எடுத்துக்கணும். பழங்கள் சாப்பிடணும், அந்த சிறுதானியங்கள் இருக்குது அதை சாப்பிடணும், பருப்பு வகைகள்லாம் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமான உடலாக இருக்கும். இல்லை, நான் சாப்பிட்றதுக்காக மொத்தமாக வெறும் சோறு ஒன்றே சாப்பிட்ருக்குன்னா அப்படி சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்றது வந்து அது வந்து உணவு கிடையாது. அப்போ எல்லாமே சரி விகிதத்தில் எடுத்துக்கணும். அது மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துன்றதுக்காக தான் இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதம், நேஷனல் நியூட்ரிஷன் மந்த், ராஷ்ட்ரிய புஷன் மகா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், செப்டம்பர் மாதம் வந்து இந்தியா முழுக்க நம்ம கொண்டுறோம். அதுவும் குறிப்பாக யாருக்காக இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்கன்னா, சின்ன குழந்தைகள் ஜீரோ பிறந்த குழந்தைகள் வந்து 6 வயது குழந்தைகள் இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டு தாய்மார்கள், இவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாலூட்டு

0: தாய்மார் இருக்காங்கன்னா அவங்களை சார்ந்தது மட்டும் ஆரோக்கியம் இல்லை, அவங்க பால் ஊட்டக்கூடிய அந்த குழந்தைக்கும் அந்த ஆரோக்கியம் இருக்குது. அப்புறம் வயதான பெண்கள் இருக்காங்க, வயதான ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த ஊட்டச்சத்து இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக தான் இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடுறோம். அது சின்ன குழந்தை 8வது படிக்கிற ஒரு 13 வயது பெண் குழந்தை சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியமாக வாழ்த்துக்கள். என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க பாலாம் டக்குன்னு. ஆண்டிப்பட்டி கனவை காத்து அந்த பாட்டு கேட்குறீங்களா? தர்மதுரை பாட்டுல ஒரு நல்ல பாட்டு கேட்குறீங்க, நீங்கள் கேட்ட பாடலை கேட்கலாம். நன்றிங்கம்மா. சரிங்க, அந்த பாடல் வந்து கேட்கலாம், ஆண்டிப்பட்டி கனவை காத்து அப்படின்னு
1: திரைப்படத்துல குறிப்புகள் சொன்னீங்க இல்லைங்களா? இந்த இது அது அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2047க்குள்ள இந்தியாவில வந்து ஊட்டச்சத்து குறைபாடே இல்லாத நாடு
0: குறிப்பாக கல்லூரி பள்ளி படிக்கூடிய மாணவர்கள்லாம் விழிப்புணர்வுக்காக இந்த தேசிய ஊட்டச்சத்து மாதம் வந்து கொண்டாடுறோம். அருமையா சொன்ன அந்த குழந்தைக்காக இந்த பாடல வந்து கேட்கலாம். தர்மபுரி 102.7 ஏற்காடு 103.7 இந்த பாடல் பாடிட்டு கேட்போம்.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நான்கு வினாக்கள் கேட்டோம். ஒன்று என்ன அப்படின்னா, சமீபத்தில் நேற்று நடைபெற்று முடிந்த US ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற, அது ரெண்டாவது சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த செல்டன், அவர் தான் முதல் வினாவை கேட்டோம். இரண்டாவதாக பிரிக்ஸ் மாநாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு வகையான உணவுப் பொருள் என்ன
1: அப்படின்னா மக்கானா
0: அப்படின்ற ஒரு உணவுப் பொருள் கேட்டோம். மூன்றாவதாக இப்போ அழிந்து வரக்கூடிய தரவாயில் இருக்கக்கூடிய ஒரு வகையான
1: வரி
0: கழுதை பண்ணி கேட்டோம். நான்காவதுனாக தேசிய ஊட்டச்சத்து மாதிரி நான்கு நாளுக்கு பேசின அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி இதுவரை உங்கள் அன்பறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும் நன்றி நேர்களை. இனி தருமபுரி 102.5 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த கொஞ்ச நாளா ஐசியூல அட்மிட் ஆன கேசஸ் 1 by 1 பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வியாதி டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். இது பலமுறை நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு அவேர்னஸ் அதிகமாக இல்லை.

பேர் என்ன கேட்பாங்கன்னா, குழந்தைங்களுக்கும் சுகர் வருமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக வருங்க. ரெண்டு வகையான டயபெட்டிஸ் இருக்குது. அதில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வர்றது வந்து பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி வரும். இன்சுலின் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறது டயபெட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்திலே வரும். சில பேருக்கு இனிஷியல் சில மாதங்கள்லேயே தெரியும். சில பேருக்கு ஒரு வயது ரெண்டு வயதுக்கு அப்போ அவங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் இல்லை சளி வந்து அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வரும்போது இது அக்ரவேட் ஆகும். அப்போ அவங்களுக்கு கண்டுபிடிக்கப்படும். அது மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, ஒரு காய்ச்சல் சளி வரும்பொழுது அந்த

0: டயர்டாக இருப்பாங்க, பார்க்கும்போதே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படியும் ஒரு சுகர் எடுப்போம், அந்த சுகர் அதிகமாக இருந்ததுன்னா அப்போது வேறு சில டெஸ்ட்டுகள்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி அதை டயபெட்டிஸ் அப்படின்னு கண்டுபிடிப்போம். நான் இப்போ சொல்கிற அந்த அக்யூட் ஸ்டேஜ் வந்து டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஐசியூவில் 1 or 2 days இருக்க வேண்டியது இருக்கும். முதல் ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட்ஸை கொடுத்து அவங்க டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணணும், அதுவும் சுகர் இல்லாத ஃப்ளூயிட்ஸ் ஃபஸ்ட்டு போடணும். அப்புறம் இன்சுலின் இன்ஃபியூஷன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், ஃப்ளூயிட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு 24 hours ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க இனிஷியலாக ரெக்கவர் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாளடைவில் சுகருக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இது அவேர்னஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தேவை. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் கூட இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் யூகிக்க முடியும். இந்த சிம்டம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தை திடீர்னு நிறைய யூரின் போக ஆரம்பிக்கிறா, நிறைய தண்ணி குடிக்கிறா, பசிச்சு நிறைய சாப்பிட்றா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். உடனே டாக்டர்கிட்ட போய் ஒரு யூரின் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, மெயினாக சுகருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐசியூவில் அட்மிட் ஆகிற இந்த கேஸ் மட்டும் இல்லாமல் மற்ற சில கேசஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், நிமோனியா, வீசிங், டெங்கு காய்ச்சல், ஸ்கிரப்டைஃபஸ், அவங்க எல்லாருக்கும் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம ஐசியூவில் தேவைப்படும், யார் யாரெல்லாம் அங்கே ஐசியூவில் அட்மிட் பண்ணுவோம், யார் யாரெல்லாம் நம்ம நார்மல் வார்ட்லேயே பார்க்கலாம், ஐசியூவில் அட்மிட் பண்ணால் அந்த டாக்டர்ஸ், பேரண்ட்ஸ், குழந்தைகள் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இதை பற்றியும் விரிவாக நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணால் டிஸ்பிளேயில் நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற இந்த வீடியோவையும் அப்புறம் குழந்தைகள் நலம் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஐசியூ சம்மந்தப்பட்டது, பச்சிள குழந்தைகள் ஐசியூவாக இருந்தாலும் சரி, பீடியாட்ரிக் ஐசியூவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி இப்போ 5 நாளாக பேசின விஷயங்களை வச்சு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி அடுத்து கேட்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த சில நாளும் இந்த ஐசியூ பற்றி தான் பேச போகிறோம். நாளை ஐசியூவில் அட்மிட் ஆகிற வேறு சில சி கேசஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: நேரமலை 5:05 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ், நடையிலும் புடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: இனிமையான மாலை வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. அந்த வகையில் மாலை தென்றல்ல இன்னைக்கு முதல் பாடல் வேதம் புதிது திரைப்படத்திற்காக தேவேந்திரன் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கே சித்ரா பாடிய பாடல் இதோ.

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
1: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி செய்தாரும் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அபிதகுஜாம்பால் உடனாகிய ஸ்ரீ அருணீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது.
3: 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.
2: இசை தென்றல் பாடிக்கொண்டிருக்கும் நேரம் 5:14. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருஷம் 16 திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில வாலியின் பாடல் வரியில் பி. சுசீலா பாடிய பாடல் இதோ.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின்

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: இனிமையான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேரம் 5:21 மாலை தென்றல. அடுத்த பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கங்கை அமரனின் பாடல் வரியில் கே.எஸ். சித்ரா பாடிய பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
7: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
8: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
9: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: நம்ம கம்பெனி கடல நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அத விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்று.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேரம் 5:30 கேட்டு கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில வாலியின் பாடல் வரிகளை ஜானகி பாடிய பாடல் பிரம்மா திரைப்படத்திலிருந்து இதோ.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் பேடரள்ளி ஊராட்சி நரிக்குட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற 17 தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பச்சையம்மன் அருள் பெறுக.

நேரம் 5:35 கேட்டு கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் அடுத்த பாடல் மரகதமணி இசையில புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் கே சித்ரா குரல்ல பாடல் வழங்குகிறது. அழகன் திரைப்படத்திலிருந்து

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனருள் பெறுக.
1: நேரம் 5:41. மாலை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் புதுமனிதன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கே. சித்ரா பாடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
3: தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
6: நேரம் 5:47 மாலை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மரகதமணி இசையில வைரமுத்து பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் வானம் எல்லை திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க.

0: மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: மாலை தென்றல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ஐ லவ் இந்தியா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில வாலியின் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல் இதோ.

0: நேர்களை நிகழ்ச்சியினுடைய நிறைவுத்தர் வாயில் இருக்கும் மாலை தண்டல் நிகழ்ச்சியில் இதுவரை நிகழ்ச்சியை கற்றிருந்த அணியை உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நேரமலை 6 மணி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய வணக்கம் நேயர்களே, நாம் இன்று தரிசிக்கவிருக்கும் ஆலயம் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாகசாயி மந்திர். கோயம்புத்தூர் ஸ்ரீ நாகசாயி மந்திர் இந்தியாவின் புகழ்பெற்ற ஷீரடி சாய்பாபா கோவில்களில் ஒன்றாகும். சாய்பாபா கோவில் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா காலனியில் அமைந்துள்ளது. கோவையில் உள்ள சாய்பாபா மடத்தில் 1943 ஜனவரி 7 அதாவது வியாழக்கிழமை பஜனை நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது சாய்பாபாவின் படத்தின் முன்பு பெரிய படமெடுத்த பிரகாசமான நாகப்பாம்பு ஒன்று திடீரென தோன்றியது. அந்த பாம்பின் மீது திரிபுரண்டரம், சங்கு மற்றும் சக்கர அடையாளங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் அந்த பாம்பு அசைவின்றி 17 பாபாவை வழிபடுவது போல் அங்கேயே நின்றது. பக்தர்கள் அளித்த பூக்களை ஏற்றுக்கொண்டது. பின்னர் அருகே இருந்த புதருக்கு சென்று மறைந்தது. அந்த இடத்தில் பின்னர் புற்று உருவானது. பாபா அங்கு அருள்வாக்குடன் வாசம் செய்வதை இந்த நிகழ்வு பக்தர்களுக்கு உணர்த்தியது. இந்த அதிசய நிகழ்விற்கு பிறகு அந்த இடம் புனித பூமியாக கருதப்பட்டு பின்னாளில் ஸ்ரீ நாகசாயி மந்திர் உருவாக்கப்பட்டது. இக்கோவிலின் கும்பாபிஷேகம் பிப்ரவரி 25 1961 ஸ்ரீ சத்திய சாய்பாபாவால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது தென்னிந்தியாவின் பழமையான மற்றும் மிக முக்கியமான சாய்பாபா தலங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. தினசரி வழிபாடுகள் மற்றும் அன்னதானம் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. இக்கோவிலின் மூலவர் ஷீரடி சாய்பாபா ஆவார். மூலஸ்தானத்தில் உள்ள பாபாவின் வெள்ளை பளிங்குக்கல் சிலை மிகவும் அழகான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது.

சன்னதிகளும் நவகிரக மண்டபமும் இக்கோவில் வளாகத்தில் உள்ளன. மூலஸ்தானத்தின் பின்புறத்தில் பக்தர்களுக்காக மிகப்பெரிய ஸ்ரீ நாகசாயி அன்னதான கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு தினமும் காலை முதல் இரவு வரை பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது. உலகிலேயே சாய்பாபாவிற்கு தங்கத்தேர் மற்றும் தங்கச்சிலை ஊர்வலம் நடக்கும் ஒரே தலம் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாகசாயி மந்திர் ஆகும். இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலையில் பவனி வருகிறது. இத்தகைய சிறப்புமிக்க சாய்பாபா கோவிலிற்கு நாமும் சென்று வழிபடுவோம். நன்றி.

ஆரம்பத்தில் சிறிய குடிலாக இருந்த இவ்விடம் தற்போது கான்கிரீட் கூரையுடன் கூடிய பெரிய பிரகாரமாகவும் மண்டபமாகவும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சாய்பாபா சன்னதியுடன் விநாயகர், முருகன், அனுமன் மற்றும் சிவ பார்வதி

0: இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலையில் பவனி வருகிறது. இத்தகைய சிறப்புமிக்க சாய்பாபா கோவிலிற்கு நாமும் சென்று வழிபடுவோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேர்கள் கவனத்திற்கு இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. இதில் முடிச்சு தோல் பாய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் விஜய் சாரதி அவருடன் நேர்முகம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பனை சாகுபடி பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பாபு சதமல்னார் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

மாலை வணக்கம் நேயர்களே, மாலை தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரம் 6:10. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாமல் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது 12B என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது உள்ளம் கேட்குமே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
5: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
6: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது பொன்னையின் செல்வம். 2005 வெளியான படம், ஒரு திரைப்பட பாடல், இனிய பாடல்.

0: கேட்டு ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதிகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக் கூறியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
2: இந்த நூலை வெளியிடுவது, இந்த வெளியீட்டில் பங்கு பெறுவதும் துணை ஜனாதிபதி என்கின்ற நிலையில் மட்டுமல்ல, இது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை, மனிதனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தருகின்ற நிகழ்வாகத்தான் நான் இதை கருதுகிறேன். எதை செய்தாலும் அதை பற்றி அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பண்பாடு. தினந்தோறும் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பேட்டில் எழுதி கொண்டே வாருங்கள். எதிர்காலத்தில் அதை புத்தகமாக கொண்டு வருவதன் மூலமாக இன்றைய அரசியலை நாளைய இளைஞர்கள் சரித்திரமாக எண்ணி பார்ப்பார்கள். எதிர்கால சந்ததியர்கள் உண்மையான சரித்திரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற புத்தகங்கள் இன்னும் பலது வர வேண்டும், சரித்திரமாக்கப்பட வேண்டும்.
1: உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
3: இதர நாடுகளுடன் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டில தான் அதாவது ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி இருக்கு. 7.8% growth நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூரோ ஒரகடமோ இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார் மேனுஃபேக்சரர்ஸ். இங்கிருந்து உலகத்துக்கு மொபைல் போன் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் நடந்துட்டு. யூனியன் பட்ஜெட்ல 26-27 எஜுகேஷன்ல பெண்கள் முன்னுக்கு வரணும்ன்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்தோம் நாங்க. பிளஸ் இன்டெலக்சுவல் லேபர், இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஒரு தொழிலும் நடக்க போவதில்லை. அந்த AI ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸ்.
1: தமிழ்நாடு அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான

0: முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 MW மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.
1: கடந்த ஒரு வாரத்துல வந்து மின்சாரம் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா காற்றாலை மின்சாரம் வந்து குறையும். செப்டம்பர் மாதத்துல இருந்து காற்றின் அளவு வந்து குறையறதுனால காற்றாலை மின்சாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். கடந்த வருடம் இதே டைம்ல ஒரு 16,000 MW இருந்த டைம்ல, இப்போ வந்து 19,000 MW, 3,000 MW அதிகமா இருக்க காலகட்டத்தில் இன்றும் பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் மேலும் ஒரு 1,500 MW குறைஞ்சனால இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து கூடுதலாக ஒரு 1,500 MW வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இப்ப செஞ்சு முடிக்கப்பட்டது. காற்றாலை மின்சாரத்தில் குறைந்த ஒரு 1,500 MW சீர் செய்யறதுக்காக வெளியிலிருந்து பொது தொகுப்புல இருந்து நம்ம 1,500 MW கூடுதலாக மின்சாரம் வாங்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்து முடிச்சது. கடந்த 3 நாட்களாக முழுவதும் சீரமைக்கப்பட்டது. 2,000 MW நம்ம வாங்குறதுல இருந்து சீரமைக்கப்பட்டது. எங்கேயும் வந்து மின்சார தட்டுப்பாடு இல்லை. அந்த நார்மல் இஷ்யூனால வர பவர் ஃபெயிலியர்ஸ் தவிர்த்து மின்சார தட்டுப்பாடுகள் காரணமாக இல்ல, அங்க ஏதாவது மிஸ்டேக்னால வர்றது மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எதுவுமே இல்ல. அது இல்லாம நம்ம வந்து சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன தோங்க இருக்கும் அது எல்லாத்தையும் அதோடைய பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. அப்போ இன்னும் ஒரு சில மாதங்கள்ல லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கான வேலைகளையும் முழுசாக துவங்கி அதுக்கான பணிகளையும் செய்யறதுக்கான வேலைகளை செய்யும்.
0: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுராந்தகம், தாராபுகபுரம் இடைத்தேர்தலில் தங்களது கட்சி இரட்டை நிலைப்பாடு ஏதும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தாவேக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளையும் ஆதரிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். நில ஒருங்கிணைப்பு சட்டம், புதிய பல்கலைக்கழக சட்டம் போன்றவற்றை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு சண்முகம் வலியுறுத்தினார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் விதமாக வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். எனினும் அவசர அலுவல்களை மேற்கொள்ள ஏதுவாக அரசு கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் குறிப்பிட்ட அளவு பணியாளர்களோடு செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய

நகரத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் ஒருகடம் தொழில் வழித்தடம் வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வீழ்ந்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, ஒவ்வொரு முறையும் வீழும்போது எழும்புவதே கிடைப்பது என்ற வெற்றியோடு விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கிற நிகழ்ச்சியை நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, பொதுத்துறையை சார்ந்த இக்கோ வங்கியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மேனேஜர் பிரிவில் ஏஐ, ஏஎம்எல் உள்ளிட்ட பிரிவுகளில், சைபர் செக்யூரிட்டி என பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ, பிடெக் ஆர் எம்சிஎம் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 25 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, அதனைத் தொடர்ந்து குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 850 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 175 ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 18ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு eco.bank.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, தெற்கு ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான அப்ரண்டிஸ் பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக், மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 4308 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 15 முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 27ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு sronline.ender.india.com என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்து நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பத்தினை டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது. விலங்குகள், கால்நடைத்துறை, தலைமை செயலகம், பொது சுகாதாரம், தொழில் முதலீட்டுக் கழகம், பொது நூலகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 170 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பொது பிரிவாக இருந்தால் 21 முதல் 37 வயதுக்குள்ளும், மற்றவர்களுக்கு வயது உச்ச வரம்பு இல்லை. கல்வி தகுதி ஒவ்வொரு பிரிவாக மாறுபடும். எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 150 ரூபாயும், தேர்வு கட்டணமாக 200 ரூபாயும் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம், அதாவது 6/10/2026 விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு www.tnpsc.com என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் கிராம வங்கிகளில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஆஃபீஸர் பிரிவில் ஜெனரல், ஐடி, சிஏ, சட்டம், அக்ரிகல்ச்சர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 13715 காலி பணியிடங்கள் உள்ளன. இதில் தமிழகத்தில் 464 பணியிடங்கள் உள்ளன. பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். 18 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு தேர்வு மையமாக சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 850 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 175 ரூபாய் செலுத்த வேண்டும். மேலும் தொடர்பான விவரங்களுக்கு ibps.in என்ற இணையதள முகவரில் வருகின்ற

21ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசின் பணியிடங்களுக்கான அறிவிப்பினை எஸ்எஸ்சி வெளியிட்டுள்ளது. ஜூனியர் இன்ஜினியர் பிரிவில் பாதுகாப்பு அமைச்சகம், மத்திய பொதுப்பணித்துறை, மத்திய நீர் மின்சார ஆராய்ச்சி மையம், தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. 1748 இடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ ஆர் பிஇ அல்லது பிடெக் முடித்தவர்கள், 18 முதல் 32 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தமிழகத்தில் இதற்கான தேர்வு மையம் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 22ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் தெரிந்து கொள்ள ssc.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். விண்ணப்பித்து பணிவாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. ஆறு மணி 45 நிமிடம். அங்கங்கே பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கின்ற இந்த மாலை வேளையில் இணைகின்றோம் வானிலை அறிக்கை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது. பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டர் மழையளவும், நல்லத்தங்கால் நீர்த்தேக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழையளவும், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் 9 சென்டிமீட்டரும், திண்டுக்கல், சின்கோனா, மேட்டுப்பட்டி, சந்தியார், அன்செட்டி ஆகிய பகுதியில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. திருப்பூர் வட்டமலை நீர்த்தேக்கம், சோழவந்தான், தாராபுரம், நத்தம், வாடிப்பட்டி, சின்னக்கல்லார், உபாசி, ஆண்டிப்பட்டி, வால்பாறை, கன்னிவாடி, சீர்காழி, திருப்பூர் தெற்கு, வேடசந்தூர், அவினாசி ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. சோலையார், திண்டுக்கல் புகை நிலையம், ஊத்துக்குழி, மூலனூர், நாலுமுக்கு, விருதுநகர், திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், ஒகேனக்கல், மஞ்சளாறு, வேடசந்தூர், மூளைக்கரைப்பட்டி, குன்னூர், கொல்லிமலை ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும் பெய்துள்ளது. காமாட்சிபுரம், கோமுகி, பொதுப்பணித்துறை அலுவலகம், வால்பாறை, அரிமளம், தஞ்சை பாபநாசம், குண்டாட்டம், பரமக்குடி, வால்பாறை தாலுகா அலுவலகம், தளி, மாரண்டள்ளி, அஞ்செட்டி, செட்டம்பட்டி, கோம்பிசெட்டிப்பாளையம், திருப்பூர், சிறுவில்லிபுத்தூர், ஓசூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகி இருக்கிறது. சத்தியமங்கலம், உப்பாறு அணை, கிளாநிலை, கும்மிடிப்பூண்டி, நெடுங்கல், கோத்தகிரி, காங்கேயம், வைகை அணை, உதகமண்டலம், கொள்ளிடம், நீவாசல், தாளவாடி, திருமங்கலம், பல்லடம், திருமயம், தோகமலை, மஞ்சளாறு ஆகிய பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகி இருக்கிறது. அம்பாசமுத்திரம், காரைக்குடி, பழனி, போடிநாயக்கனூர், கொடைக்கானல், படகுக்குளம், லால்பேட்டை, மன்னார்குடை, சாம்ராஜ் எஸ்டேட், வரட்டுப்பள்ளம், சிதிப்பெரும்புதூர், குந்தாப்பாளம், போடிநாயக்கனூர், வீரப்பாண்டி, மதுக்கரை தாலுகா அலுவலகம், எலந்தக்குடை மேடு, கொடநாடு, குருவாடி, ஆனைமடுவு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. திருமூர்த்தி அணை, சோத்துப்பாறை, மயிலாடுதுறை, நீடாமங்கலம், சிவகரி, மாஞ்சோலை, வெம்பாக்கம், எடப்பாடி, குடுமியான்மலை, போத்தனூர் ரயில் நிலையம், குமாரப்பாளையம், பாபநாசம், மேட்டுப்பாளையம், மயிலம், பார்வூட், அன்னூர், செய்யார், அவலாஞ்சி, குறுங்குளம், அழகரை எஸ்டேட், தருமபுரி மாவட்டம் பாலகோடு, சிங்கம்புனரி, திருவள்ளுவூர், பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் விமான நிலையம், திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், நிலக்கோட்டை, கும்பகோணம், அம்மாப்பேட்டை, காரியப்பட்டி, சிறுமுஷ்ணம், உடுமலைப்பேட்டை, பிஎன் பாளையம் மற்றும் தானிமங்கலம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. குறைந்தபட்சமாக கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை
தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி

0: மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில பகுதியில் இடிமின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸையும் காணப்படும். மீனவர்கள் எச்சரிக்கையாக. வங்கக்கடல் பகுதியிலான தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோயம்புத்தூர் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் மூலம் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ஆன்லைன் பொது நுழைவுத் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு கீழ்காணும் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் 25/9/2026 முதல் 7/10/2026 வரை கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் நடைபெற உள்ளது. அக்னிவீர் கிளர்க், அக்னிவீர் பொது பிரிவு அனைத்து ஆயுத பிரிவுகளும், அக்னிவீர் தொழில்நுட்ப பிரிவு அனைத்து ஆயுத பிரிவுகளும், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அனைத்து ஆயுத பிரிவுகளும், அக்னிவீர் டிரேட்ஸ்மேன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஹவுஸ் கீப்பர் மற்றும் மெஸ் கீப்பர் அனைத்து ஆயுத பிரிவுகளும், மகளிர் ராணுவ காவல் படை இந்த பணியிடங்களுக்கு இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆவணங்களையும் ஆட்சேர்ப்பு முகாமிற்கு கட்டாயமாக கொண்டு செல்ல வேண்டும். அக்னிவீர் மகளிர் ராணுவ காவல் படை உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் அனுமதி சீட்டுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களின் மின்னஞ்சல் முகவரிகளை சரிபார்த்து ஆட்சேர்ப்பு பேரணி விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு கோயம்புத்தூர் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலகம் தொலைபேசி எண் 042 என்ற முன்னிணைப்போடு 22/22/20/22 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவ் அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி துணை மின் நிலையம் மற்றும் சோலைக்கொட்டாய் துணை மின் நிலையங்களில் 16/9/2026 அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் கீழ்கண்ட பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்பட உள்ளது. மதிகொன்பாளையம், கோட்டை, தர்மபுரி பேருந்து நிலையம், கடைவீதி, அன்னசாகரம், விருப்பாச்சிபுரம், அலே தர்மபுரி, கடகத்தூர், கொழகத்தூர், குண்டல்பட்டி, ஏ ஜெட்டி அள்ளி, ஏ ரெட்டி அள்ளி, விஜி பாளையம், செட்டிக்கரை, நீலாபுரம், வெள்ளோலை, கோம்பை, ஏ கொல்ல அள்ளி, குளியனூர், மொடக்கேரி, முக்கல் நாயக்கன்பட்டி, நூல அள்ளி, குப்பூர், சோலைக்கொட்டாய், மூக்கனூர், கொட்டாவூர், மாரவாடி, செம்மாண்டக்குப்பம், நாயக்கனள்ளி, நேதாஜி பைபாஸ் ரோட், ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் நாளை மின் நிறுத்தம் செய்யப்படும். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரகம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. பயிற்சியில் இடம்பெறும் முக்கிய தலைப்புகள் லாபகரமான ஆட்டுப்பண்ணை அமைத்தலின் அடிப்படைகள், இனம் மற்றும் இனத்தேர்வு, இடத்தேர்வு மற்றும் கொட்டகை அமைப்பு, நல்ல தீவன மேலாண்மை, மேம்படுத்தப்பட்ட இனப்பெருக்க மேலாண்மை, நோய் தடுப்பு மற்றும் நோய் மேலாண்மை, ஆயுள் காப்பீடு மற்றும் வங்கி கடன் ஆலோசனை. பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். துறை வல்லுநர்கள் மற்றும் வெற்றி பண்ணையாளர்களுடன் கலந்துரையாடல். இதற்கான பயிற்சி கட்டணம் ₹590 ஆகும். பயிற்சி நடைபெறும் நாள் 16/9/2026. பயிற்சி நடைபெறும் நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. பயிற்சி நடைபெறும் இடம் ஈவே ஆக்கா வேளாண்

0: அறிவியல் நிலையம், காலசமுத்திரம், சின்னசேலம் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். பயிற்சியில் இடம்பெறுவோர் ஆதார் நகல் கொண்டு வர வேண்டும். மேலும் முன்பதிவுக்கு 99 65 43 03 36 என்ற எண்ணிலோ மற்றொரு எண்ணாக 94 87 25 88 77 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: இயற்கையை ரசிக்கிறதுங்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுங்களா? அது என்ன இயற்கையை ரசிக்கிறது என்றால், இயற்கையை கண்டு மகிழ்கிற போது அது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரும், இன்னொன்று ஒரு பாடத்தை கூட தரும். நான் அமெரிக்காவில் இந்த கலிஃபோர்னியாங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகிற போது கோல்டன் கேட் அப்படின்னு ஒரு இடம் இருந்து, நிறையா ஹாலிவுட் படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோல்டன் கேட் வழியாக உள்ளே போனவுடனே அந்த மரங்களை காமிச்சிட்டே போகிறாங்க. அதில் ஒரு மரம் 1000 வருஷத்து பழமையான மரம். உதாரணமாக தஞ்சை பெரிய கோயில் கட்டினிக்கு அந்த மரம் நட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பழசு. இந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை வெட்டி வச்சுருக்காங்க. அதில் என்ன ஆச்சரியம்னாங்க, அந்த மரம் வந்து 10க்கு மேலே அதனுடைய விட்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க. இதில் வெட்டப்பட்ட பகுதியில் அந்த அறுத்து வச்சுருக்கிறாங்க, அது வளைய வளையமாக காணப்படுது. இந்த வளையத்தில் அவங்க என்ன குறிப்பிட்ருக்காங்க தெரியுங்களா, ஒவ்வொன்றையும் ஆண்டு போட்டிருக்காங்க. இந்த முதல் வளையம் என்பது கொலம்பஸ் அமெரிக்காவுக்குள் வந்த ஆண்டு, இந்த 7வது வளையம் என்பது ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த பதவி ஏற்றுக்கொண்ட ஆண்டு, கடைசியாக ஒரு வளையத்தை காட்டுறாங்க, இது ஆப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்ட ஆண்டு. ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை பார்த்த உடனே, புத்தகத்தை படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை காட்டிலும் என்ன அபூர்வமாக இருந்தது என்று கேட்டால், ஒரு மரம் எத்தனை விஷயத்தை அது பார்த்துக்கிட்டு இருந்திருக்குங்க. அதான உண்மை. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு தடவை சொன்னார், அவருடைய தந்தையார், அவருக்கு 80 வயசு இருக்கும், அவர் கூட்டிகிட்டு ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போயிருக்காரு. அப்படி போகிறப்ப தந்தையார் வயசு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் கையை இவர் பிடிச்சிக்கிட்டார். அவர் என்னமோ நிறைய இவரை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த செவரை தொட்டுக்கிட்டே வந்திருக்காரு அவங்க அப்பா. அப்போ இவர் கேட்டாரா, ஏன்ப்பா நான் தான் கையை பிடிச்சிட்டு வரல, என்ன கீழே விழுந்துருவீங்களா, எதுக்கு செவரை தொட்டுக்கிட்டே வர்றீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இல்லைப்பா இது வந்து ஆழ்வார்கள் தொட்ட செவராக இருக்கலாம் இல்லையா, அதனால் நான் வந்து தொட்டேன். ஏன் ராமானுஜர் கூட இது வழியாக நடந்து போயிருக்கலாம். சொன்ன உடனேயே அப்படியே மெய் சிலிர்ச்சு போகுது நமக்கு. என்ன என்று கேட்டால், ஒரு பொருள் என்பது வெறும் பொருள் அல்ல, அது காலம், அது அனுபவம், அதனுடைய படிமம். இது இன்னார் இந்த இடத்தில் இப்படி வந்தது, இந்த நாற்காலி இவர் உட்கார்ந்துருந்தது, இது இந்த பேனா இவர் பயன்படுத்தினது. இப்போ பாருங்கள், இத்தனை விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். சொன்னால் ஒரு இடத்துக்கு போகிற போது வெறும் பார்வையால் பொழுதுபோக்கால் இவற்றை மட்டுமல்லாமல் அதை தாண்டி நினைவுகளை அப்படி பின்னோக்கி இழுக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துக்கு உண்டுங்க. நீங்கள் பழைய படங்களெல்லாம் பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்துடும். இன்னும் கூட அழகாக சொன்னால், எந்த ஊருக்கு போனாலும் எனக்கே அந்த மாதிரி ஒரு யோசனை உண்டு, இங்கே முன்னாடி வந்திருக்கமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்ன, இதை நான் ஒரு மனோ தத்துவ டாக்டர்கிட்ட கேட்டேன், அது என்னங்க அது ஏற்கனவே வந்த மாதிரியோ இல்லாட்டி இந்த செயல் ஏற்கனவே செஞ்ச மாதிரியோ கூட இருக்காது, என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லைங்க இது பற்றிய விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே படித்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் அப்போத்தான் வருவீங்க, ஆனால் நீங்கள் வந்தது போன்ற உணர்வை உங்களுடைய மனம் உங்களுக்கு அந்த பிரேமையை ஏற்படுத்தும் அப்படின்னார். உண்மையாகவே நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன், இதை செஞ்சிட்டமோ அப்படின்னு நமக்கு தோணும், ஆனால் அது அப்போ தான் செய்வோம். காரணம் என்னென்னா, இதை பெற்றுக்கொண்ட மாதிரியான எண்ணத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். சில பேர் வந்து இந்த வாழ்ந்து முடித்த மாதிரியே முடிச்சிருவாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் வாங்குவார், வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னா, ஒரு மாதம் சந்தோஷமாக தெரிவார், ஏங்க இதான் விழுகலை இல்லை அப்புறம் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்பேன் நான். அப்படி இல்லைங்க, இந்த ஒரு மாதம் நான் என்னென்ன மாறி இருப்பேன் தெரியுமா, உங்களுக்கு இந்த பணம் வந்தால் இந்த கட்டடத்தை வாங்குறது, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் கட்டுறது, அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு கார் நிப்பாட்டுறது, எல்லாம் யோசிச்சு வச்சுருப்பேன், விழுகாது, அதை பற்றி கவலை இல்லை, அடுத்த வட்டம் வாங்குவேன். என்னென்னா, இந்த ஒரு மாதம் நான் பணக்காரனாகவே அலைவேன் அப்படின்னார். அப்போ பாருங்கள், வெளியில் இல்லைங்க இன்பம், உள்ளே வந்து அகம் இன்பமாக இருந்தால் அது அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கிக்கிறேங்க. அதனால் இந்த மகிழ்ச்சி பொங்க சில விஷயத்தை பண்ணோம்னா, பயணப்படுகிற போதோ மற்றவற்றின் போதோ அந்த வற்றை பார்த்த உடனே நமக்கு ஏற்படுற இனிமே இருக்கு பாருங்க, அது படிமங்களாக நம்முடைய மனதை தங்குங்க.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.

0: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த பாடல்களை கேட்டு ரசிக்க போகிற நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை பாடியிருக்காங்க சாதனா சர்கன், யுவன் சங்கராஜா இசையில் அமைந்த அந்த பாடல். அற்புதமாக பாடல் கேட்டு ரசிப்போம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: தூத்துக்குடி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: 7:05 அமைந்திருக்கின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தெரிய இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நான் முத்துக்குமார் பாடலவர்களுக்கு இசையமைத்து சோனு நிகா மற்றும் சைந்தவியுடன் இணைந்து பாடியிருக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார் மதராசப்பட்டினம் என்ற திரைப்படத்திற்காக அந்த பாடலுக்கு ரசிப்போம்.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரேசு நிகழ்ச்சி. நீ தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். இன்று ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் வி கார்த்திகேயன். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் வி கார்த்திகேயன்.
1: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த வாரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் இந்த ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலைத்துறை அமைச்சர் ராஜு கொடியசைத்து துவக்கி வைத்தார். 2026 முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 47063 வீரர் வீராங்கனைகள் இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளனர். வரும் அக்டோபர் 4 வரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது. மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் மண்டல அளவிலும் மாநில அளவிலும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்திலும், கல்லூரி மாணவர்களுக்கான இறகு பந்து, பள்ளி மாணவர்களுக்கான கேரம் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் சீதக்காதி சேதுபதி விளையாட்டு அரங்கிலும், பள்ளி மாணவர்களுக்கான கபடி விளையாட்டுப் போட்டிகள் முகமது சதக் பொறியியல் கல்லூரியிலும், பள்ளி மாணவிகளுக்கான கைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் வேல்மனோகரன் கல்லூரியிலும், கல்லூரி மாணவிகள் இறகு பந்து விளையாட்டுப் போட்டிகள் YR ஸ்மாஷ் அகாடமி ராமநாதபுரத்திலும் நடைபெறுகின்றது. எனவே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற வேண்டுமென சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சர் VK ராஜு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ்குமார், விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிவட்டம் முஸ்தக்குறிச்சி கிராமத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெற்று அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை தேடி வந்த நிலை மாறி மாவட்ட நிர்வாகமே மக்களை தேடி முகாமிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க அரசு உத்தரவிட்டு ஒவ்வொரு மாதமும் தேர்வு செய்யப்பட்ட கிராமங்கள் தோறும் மக்கள் தொடர்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் நோக்கம் பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு கிடைக்க செய்வது, அதேபோல் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைய செய்வது என்பதே ஆகும். அந்த வகையில் இம்முகாமில் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அனைத்து தலைமை அலுவலர்கள் மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதுடன், தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி செயல்பட உத்தரவிட்டுள்ளார்கள். பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் பகுதியில் முகாம்கள் நடைபெறும் பொழுது தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் ஊராட்சியின் வளர்ச்சிக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் தேவையான திட்டங்களை பெற்று பயன்பெற வேண்டும் என்றும், பொதுவாக மக்கள் மனு கொடுத்துவிட்டோம் என்று எண்ணாமல் அரசின் திட்டங்களை தெரிந்து தாங்கள் பயன்பெறுவதுடன் மற்றவர்களும் பயன்பெற உறுதுணையாக இருந்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை, மகளிர் திட்டம், பொது சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆகிய துறைகள் அரசின் திட்டங்கள் குறித்த சாதனை விளக்க கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் மூலம் 131 பயனாளிகளுக்கு 439,245 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்தியாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் 18 முதல் 40 வரையுள்ள ஆண் பெண் இருவாளர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு அளித்திடும் வகையில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையினருடன் இணைந்து வருகின்ற 19 அன்று ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ECR ரோட்டில் போக்குவரத்து நகர் அருகில் முகமது சதக் ஹமீது பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து இளைஞர்கள் மற்றும் மகளிர் கலந்து கொள்ளலாம். இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 8 முதல் பட்ட மேற்படிப்பு மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்ற இளைஞர்கள், ஆண் பெண் இருவாளரும் கலந்து கொள்ளலாம். இதில் இளைஞர்கள் மற்றும் மகளிர் தங்களுடைய கல்வி சான்றிதழ், நகல், குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை நகலுடன் கலந்து கொண்டு தங்களுக்கேற்ற வேலைவாய்ப்பினை தேர்வு

0: செய்து கொள்ளலாம். இம்முகாமில் 100 தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். எனவே வேலைவாய்ப்பு பெற விரும்பும் நபர்கள் கலந்து கொண்டும் மேலும் தகவல் அறிய 9444331159 9943951 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி கார்த்திகேயன்.
0: ராமநாதபுரம் மாவட்டம்.
1: நேரம் 7:14:50. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னணியில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக நாடுகள் பரஸ்பர நலன் கருதி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்த ஆராய்ச்சியை வலுப்படுத்தவும், விண்வெளி, இணைய பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளம் அறிஞர்களுடனான ஒத்துழைப்புகளை உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், விவசாய சமுதாயத்தின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்பட்டு வரும் நுவாகாயி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு தமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், நட்பு ஆகியவற்றின் சிறப்புகளை உணர்த்தும் இந்த திருநாளில் பரஸ்பரம் நல்லெண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்ற பாதையில் மக்கள் நடைபோட வேண்டுமென வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது அறுவடையை கொண்டாடும் இந்த நாளில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த திருநாள் சமூக நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கும் என்றும், எஞ்சிய 10% நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கேற்பு, சமத்துவம், அரசியல் சாசன மாண்புகள் மற்றும் இணக்கமான அணுகுமுறை போன்ற உயரிய கொள்கைகளுடன் இந்தியா தனது ஜனநாயகத்தை போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜனநாயக திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், எவ்வித பேதமும் இன்றி அனைவரின் குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக பாதுகாத்து வரும் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான

0: இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரவாரியாக பிரித்து ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 6வது சிறப்பு தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகாலயா மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை பிரிவுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா இன்று தொடங்கி வைத்தார். ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 93 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றார். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிப்போருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தொற்றா நோய்கள் பரவாமல் தடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு கான்ராட் சங்மா தெரிவித்தார். கேரளத்தில் நிலவும் மின்சார பற்றாக்குறைக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். மின்சார பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உள்ளிட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆள்சேர்ப்பு தேர்வுகளை ரத்து செய்து அம்மாநில அரசின் உத்தரவுக்கு எதிரான தடையை நீட்டித்து மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தீபக் ரோஷன் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக மாநில அரசின் பதிலை 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 18 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் வழக்கறிஞர், இதுகுறித்து மாநில குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் விவரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவரது இருப்பிடம் பற்றி சரியான தகவல் தருவோருக்கு 70 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மசூத் அஸ்ஹார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிடிபடாமல் பாதுகாக்கும் நோக்கிலேயே பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக தீவிரவாதத்திற்கான நிதியுதவி தடுப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகமும் பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ளது. மசூத் அஸ்ஹார் பாகிஸ்தானில்தான் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் உறுதிபட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது கூட பகவல்பூர் தான் அவர் பதுங்கியிருந்ததாக ஆப்கான் உளவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநியோக சங்கிலியில் காணப்படும் சவால் மற்றும் கட்டமைப்பு ரீதியான சமச்சீரற்ற தன்மை குறித்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். வர்த்தக பற்றாக்குறையை சரிசெய்து எல்லை தாண்டிய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, குஜராத்தின் கட்ச், தமிழகம், தெற்கு உட்புற கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் ரா

0: ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்க தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
7: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
8: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
9: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசீ கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
8: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ₹5,000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15,000 தள்ளுபடி.
4: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணிக்கா, மருதாணிக்கா,
5: வாமு தழகு, நான் இங்கனதான் பின்னாடி தொழுவதுல இருக்கேன். இங்கிட்டு வாப்புள்ள.
4: ஓ, அங்கன இருக்கீங்களா? இதோ வாரேங்கா.
5: என்ன முத்தழகு, இந்த நேரத்துக்கு வந்திருக்க?
4: அது ஒண்ணும் இல்லக்கா, அம்மா இன்னைக்கு புதுசா ஏதோ ஒரு பலகாரம் செஞ்சாங்களா, அதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன்.
5: ஓ அப்படியா, நான் துழுவத்துல வேலையா இருக்கும் புள்ள, நீ சமையல் அறையில வச்சிடு, நான் வந்து எடுத்துக்கிறேன்.
4: சரிக்கா. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல துழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க?
5: அதை ஏன் கேக்குற? இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டேன், உங்க மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். துழுவத்துல சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு மாட்டுக்கு தண்ணிய காட்டிட்டு தீவனத்தையும் அள்ளி வச்சுட்டு வயக்காட்டுக்கு போங்கன்னு சொன்னேன். ஆனா பாரு, நான் வந்து பாக்குறேன், அந்த மனுஷன் நான் சொன்ன எதையுமே செய்யல.
4: ஏங்கா, இந்நேரத்துக்கு மாமாவை நீங்க சும்மாவா விட்டீங்க?
5: கேட்காமலா இருப்பேன், உடனே போனை போட்டு கேட்டேன். பனை மரம் சாகுபடி பண்ற விஷயமா ஒருத்தர பார்க்க போறேன், அதனாலதான் அவசரமா கிளம்பிட்டேன். நீ ஏன் பாத்துக்க புள்ளன்னு சொல்லி போனை வச்சிட்டாரு.
4: ஓஹோ, அப்படியா?
5: நீயே சொல்லு, நேரமாகுதுன்னு நான் அப்படி விட முடியுமா? கால்நடைகளை கண்ணும் கருத்துமா பராமரிச்சாதானே நோய் நொடி இல்லாம பாத்துக்க முடியும்.
4: நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. இப்ப வேற காலநிலை மாற்றத்தினால புதுசு புதுசா நோயெல்லாம் வரதா சொல்றாங்க. காலையில கூட ரேடியோ கேட்கும் போது இந்நேரத்துக்கு ஏதோ கால்நடை சம்பந்தமான நோய் பத்தியும் அதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது பத்தியும் சொல்ல போறதா ஒளிபரப்பாச்சுக்கா.
5: அப்படியே முத்தழகு, என்ன தகவல் என்னன்னு கொஞ்சம் நல்ல ஞாபகப்படுத்தி பாரு.
4: ஞாபகம் வந்துருச்சுக்கா, அது முடிச்சு தோல் நோய்க்கா. முடிச்சு தோல் நோய் பாதிப்புல இருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
6: சார், இப்ப இந்த முடிச்சு தோல் நோய், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலாம்னு இருக்கிறோம். இந்த நோயினால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், எப்படி நம்ம முன்னேற்பாடா இருக்கணும், ஒருவேளை நோய் வந்தா எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய தகவல் இன்னைக்கு உங்கள் வாயிலா கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்னா என்னங்க சார்?
7: இந்த முடிச்சு தோல் நோய் அப்படின்றது வந்து ஒரு வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய். இதுல முக்கியமா மாடுகள் மற்றும் எருமைகள் வந்து அதிகமா இந்த முடிச்சு தோல் நோய்க்கு பாதிப்புள்ளாகும். இந்த முடிச்சு தோல் நோய்க்கு தோல் கழலை நோய்,

0: அப்படி இல்லைன்னா தோல் கட்டி நோய், இந்த மாதிரி சில பெயர்களும் வந்து இந்த நோய்க்கு வந்து மாற்று பெயரா சொல்றாங்க. சயின்டிபிக்கா வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்றாங்க சார். முடிச்சு தோல் நோய், லம்பி ஸ்கின் டிசீஸுக்கு உட்பட்ட இந்த மாடுகள் மற்றும் எருமைகள் பாதிச்சதுன்னா இதனுடைய தோள்கள்ல, உடம்பு முழுவதும் உள்ள தோள்கள்ல முடிச்சு முடிச்சா இருக்கும், கட்டி கட்டியா இருக்கும் முதல்ல ஆரம்ப நிலையில, அதுக்கப்புறம் வந்து தீவிரமான காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம் சார், அந்த லிம்ஃப் நோடுனா நிணநீர் முடிச்சுகள், அது வந்து நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு வீங்கும், வீக்கம் அதிகமா இருக்கும். அதனால வந்து பால் உற்பத்தி குறிப்பிட்ட அளவுல குறையும், இறப்பிற்க குறைபாடுகள் வரும், சினை மாடுகள்ல வந்து சில நேரங்கள்ல வந்து கருச்சிதவி ஏற்படும். இதுதான் அந்த முடிச்சு தோல்வியோட முக்கியமான அறிகுறிகள். 2022 காஞ்சிபுரம் மாவட்டத்துல குறிப்பிட்ட அளவுக்கான மாடுகள் மற்றும் எருமைகள்ல இந்த பாதிப்பு வந்துச்சு. அப்ப வந்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மையத்துல நான் உதவி பேராசிரியர் இருந்தேன். அப்ப வந்து காஞ்சிபுரம் ஆர்ஜிடி மண்டல இணை இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் வச்சாரு. அந்த விழிப்புணர்வு முகாம்ல 2022 அக்டோபர் மாசம் 22 அந்த மாவட்டத்துல உள்ள கால்நடை உதவி மருத்துவர்களுக்கு வந்து நான் ஒரு ஆலோசனை வழங்கினேன். அதை நான் இப்ப உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மீண்டும் வந்து இப்ப 2026 தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய அளவுல வந்து மீண்டும் இந்த முடிச்சு தோல்வி வந்து அதிகப்படியான அளவுல வந்து பரவிட்டு வருது. இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு அம்மை நோயால வரக்கூடிய ஒரு வைரஸ். அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான். எப்படி வந்து மனிதர்களுக்கு வந்து பாக்ஸ் வருதோ, பாக்ஸ் வைரஸ், அதே மாதிரியான அம்மை நோய் குடும்பத்தை சார்ந்த ஒரு வைரஸ் தான் இந்த முடிச்சு தோல் நோய் வரக்கூடிய அந்த வைரஸ். இது காப்ரி பாக்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க. இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, புற ஒட்டுண்ணிகளான கொசுக்கள் மற்றும் ஈக்கள் மற்றும் உண்ணிகள் கடிக்கிறதுனால முடிச்சு தோல் நோய் பாதிக்கப்பட்ட மாடுகள்ல இந்த மாதிரி புற ஒட்டுண்ணிகள் கடிச்சு ஆரோக்கியமான மாடு கடிச்சதுன்னா அந்த வைரஸ் வந்து இந்த புற ஒட்டுண்ணிகளால பரவுது சார். அதனால ஆரோக்கியமான மாடும் இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாகி இது போன்ற அறிகுறிகளை வந்து காட்டும். ஒரு விவசாயி வந்து 10 மாடு வச்சிருக்காருன்னா ஒரு மாட்டுக்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து அவருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, உடம்பு முழுவதும் கட்டிகள், காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா அந்த பாதிக்கப்பட்ட மாடை வந்து தனியா பிரிச்சு வைக்கணும். எப்படி நம்ம கொரோனா காலங்கள்ல வந்து நமக்கு ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருந்ததோ நம்ம தனிமைப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தனிமைப்படுத்தணும் சார். அப்படி தனிமைப்படுத்தினா ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து இந்த வைரஸ் பரவுவதை வந்து நம்ம பெருமளவுல தடுக்கலாம்.
1: ஒரு மாட்டுக்கு வந்து இந்த நோய் தான் அப்படிங்கறது ஒரு விவசாயி எளிமையா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறை?
0: சரியான கேள்வி சார். ஒரு விவசாயி வந்து ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும் சார். எந்த ஒரு வைரஸ் நோயா இருந்தாலும் முதல்ல காய்ச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் உடம்பு முழுவதும் தோல்கள் வந்து சின்ன சின்ன கட்டிகள் முடிச்சுகள் வந்து இருக்கும் சார். இது எங்கெல்லாம் இந்த முடிச்சுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை, கழுத்து, முதுகு பகுதி, கால் மற்றும் பால்க்கு கறக்கக்கூடிய அந்த மடியில, பால் காம்புகள்ல. இங்க வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். இந்த காய்ச்சல்னால வந்து உணவு உட்கொள்ளுதல் வந்து குறையும், சோர்வா இருக்கும், பலவீனமா இருக்கும். அதே மாதிரி கண்ணு மூக்கு வாயில வந்து உமிழ்நீர்கள், கண்ணீர் இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும். உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமா குறையும், பால் உற்பத்தியும் குறையும் சார். இது வந்து 2-3 நாட்கள்லயே வந்து விவசாயிக்கு வந்து இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியும். இதை வச்சே அவர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப நிலையிலே வந்து நம்மளுடைய மாடுகளுக்கு எருமைகளுக்கு இந்த தோல் கழிவு நோய் பாதிப்பு தான் அப்படின்றது அவர் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு வந்து அந்த மாடுகளை கொண்டு போயிட்டு பரிசோதனை செஞ்சு இந்த நோய் மருத்துவரின் ஆலோசனைப்படி வந்து அவங்க இந்த நோய் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டா கால்நடை மருத்துவர் வந்து அதற்கேற்ற தடுப்பு முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் சொல்லுவாரு.
1: சரிங்க சார். இப்போ ஒரு 3-4 மாடு வச்சிருக்கோம், ஒரு மாட்டுக்கு வந்து நான் அந்த அறிகுறியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது காய்ச்சல் தானே, சாதாரணமா அப்படி விட்டுருவோம், வீட்டுல எப்போதும் செய்யற மாதிரி ஒரு நாட்டு மருந்தையோ ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி மாட்டுக்கு கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்க என்னென்ன தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு?
0: இது வந்து ஒரு வைரஸ்னால வரக்கூடிய நோய் சார். ஒன்னு வந்து நம்ம சொன்ன மாதிரி பூச்சிகள்னால பாதிக்கக்கூடிய பரவக்கூடிய நோய், இந்த மாதிரி கொசு, ஈக்கள், உண்ணிக்கள்னால பரவக்கூடிய நோய். ரெண்டாவது வந்து எப்படி எளிமையா பரவுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உண்ணிகள் புற ஒட்டுண்ணிகள்னால முக்கியமா பரவும். ரெண்டாவது வந்து ஒரு பண்ணையில வந்து பண்ணை உபகரணங்கள் வச்சிருப்பாங்க, பால் கறக்கக்கூடிய பாத்திரங்கள், பால் கறவை இயந்திரங்கள் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணை உபகரணங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு பயன்படுத்தின வந்து தீவன தொட்டிகள், தீவனம் தண்ணி வைப்பாங்கல்ல சார், இந்த மாதிரி

0: பண்ணை உபகரணங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் பயன்படுத்தினா ஆரோக்கிய மாடுகள் திருப்பி பயன்படுத்தும் போது அது எளிமையா ஈஸியா பரவிடும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து பண்ணை உபகரணங்கள்ல வந்து தனியா பயன்படுத்தணும், ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தனியா பயன்படுத்தணும். தினசரி வந்து அந்த பண்ணை உபகரணங்கள்ல வந்து கிருமி நாசினி கொண்டு கழுவணும் சார், நல்லா கழுவி வெயில காய வைக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம பரவதை வந்து தடுக்கலாம் பண்ணைக்குள்ளேயே.
1: கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்க கொசு ஈ உண்ணி இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாதிக்கப்பட்ட மாடுகள் நீங்க தனிமைப்படுத்திடுறீங்க, ஏற்கனவே நல்லபடியா ஆரோக்கியமா இருக்க மாடுகள் இருக்கிற கொட்டகையை எப்படி பராமரிக்கணும்?
0: இது நல்ல கேள்வி. எப்பவுமே வந்து சுத்தம் தான் சுகாதாரம் தரும்னு நம்ம ஒரு பழமொழி நமக்கு தெரியும். அந்த வகையில வந்து எப்பவுமே கொட்டகையை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நம்ம கிருமி நாசினிகள் கொண்டு கொட்டகை வந்து சாணத்தை சிறுநீர் கழிக்கு மாடுகளுடைய சாணம் சிறுநீர் இதெல்லாம் வந்து சுத்தமா கழுவி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும். கொட்டகையை சுத்தி எந்த ஒரு புதர்களும் இருக்கக்கூடாது சார். முள் புதர்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த முள் புதர்கள்ல இருந்துதான் வந்து இந்த ஈக்கள் கொசுக்கள் அவருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதே மாதிரி கொட்டகையை சுத்தி நம்ம மாடுகளுடைய சாணம் சிறுநீர் எல்லாம் வந்து எடுத்து கொட்டகைக்கு பக்கத்திலயே வந்து கொட்டுவாங்க சில பேர். அந்த மாதிரி கொட்டணும்னா அந்த சாணத்துலதான் வந்து ஈக்கள் கொசுக்கள்லாம் முட்டையிட்டு அந்த முட்டையில இருந்து லார்வாக்கள் மற்றும் அந்த புழுக்கள் வந்து அதிகமா வரும் சார். அதனால வந்து மாடுகள் கொட்டகையில இருந்து சுத்தம் செஞ்ச அந்த சாணம் மற்ற உபகரண பொருட்கள் தீவனம் வைக்கோல் இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது 100 அடி பண்ணையில பண்ணையோட கொட்டைகள் இருந்து 100 அடி தள்ளிதான் நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா ஈக்கள் கொசுக்களுடைய உற்பத்தி வந்து நம்ம பெருமளவுல வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம கொட்டகையை சுத்தி வந்து எந்த ஒரு முள் புதர்களும் இல்லாம சுத்தமா நம்ம பாத்துக்கணும் சார்.
1: ஓகே சார். இப்ப பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து கொடுத்தா அது கூட எதிர்ப்பு சக்தி அதிகமாக?
0: முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள்ல வந்து நம்ம தனிமைப்படுத்தி கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளணும் சார். இது வந்து வைரஸ் நோய்ன்றதுனால இதுக்கு வந்து நமக்கு மருந்து கிடையாது, ஆன்டி வைரல் மருந்துகள் வந்து கிடையாது. ஆனா இரண்டாம் நிலை பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்ற எதிர் உயிரி மருந்துகளை வந்து கால்நடை மருத்துவர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சுத்தமான குடிநீர் கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வந்து சுத்தமான குடிநீர், சத்தான எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய தீவனங்கள். இந்த அரிசி கஞ்சி வந்து நம்ம வைக்க கூடாது சார். சோளம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு இத வந்து கஞ்சி மாதிரி வச்சு நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாம். இதுல வந்து சத்தான உணவுப் பொருள் இருக்குது. இது இது வந்து ஈஸியாவும் வந்து எளிதில வந்து ஜீரணமாகக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு வந்து நல்ல நிழலான இடத்துல சுத்தமான இடத்துல தங்கறதுக்கு வந்து நம்ம ஓய்வா கொடுக்கணும். வேற எந்த வேலையும் நம்ம மாடுகள் வந்து வைக்க கூடாது. அதே மாதிரி காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால சில மாடுகள்ல வந்து கால் வீக்கம் வந்து நடக்க முடியாம இருக்கும். அதனால வந்து வலி நிவாரணிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த முக்கியமா அந்த தோல் உடம்பு முழுவதும் தோல்ல வந்து காயங்கள் நிறைய இருக்கும். ஆரம்ப நிலையில கட்டிகளா இருக்கும், அதுக்கப்புறம் 2-3 நாள் இதுக்கப்புறம் அந்த கட்டிகள் எல்லாம் உடைஞ்சு காயமா மாறும். அந்த காயத்துக்கு வந்து நம்ம ஆன்டிசெப்டிக் இந்த மருந்துகள் கொடுத்து ஈ கொசுக்கள் உட்கார மாதிரி பாக்கணும். திருப்பி அந்த காயத்து மேல ஈ கொசுக்கள் வந்ததுன்னா புழுக்கள் வச்சு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் சார். அதே மாதிரி இந்த காயங்களை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். முதல்ல கட்டிகள் வரும், அந்த கட்டிகள் உடைஞ்சு ஆழமான புண்களா மாறும். அந்த புண்களுக்கு வந்து நம்ம களிம்புகள் வந்து மருந்து யூஸ் பண்ணலாம், நம்ம ஸ்ப்ரே இல்ல ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி. இல்லாட்டி இயற்கை மருத்துவங்கள் முறைப்படியும் நம்ம வந்து இந்த காயங்களை வந்து மருந்து மாதிரி கொடுத்து நம்ம காயங்களை வந்து சரி பண்ணலாம். விவசாயிகள் நல்லா குறிப்பிடுத்துக்குங்க, இந்த வெளிப்புற பூச்சிக்கு வந்து குப்பை மேனி இலை, வேப்ப இலை, துளசி இலை, மருதாணி இலை இந்த 4 இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதோட 20 கிராம் மஞ்சத்தூள், 2 பல்லு பூண்டு இதை நல்லா போட்டு அரைச்சு அதோட 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்ல இந்த அரைச்ச பேஸ்ட் மாதிரி அரைச்ச இலைகள் மஞ்சத்தூள் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தேங்காய் எண்ணெய்ல 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்ல கொதிக்க வச்சு ஆற வச்ச பின்னாடி அந்த எண்ணெய வெளிப்புறமா அந்த புண்களுக்கு தடவனா அந்த புண்கள் வந்து ஈஸியா ஆறிடும்ட்டு அறிவியல் பூர்வப்படி இந்த இயற்கை மருத்துவத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நம்ம கடந்த 2022 வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லா வகையான கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி விவசாயிகள் பயன்படுத்தி மாடுகளும் வந்து சரியாயிருக்கு. இதே

0: மாதிரி இப்ப இந்த வருடமும் வந்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மற்றும் எருமைகள் கன்றுக்குட்டிகளுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஆரம்ப நிலையத்திலேயே இந்த மாதிரியான இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி புண்களுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து காயங்களை ஆரம்பிச்சிடலாம், முடிஞ்சா வாய் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ இதுக்கு தடுப்பூசி ஏதாவது இருக்கா சார்? முன்கூட்டியே அதை வராம தடுக்கிறதுக்கு அதை தடுப்பூசிகள் இருக்கா?
0: கண்டிப்பா சார், இதுக்கு வந்து 100% இந்த நோயை தடுக்கக்கூடிய தடுப்பூசி நம்ம இந்தியாவில் இருக்கு. மத்திய மாநில அரசுகளுடைய முயற்சிகளால 100% தடுக்கக்கூடிய கோட்பாக்ஸ் வேக்சின் தான் வந்து இதுக்கான தடுப்பூசி சார்.
1: எப்போ போடணும் சார், எந்த மாசத்துல போடணும்? ஒரு
0: மழைக்காலங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டலாம், 1 மாதம் முன்னாடி போடணும். ஜூன் ஜூலைல நம்ம போட்டலாம். ஜூன் ஜூலைல போட்டோம்னா நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல நல்ல பருவமழை ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய காலங்கள் அது. அதனால வந்து ஜூன் ஜூலைல நம்ம போட்டோம்னா 100% நம்ம மாடுகள் வந்து சேஃபா இருக்கும் இந்த எல்எஸ்டி வராம. அதே மாதிரி ஒருவேளை இந்த மாடுகளுக்கு வந்துருச்சு, ஈஸியா எல்லா மாடுகளுக்கும் பரவும். அதனால என்ன பண்றாங்கன்னா ரிங் வேக்சினேஷன் சொல்றாங்க சார். அது என்னன்னா பாதிக்க போற ஒரு கிராமத்துல உள்ள மாடுகள், நிறைய மாடுகள் பாதிப்பு அடைஞ்சதுன்னா இந்த கிராமத்தை சுத்தி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து எல்லா மாடுகளுக்கும், ஆரோக்கியமான மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும். உள்ள அந்த கிராமத்து பாதிக்கப்பட்ட மாடுகள் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும், அதை சுத்தி வெளியில வேற எந்த மாடுகளுக்கும் பாதிப்பு வராது. அதுக்குதான் வந்து ரிங் வேக்சினேஷன் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கும் இந்த தடுப்பூசி போடலாம்னு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க.
1: ஓகே சார், இப்போ ஒரு விவசாயியோட பண்ணையில ஒரு மாட்டுக்கு முடிச்சு தோல் நோய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்போ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அவர் என்னென்ன விஷயங்களை செய்யணும், உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க சார்.
0: ஒரு பண்ணையில வந்து முடிச்சு தோல்ல இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா முதல்ல அந்த மாடை வந்து தனிமைப்படுத்தணும் சார். தனிமைப்படுத்திட்டு அடுத்து கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி அந்த பாதிக்கப்பட்ட மாடுக்கு வந்து சிகிச்சை முறைகளை மேற்கொள்றது ஒரு பக்கம். ரெண்டாவது ஆரோக்கியமான மாடுகளுக்கு வந்து தடுப்பூசி வழங்குதல். அதே மாதிரி புற ஒட்டுண்ணிகள் தாக்கம் வந்து இல்லாம பாத்துக்கிறது. அதே மாதிரி பண்ணை உபகரணங்களை வந்து கிருமி நாசினி கொண்டு நல்ல சுத்தம் செஞ்சு வெயில்ல வந்து காய வைக்கிறது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாடை வந்து வேற மற்ற இடத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாத்தக்கூடாது. தனிமைப்படுத்தினா தனிமை மட்டும் தான் படித்து வச்சிருக்கணும். அது சரியாகிற வரையும் சிகிச்சை முறைகள் மேற்கொண்டு சரியாகிற வரையும் அது அந்த இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி சந்தையில இருந்து புதுசா நம்ம மாடு வாங்கினாலும் உடனே பண்ணை உள்ள சேர்க்க கூடாது. புதுசா மாடு வாங்கினா அதை வந்து தனியான இடத்துல வச்சு 10 நாள், குறைஞ்சது 40 நாள் சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு 10-15 நாள் நம்ம வந்து வச்சிருந்தாலே தெரியும், புதுசா வாங்கின மாடை வந்து உடனடியா நம்ம பண்ணையில சேர்க்க கூடாது. அதையும் வந்து 10 நாள் தனிமைப்படுத்தி வச்சு எந்த ஒரு நோய் அறிகுறிகளும் இல்லைன்னு பின்னாடிதான் நம்ம வந்து பண்ணையில சேர்க்கணும் சார். இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்.
2: என்ன மருதாணிக்கா, முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தோட உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல.
3: ஆமா முதழகு, கேட்டம் புள்ள, அதுக்குத்தான் நான் என் தொழுவத்துல கால்நடைகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறேன். ஒரு ஈ எறும்பு கூட அண்டை விடாம சுத்தமா வச்சிருக்கேன்.
2: அக்கா, நீங்க அப்படி சுத்தமா பராமரிக்கிறதுனாலதான் நோய் இல்லாம கால்நடைகளை உங்களால பாத்துக்க முடியுது. இருந்தாலும் இவங்க சொன்னதையும் நீங்க கடைபிடிச்சிருங்க, தடுப்பூசி போட்டு இந்த நோயும் வராம பாதுகாத்துக்கோங்க.
3: கண்டிப்பா புள்ள.
2: அக்கா, அடுத்ததாவும் ஒரு விவரம் இருக்கு, அது மாமாவுக்கு தேவையான விவரம்.
3: என்ன புள்ள சொல்ற, மாமாவுக்கான விவரமா? என்ன அது?
2: ஆமாக்கா, பனைமரம் சாகுபடி பண்ண போறதா சொன்னீங்கல்ல, அது சம்பந்தமான விஷயம்தான் இப்ப சொல்ல போறாங்க, அதையும் கேளுங்க.
3: கண்டிப்பா கேட்டுக்கிறேன், யாரு என்ன விவரம்?
2: பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேளுங்க.
4: மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தோப்பா வளர்க்கணும்னா அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், உர மேலாண்மை, கள மேலாண்மை, அப்புறமா பார்த்தீங்கன்னா அறுவடை, இப்படி பல்வேறு வகையில் நாம் வந்து

0: அந்த மரங்களையோ செடிகளையோ கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா மனிதர்களோட கவனிப்பு குறைவாக தேவைப்படுற ஒரு மரம் அப்படின்னாக்க அது வந்து பனை மரம் தான். ஆனாலும் கூட அதனோட எல்லா பாகங்களும் மனிதர்களோட வாழ்க்கையில பின்னி பிணைந்து பயனுள்ளதா இருக்குது. பனை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லாருக்கும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் தெரியும். ஆனா பனை மரத்துல வகைகள் எதுவும் இருக்குதா சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பொதுவாக பனைமரம்னாலே வந்து மிகவும் உயரமாக காணப்படக்கூடியதாக இருக்கும். 25-30 அடி உயரம் வளரக்கூடிய மரங்களும் இயற்கையில வந்து பறந்து விரிந்து இருக்குது. அதே போல 10 அடி 12 அடியில வளரக்கூடிய மரங்களும் வளர்ந்து நிக்குது. ஆக உயரத்தை சார்ந்து பனைமரத்தை வந்து நம்ம வகைப்படுத்தலாம்.
0: மரங்களில் ஆண் பெண் என்பதை பிரித்தறிவது கடினம். அந்த வகையில பனை மரங்கள்ல ஆண் பனை பெண் பனை அப்படி எதுவும் இருக்குதுங்க சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: பனை மரத்தை பொறுத்தவரை இது வந்து டயோசிஸ் நேச்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது ஆண் மரம் தனியா இருக்கும், பெண் மரம் வந்து தனியா இருக்கும். ஆக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த பனை மரத்தை பத்தி பேசும்போது. பெண் மரத்துல மட்டும்தான் பதநீர் வருமா, ஆண் மரத்துல பதநீர் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு, பெண் மரத்துல நமக்கு காய்கள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், அதே போல பதநீரும் கிடைக்கும். ஆண் மரத்துல காய்கள் பழங்கள் கிடைக்காது, ஆனா பதநீர் கிடைக்கும். இதுதான் மிக முக்கியமான வேறுபாடு. ஆண் பூக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூங்கொத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல நிறைய கிளைகள் இருக்கும். கிளைகளை தான் நம்ம விரல்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த விரல்கள்ல நிறைய பூக்கள் வந்து கொதிஞ்சு காணப்படும். இதே இது பெண் பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து காம்பற்றதாக காணப்படும். பார்த்துக்கோங்க, இதுல வந்து ஒரு பூங்குத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12-17 இல்லைன்னா 18 பூக்கள் வந்து நமக்கு வந்து காணப்படும். இதுதான் பனை மரத்தை வந்து நீங்க பார்க்கும்போது உடனடியாக நம்ம வேறுபடுத்தி காணக்கூடிய காட்சிகளாக நமக்கு தெரியும்.
0: பனை மரம் பொதுவாக எந்த மாதிரியான மண் வகைகளில் வளரக்கூடியது சார்?
1: பனை மரம் வந்து அனைத்து வகையான மண்ணில வந்து நன்கு வளரும். எனினும் ஆழமான மணப்பாங்கான பகுதிகளில் விரும்பி வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பனை மரத்திற்கு வந்து குறைந்தபட்ச மழையே வந்து போதுமானது. அதே போல வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பனை மரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 75 மீட்டர் உயரம் வரைக்கும் வந்து வரும். அதுக்கு மேல வந்து அதனுடைய பிரசன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்.
0: மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து வளரும் தன்மை குறைவு. பனை மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களில் இருந்து சிறந்த விதைகளை எப்படி தேர்வு செய்யறது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: விதைகளை சேகரிப்பதற்கு வந்து தேர்வு செய்யப்படும் தாய்மரமானது அதிக பதநீர் மற்றும் பழ மகசூல் தருவதாக இருக்கணும். விரைந்து தொடர்ச்சியாக காய்க்கும் தன்மை உள்ளதாகவும் இருக்கணும். இது வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். மூணாவது வந்து என்ன அப்படின்னு, நோய் மற்றும் பூச்சியினுடைய தாக்கம் வந்து இருக்கக்கூடாது. பனை மரத்துல வந்து நோய் தாக்குமா பூச்சி தாக்குமா? ஆமா தாக்கும், ஆனா மிக குறைந்த அளவுல இருக்கும். ஆனா ஒரு தாய் மரத்துல நோயினுடைய தாக்கம் இல்ல, பூச்சியினுடைய தாக்கம் இல்ல அப்படின்னா அந்த மரமானது வந்து மிக சிறந்த ஒரு மரமாக வந்து கருதப்படுது. ஆக பழக்காம்பினுடைய முனையில வந்து மஞ்சள் இளஞ்சாயம் தோன்றிய நன்கு முதிர்ச்சி உள்ள பழங்களை வந்து தாய் மரத்திலிருந்து விதைகளுக்கு சேகரிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பழம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த பழங்களை வந்து நம்ம சேகரிக்கணும். ஒன்ஸ் சேகரித்த பிறகு வந்து விதைகளை வந்து நிழற்பாங்கான இடத்துல வந்து 3 வாரங்களுக்கு சேமிக்கணும். அதே போல வந்து சுருங்கிய எடையில்லாத துளையிடப்பட்ட விதைகளை வந்து நம்ம நிராகரிக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன ஆகும், முளைப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகிடும். ஏற்கனவே பனை மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் போடும்போது அது முளைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்கணும். முளைப்பு திறன் அப்படிங்கிறது வந்து சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 35% குறைவாக இருக்கும். ரேஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது 35-65% வரைக்கும் தான். இந்த மாதிரியான விதை கன்றுகளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு தேர்வு செய்யப்பட்ட விதைகளை வந்து நாற்றங்காலில் வந்து நம்ம விதைக்கணும். பன விதையை வந்து நேரடியாக விதைப்பது வந்து வழக்கமான ஒரு நடைமுறை. ஆனா இப்போ ஒரு வேளை ஒரு விவசாயி வர்றாரு, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஏரியா இல்லை, பாரம்பரியமான பனை வளர்ப்பதற்கென்று உள்ள ஒரு இடம் அல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நம்ம இந்த மாதிரி நாற்றுகளை வளர்த்து அந்த இடத்துல நம்ம அறிமுகம் செய்யும் போது அதனுடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க ஒரு கன்றாக இதை உற்பத்தி செய்து தோட்டத்துல நீங்க நட்டினீங்க அப்படின்னா அதனுடைய அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்றோம்ல, இறப்பின் விகிதம், அது வந்து மிக குறைவாக இருக்கும். கன்றுகளை நீங்க உற்பத்தி செய்து அதை வந்து நம்மளுடைய வயக்காட்டுல நம்ம நட்டினோம் அப்படின்னா உங்களுடைய சரியான ஒரு பராமரிப்பு இருக்கும் பட்சத்துல 100% நீங்க அதை உற்பத்தி கொண்டு வர முடியும். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு சாராம்சம், சிறப்பம்சம். ஸோ நிலத்துல வந்து நேரடியாக விதைக்க மணல் அல்லது மண் மற்றும் மணல் கலந்த கலவின பகுதியாக கொண்ட குழிகளில் 3 அல்லது 4 முழு பழங்களை விதைக்க வேண்டும். இது ஒரு தொழில்நுட்பம். அதன் பின்பு காய்ந்த இலைகளை கொண்டு குழியினை மூட வேண்டும். விதைகளை மழைக்காலங்களில் விதைத்தல்

0: நல்லது, 3 வாரங்களில் விதைகள் முளைக்க தொடங்கும். இதுதான் அதனுடைய விஷயம்.
1: இளம் கன்றுகளை நம்ம வந்து வளர வைக்கிறதுக்கு நாற்றங்கால் தயாரிக்கிறது எப்படி சார்? ஏன்னா இப்ப மற்ற கன்றுகளை அப்படின்னாக்க விதைய போட்டு வளர்த்துடலாம், ஆனா பனை மரம் அப்படி கிடையாது. பணம் பழத்தை வந்து நம்ம பாக்கெட்ல போட்டோம் அப்படின்னாக்கா பணம் கிழங்கு வந்து நீளமாக இருக்கும். அப்படிங்கல நமக்கு வந்து சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பைகளை வளர்க்க முடியும். இதுக்குன்னு எப்படி கன்றுகளை வந்து நர்சரியா உண்டாக்குறீங்க, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
0: இப்ப நாற்றுகள் நம்ம வந்து உற்பத்தி செய்ய 1 மீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட மணல் கொண்டு உயர்பாத்திகளை அமைத்து விதைகளை வந்து நம்ம விதைக்கணும். இன்னொன்னு ஒரு வழிமுறை இருக்கு, அதை வந்து மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கலால் கட்டப்பட்ட 2 மீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் தேவையான நீளம் கொண்ட நாற்றங்கால் தொட்டிகளில் விதைகளை விதைக்கலாம். இது ஒரு வழிமுறை. முதல்ல வந்து நான் மணல் மேடு கொண்டு மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் வந்து விதைகளை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு 3 அடுக்காக கூட வந்து நீங்க வரிசையாக 1.5 மீல் ஒன்றாக வச்சு நீங்க நடவு செய்யலாம். இந்த மேசன்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இதுல வந்து நீங்க நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. ஏன் அப்படின்னா வேர்கள் வந்து சீராக கீழே போய் வரும், அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பம்சம். விதைகளை வந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளியில விதைக்கணும், 5 சென்டிமீட்டர் உயரம் அந்த விதைகளுக்கு மேல மணலினால் மூட வேண்டும். 90 நாட்கள் கழித்து 1 அல்லது 2 இலைகள் துளிர்த்த நாற்றுகளை நாற்றங்காலிலிருந்து பிடுங்கி நெகிழிப்பைகளில் மாற்ற வேண்டும். பாலிபேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நெகிழிப்பைகளை வந்து மாற்ற வேண்டும். அதுல வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 50 சென்டிமீட்டருக்கு 12.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஸ்பெசிபிகேஷன்ல அந்த நெகிழிப்பைகள்ல 1 இலை விட்ட நாற்றுகளை வந்து நம்ம விதைச்சு அதை மேற்கொண்டு 1-6 மாதத்திற்கு பராமரிக்கும் போது ஒரு தரமான நாற்றுகளாக வளர்ந்து வயலுக்கு வந்து தயாராகி நிற்கும். இதுதான் வந்து நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறை பனை மரத்தை பொறுத்தவரை.
2: என்ன மருதானேக்கா, பனை சாகுபடி பத்தி தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.I. மணிவண்ணன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: முத்தழகு, பனை சாகுபடியில இருக்கிற தொழில்நுட்பங்களை பத்தி எவ்வளவு அருமையால புரிய வச்சிட்டாரு. இது தெரியாம உங்க மாமா இங்கிட்டும் அங்கிட்டும் அழிஞ்சுகிட்டு இருக்காரு.
2: அக்கா, அதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, மாமா வந்ததும் இங்கன கேட்ட தகவல்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லிவிடுங்க.
3: கண்டிப்பா புள்ள, இப்ப கேட்ட 2 தகவலையுமே அவர்கிட்ட சொல்லிவிடுறேன்.
2: சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அம்மா வேற தேடுவாங்க.
3: முத்தழகு, பலகாரங்களை கொண்டு வந்து என் வயிறை நிறைய வச்சது மட்டும் இல்லாம இந்த தகவலை கேட்க வச்சு என் செவியையும் நிறைய வச்சுட்ட.
2: அக்கா, என்ன அடுக்குமொழி வசனமெல்லாம் பேசுறீங்க?
3: அட, நீ வேற புள்ள.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவ்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும்
2: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே, நீங்க கேட்டுறீங்க தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. இளந்தண்ட நிகழ்ச்சியில இணைகின்றோம். இன்னைக்கு இளந்தண்ட பொதுவாக பாடல்கள் பாடுறது யாருக்கு தான் பிடிக்காது? சில பேர் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதும் பாடுவாங்க, சாப்பிடும் போதும் பாடுவாங்க, சில பேர் பைக் ஓட்டும்போது பாடுவாங்க, சில பேர் தூங்கும் போது கூட பாடுவாங்கன்னு பார்த்தீங்க. ஏன்னா அவங்க இரவில் பேசுறது கூட கொஞ்சம் பாடல் பாடுற மாதிரி இருக்குன்றதுக்காக அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் கூட பேசும்போது கூட என்னங்க செம்மையாக பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பராக பாட்டு பாடுற நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாடுங்க, பரிசு பாடல்கள் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசன் எப்பவும் போல எல்லாரும் தெரிந்த நேர் தான், 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றும் 94-86-86-81-10-25 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்றும் 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பு நேயர், வாங்க. வணக்கங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? எம்எல்ஏ
3: முருகேசன்.
2: சரிங்க, உங்களுக்கு பாட்டு கொடுக்கலாமா? கேட்கலாமா பாட்டு? கேளுங்க. இதை பாருங்க.

0: பதிப்பேன் பா எழுதும் பாடுங்க பா. ஆமா பா.
1: பாலூட்டி பழத்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி
0: செல்லம்மா செல்லம்மா அப்படிதான் வரும். சரிங்க சூப்பருங்க, நல்லா பண்ணீங்க. அடுத்த பாட்டு கொடுக்கணுமா?
1: அடுத்த விஷயம் பாத்தான்.

0: நிஜமா மா எழுதி படுங்க அம்மா நிஜமா அப்படின்னு ஆமா
1: மலர் கொடுத்து கை கொடுத்த வளையாட்டம்மா அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ அழகான
0: சூப்பருங்க நல்லா பாடுங்க அடுத்த பாடல இன்னும் கொஞ்சம் லெந்த பாடுங்க ஓகேங்களா பாருங்க கேட்கலாங்க
2: எப்படித்தான் எழுக்குமா பெண்ணழகு எப்படித்தான் தவிக்குமா
0: மறுபடி மாயல் படுங்க தவிக்குமா மாயல் படுங்க
1: மறுபடி
0: மாதாங்க
1: மருதமலை மாமணிலே முருகையா மருதமலை மாமணிலே முருகையா
0: சூப்பருங்க ஒரே ரெண்டு லைன்ல அழகா பாட்டு முடிச்சிங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க அடுத்த முறை சூப்பரா பாடுங்க இப்போ நல்ல பாட்டு சொல்லுங்க கேட்கலாம் சிவாஜி பாட்டே போடுறாங்களா புதுசா ஏதாவது சொல்லுங்களா பாக்கலாம் புது பாடல ஏதாவது சொல்லுங்க இடைக்காலம் பாடல சொல்லுங்களா பாக்கலாம் என்னங்க சின்ன தம்பி போடலாங்களா சரிங்க சின்ன தம்பி அப்படின்னு அற்புதமான ஒரு பாடல் கேட்டுறீங்க நமக்கு

நடிச்சிருப்பாங்க அப்படின்னு யார் நடிச்சிருப்பாங்க, பிரபு நடிச்சிருப்பாரு இல்லைங்களா அந்த படத்தில். சரிங்க, ஓகேங்க, சூப்பருங்க, வாழ்த்துக்கள். அந்த பாடல் ஒரு நல்ல பாடல் அந்த படத்தில் கேட்பாங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இளந்தென்ற இன்னைக்கு ஏம்பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம்.

0: நீங்கள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டல் குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
9: தர்மபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழங்கும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
10: எட்டு மணி 13 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்ட நிகழ்ச்சி இன்றைக்கு இளம் தண்டில் ஏம்பாட்டு எசப்பாடாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இனிப்பிழினுடைய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
11: வணக்கம்.
10: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
11: பேசுறேன்.
10: உங்களுக்கு பாட்டு கொடுக்கலாமா?
11: கொடுங்க.
10: நல்லா பாடுற, சூப்பரா பாடுங்க, பாக்கலாம். கேளுங்க பாட்டு.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க

0: எனக்கு நம்பிக்கை.
1: நம்பிக்கை நான் எழுதி பாருங்க. நான்
2: நாவலியா?
1: ஆமா.
2: நான் ஏன் பிறந்தேன்
1: எனக்கும் தெரியல. சொல்லுங்க.
2: என்ன
1: வர மாட்டது இல்ல? சரி, நல்லது, நன்றிங்க. இனிப்பு இனிமே அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கங்க.
3: சேலம்
1: மாவட்டம் குளத்தோட
3: பழக்கடை.
1: பாருங்க, பாத்துக்கலாம்.

0: மே
1: மனமே மே எழுதி பாருங்க மே. ஆமா வருதுங்களா? சரிங்க, இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர இணைப்போ, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் கொடுப்போம் பாடணும் சரிங்களா? அடுத்த பக்கம் என்னால தெளிவ பாடணும். சரிங்க கேளுங்க.
2: மருகு சம்பா கிடைக்கலே,
1: ஓ எழுத்துங்க. ஓ
0: ஓன்னு வருதா?
1: ஆமா.

0: என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க.
1: ஆமா
0: இருக்கு, எனக்கு தான் தெரியும், நேயர்களுக்கும் தெரியும். வரமாட்டேன். சரி வாங்க, இனிப்பில் இனிமே அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம். தீண்டாம் தேங்காய் மரத்தை பத்தி
0: கேளுங்க, பாட்டுங்க.

0: ポッカは、
1: わ。
0: சரி வாங்க இனி இப்படி நீ அடுத்து நேர் வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கம்மா.
2: நான் இங்க குக்கல் மலை ராஜஸ்ரீ ராஜேந்திரன் பேசுறேன்.
0: ஐயா.

0: ஒரு சொந்தமிருந்தோ பந்தமிருந்தோ சொல்லவில்லையே அடிக்கண்ணே தூங்கா.
1: ஓகே, 8:16 தூங்காதன்னு பாட்டு படம் வந்து அடிப்பாங்க. சரிங்க, தூ எழுத்து படுங்க. தூ தூ
2: தூ
1: வரமாட்டேங்களே, அடப்புங்கறிகளுக்கு அப்படிதானுங்களே. சரி சரிங்க, வாங்க. நல்லது இனி பிரதி மாடத்தினர், வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ,
1: வணக்கங்க. இனிப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ
3: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் மட்டும் எனக்கு கிடைச்சிங்க, மத்தெல்லாம் கேட்க மாட்டேங்களே. திருப்பூர் மாவட்டம் கஸ்தூரி. உங்க பேர் சூப்பரா இருக்குதுங்களா. சரிங்க, என்ன பாடல் பாடு கொடுக்குறவங்க பாடணும் சரிங்களா.
3: கொடுங்க கொடுங்க.

0: பெருமானை பே எழுத்து பாருங்க. பே
1: பே
0: ஆமா. பயங்கரமா பாடுறீங்களே, அடடா செம்மையா இருக்கு. அடுத்து பாடுக்குறேங்க, சூப்பரா இருக்குதுங்க. அடுத்து பாடுறேன்.
2: ஒரு கொட்டால அருவி உங்க கையில் இருக்கு, குளிச்சுட்டு போலாமா?
0: மா மா மா எழுதி பாருங்க. மா
1: மாங்களா?
0: ஆமா.
1: மா
0: எவ்வளவு பாட்டு இருக்கு? நிறைய பாட்டு இருக்கு. மா எழுதி
1: நிறைய பாட்டு இருக்குங்க. உடனே வர மாட்டேங்க. அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை அந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றான்.
0: நான் தனியா அப்படியே வரிகள் சரிங்க.
1: அதை பாட்டுங்களா?
0: ஆ பாடுங்க.
1: நான் தன்னும் தனியாய் நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னாள்.
0: சூப்பருங்க, அடுத்த பாடக்கே பாருங்க.

0: இல்லை, ஈ எழுத்து படுங்க, ஈ. ம், ஆமாம். இதுல பண்ணல, சரி பாருங்க.
1: ஆ,
0: பாருங்க.
1: இன்பமெங்கே இன்பமெங்கே என்று கேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடியோடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று கேடு, இன்றிருப்போ நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை. இணையாமல் ஏற்று வைத்து காட்டு என்ன நன்மை, இருக்கும் வரை இன்பம்.

0: yan bagdang may layanil bari nili unag yedi may imbang yenge imbang yenge yenge yedi.
1: சூப்பருங்க, சமயம் பண்ணீங்க, அருமையா பண்ண வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்
0: பாருங்களா? இந்த வண்ண வண்ண பூக்கள்ல இல்ல நெஞ்சேவா அப்படிங்கிற
1: இல்ல நெஞ்சேவா அப்படி பாடு வரல, அந்த சைக்கிள் ஓட்டி காத்துல பாடு போவார் அப்படி தானே. அது
0: அருமையான பாட்டுங்க, அதை போடுங்க.
1: சரி, வண்ண வண்ண பூக்களா?
0: வண்ண வண்ண பூக்கள்ங்கிற படத்துல இல்ல நெஞ்சேவா அப்படிங்கிற பாட்டு.
1: சரிங்க, சூப்பருங்க.

0: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழங்கும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ராமர்குடல் சந்தாரப்பட்டி கெட்டள்ளி குறிஞ்சிபுரம் கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தப்பன் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவனரில் பெறுக.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தர்மபுரி மாவட்டம் பிளியனூர் ஊராட்சி ஜெயம் கல்லூரி அருகில் நல்லானூர் கிராமத்தில் அருள் வழங்கும் சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 to 10 மணிக்குள் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்.
10: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% போய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டல் நிகழ்ச்சி 8:30 நிமிடத்தில் இணைந்திருக்கின்றோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஐயோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மணிமோகன் பாளை மோகன் பேசுறியா?
0: சரிங்க, கேளுங்க. போக எங்க பையன் வேணும் சவுண்ட் எடுத்து கொஞ்சம் வெளியே வாங்களே. கா எழுது பாருங்க. கா
1: ஐயா,
0: கா எழுதுன்னு பாருங்க.
1: காவா?
0: ஆமா.
1: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி, நெத்து வர நெத்து வச்சா அசையில் வேகுதடி,
0: சூப்பருங்க. அடுத்த பாட்டு கேளுங்க.

0: திரும்ப திரும்ப தீ எழுதி பாருங்க. தீ. ஆமா.
1: திருமணமா திருமணமா தெருவெங்கும் ஊர்வலமா, திருமணமா திருமணமா தெருவெங்கும் ஊர்வலம், ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளா, அந்த ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளா, திருமணமா திருமணமா தெருவெங்கும் ஊர்வலமா.
0: சூப்பருங்க. ஆனால் கொஞ்சம் ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குவஸ்டின் இல்லை. நீங்கள் ரெகுலராக வரக்கூடிய நேயர்கள், நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியமே கிடையாது. சரிங்க, கேட்கலாம் பாருங்கள்.

0: பூவா வா
1: வா
0: ம்
1: வாழ் பள்ளமாயா
0: ஆமாம் பாருங்க
1: வாட்டி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்த நோகடிச்ச கிளியே வாட்டி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்த நோகடிச்ச கிளியே நீயா உன்னை தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா என்ன முத முத ராத்திரியில் முக்கருக்க வந்தவள் வாட்டி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்த நோகடிச்ச கிளியே மூணு முடிச்சு போட்ட பின்னாடி பொண்டாட்டி மூட கூடாது படிப்பையும் கேட்க கூடாது கட்சி மாறக்கூடாது புரியுதாடி
0: சூப்பருங்க நல்லா பண்ணீங்க என்ன பாட்டு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம்
1: ஐயா பாட்டுங்கயா காதல் மன்னன்
0: சரிங்க காதல் மன்னன்
1: அல்டிமேட் சார் அஜித் தால அஜித் நடிச்சிருங்க உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை என் நினைவு தெரிந்தனா இது போல இல்லை அந்த பாடம் ஏன் வாய்ப்பு நன்றிங்க

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி.
6: தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகள்.

0: செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை, அரூர் மற்றும் தர்மபுரி.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: 8:40 நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டல். இன்றைய இளந்தண்டல் இயம்பாட்டு எசப்பாட்டாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க?
1: கொஞ்சம் அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத முயல் இல்லையே, பெற்ற தாயே என்று யார் என்று
0: என்னங்க எது கலந்து வர்றீங்க உங்களுக்குள்ள?
1: அம்மா பாட்டு வந்து பழைய பாட்டு வந்து நல்ல பாடுவாங்க. ரஜினி பாட்டுங்கிறதுனால
0: ஆமாங்க நல்லா பண்ணீங்க. ஆனா நீங்க கலந்து கலந்து விட்டீங்களே, நீங்க சொன்னது எதுவும் எழுதி சேர்த்து விட்டீங்களா? இல்ல
1: அந்த பாட்டு கூட சார் ஒரே ஒரு சான்ஸ்.
0: சரி, இல்ல மறுபடியும் ஆயிரத்தும் பாடுங்க. வேற ஒரு பாட்டு நல்ல பாட்டு பாடு பாக்கலாம். என்ன நிறைய பேர் கேட்டு இருக்காங்க பாடுங்க.
1: அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாத திராவிட உடமையடா, சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, பாந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் இருப்பவர் யார், பாந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் இருப்பவர் யார், தாயகம் தாக்கும் தாயம். அப்போ சார்
0: சரிங்க, அடுத்த பாட்டு கொடுக்கணுமா?
1: கொடுங்க, நல்லா கொடுங்க.

0: சரிங்களா?
1: ரோ சொல்லுங்க.
0: ஆ மறுபடி கேளுங்க பாருங்க.
2: ஈவன்
0: ஈ எழுந்து பாருங்க. ஈ
1: ஈங்களா?

0: இனிய வேலை இன்று பாடி வந்தேன்.
1: சூப்பருங்க.
0: ஹலோ,
1: சொல்லுங்க. ஒண்ணுக்கு நல்ல சொல்லுங்க.
0: அதாவது வந்து எனக்கு தூரம் வந்து 4 மாவட்டம் 5 மாவட்டம்ல இருந்து லைன் பிடிக்கிறாங்க.
1: காது
0: கொடுத்து கேட்டு சத்தம் இனி கணவனுக்கு திட்டாது அவள் குழந்தைக்கு தான் மூத்தம். காது கொடுத்து கேட்டு சத்தம் கட்டில் போட்ட இடத்திலே தொட்டில் போட்ட வைத்தானே கட்டில் போட்ட இடத்திலே தொட்டில் போட வைத்தானே தடமையிலே காதல் பேச்சை கட்டி போட்டு வளர்த்தானே ஒருவருக்கும் இடையிலே பிள்ளை வந்து படுப்பானே உன்னே ரகசியமா தொடும் போது குரல் கொடுத்து விழிப்பானே காது கொடுத்து கேட்டு.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது அரூர் மற்றும் தர்மபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி. வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: எட்டு மணி 8:52 தருமபுரி பண்பலை 102.5 நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேய, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
6: வணக்கம்,
5: யார் என்ன பேசுறீங்க?
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு
5: பாபு. தூத்துக்குடி தான் இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு பால் கொடுக்கலாமா?
6: கொடுங்க சார்.
5: சரி, கேளுங்க.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங்.

0: காத்து தூ எழுது பாருங்க, தூ
1: காத்து
0: தூ பாடுங்க, தூ எழுத்து ஒரு தூ எழுத்து ஒரு பாட்டு பாடுங்க. சரி வாங்க நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? எங்கம்மா பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? சரியா கேளுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? நைட் சாப்பிடலீங்களா?
2: சாப்பிட்டீங்களா?
0: செல்விம்மா பேசுறீங்களா? சரிம்மா கேளுமா பாட்டு.
3: வானம் பாடி பாடும் நேரம், வானம் வாழ்க்கை பூவை தூவும்,
0: பூவை தூவும், தூ எழுது பாடுங்க, தூ
2: தூ.
0: ம் பாடுங்கம்மா, பரவாயில்ல பாடு, உங்களுக்கு என்ன தேதை பாடுங்க பார்க்கலாம். என்னமா பயங்கரமான பாட்டு அந்த பாட்டு, இப்படி பாடி வச்சிருக்கீங்க. சரிங்க பரவாயில்லைங்க, அடுத்த பாட்டு கொடுக்குறேன் பாருங்க கேளுங்க.
2: ஆ கொடுங்க.

0: ஆடினோம். ஆ எழுத்து பாருங்க. ஆ சரிங்க, பாருங்க நிறைய படக்கிருப்பாங்க பாருங்க.
1: ஒரு துளி மழை என்று தொடங்குது பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா.
0: ஆ வைத்திடடா. ஆ ஆ ஆமா. வேற பாட்டு பாடுங்க, வேற பாட்டு பாடுங்க.
2: போலாம்.

0: சரிங்க, பரவாயில்லைங்க, நல்லா தான் பாடுனீங்க,
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். என்ன பாடுகளை சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க பாலாம்.
1: அது எட்டுப்பட்டி ராஜா வந்து பருத்தி எடுத்து
0: பருத்தி இருக்கலையா?
1: பஞ்சி மட்டாச்சல் கிட்ட அந்த பாட்டு.
0: சரிங்க, நல்ல பாட்டு கேட்டுக்கீங்க, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது அரூர் மற்றும் தருமபுரி செல்வ மாளிகையில் விநாயகர் சதுர்த்தி ஐஸ்வர்ய சலுகை. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு பிளாட் 20% தள்ளுபடி, வெள்ளி கிலோவிற்கு 15000 தள்ளுபடி. தங்க நாணயங்களுக்கு செய்தோலி சேதாரம் இல்லை. நகை வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு. இச்சலுகை செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி கிளைகளில் செப்டம்பர் 10 முதல் 17 வரை மட்டும். செல்வ மாளிகை அரூர் மற்றும் தருமபுரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கு ஓய்வு கொடுக்கும் இந்த இனிமையான இரவலில், இரவுகள் நம்மை உறங்க வைத்தாலும் சில நினைவுகள் நம்மை உறங்க வைப்பதில்லை. சில நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம சுகமான ராக நிகழ்ச்சியில் இணைகின்றோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதால் சேலம் மாவட்ட நேயர்கள் அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். சேலத்தை சேர்ந்த மாவட்டங்கள், அதை தாண்டி ஏற்காடு சுற்றியுள்ள பகுதி சார்ந்த நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அறிமுக நேயர்களாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்றொரு மற்ற நேர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் இணைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினை வாங்க. வணக்கம்
7: ஐயா. வணக்கம் ஐயா.
6: வணக்கம், சொல்லுங்க.
7: நான் மாணிக்கம் பேசுறேங்க ஐயா, சேலம் ரெட்டிப்டிலிருந்து. நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்குங்க மாணிக்கம். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க மாணிக்கம்.
7: ஐயா, படம் வந்து மனிதனும் தெய்வமாகலாம்.
6: சரிங்க.
7: அந்த படத்திலிருந்து வெற்றி வேல் வெல்லும் மடாங்கிற பாடல் கொடுங்க ஐயா. அனுப்பினா இருக்கோம்.
6: சரிங்க, நன்றிங்க. கேவலங்க.
7: நன்றிங்க ஐயா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமானராங்கள். இன்றைக்கி நம்ம சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியை சேர்ந்த நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த நேர்கட்ட பாடல்.

0: 10:05 இனிமையான இந்த இரவேளை பல பேர் இந்த சுகமானவங்களை கிறிஸ்டே கேட்டுட்டு கூட தூங்கக்கூடிய நேரங்கள் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக கொஞ்சம் வீடுகள்லாம் பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இப்போ ஓய்வெடுக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் நிறைய நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பாங்க. ஏன்னா பழைய பாடல்கள் நமக்கு பழைய பாடல்களாக இருக்கலாம், ஆனால் இப்போது ஒரு சில வயது இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய இளமை காலங்களில் சிறு வயதில் கேட்ட அந்த பாடல்கள் எப்பவுமே அந்த பாடலை கேட்கும்போது வந்து இந்த பாடல் எங்கள் கேட்டல முத முதல்ல இல்லை இந்த படம் இங்கே பார்த்தங்க அப்படின்னு அவங்க நினைவுக்கு வரும். ஸோ அந்த பழமையான நினைவுக்கு மறுபடியும் நாங்கள் கொண்டு போனதுக்காக அந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் இனிக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. மாரிமுத்து ஐயாவுக்கும் இளையத்தில் அனைவருக்கும் அன்பான நேயர்களுக்கு அன்பான இணையரும் இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க
1: ஐயா. நேக்கேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க சுப்பிரமணி. நான் பாருக்கலாம்
1: அன்பளிப்பு படத்துல இருந்துங்க ஐயா. வள்ளிமலை மான் குட்டி எங்கே போற என்ற பாடலுங்க ஐயா. குறைந்த காட்டிலும் காட்டில் தவளை விடுங்க அனைத்து நேரத்தையும்.

போட்டு வச்சு காழம்பு கட்டு வச்சு தட்டு தட்டு தள்ளாடி பூனரின்னடி இப்ப தட்டு வண்டி பல்லாக்கு வேகம் என்னடி வள்ளிமலை மா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: பத்து மணி 10 நிமிடத்தில் நம்ம ஓடி இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கங்க.
6: ஐயா வணக்கங்க. ஐயா
5: வணக்கம் சொல்லுங்க.
6: சேலம் சிச்சிப்பாளையத்துல இருந்து சரவணன் பேசுறேங்க.
5: சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம் ஐயா.
6: பாதக்கணிகள் இருந்து பூஜை தீ வந்த மலரே வா மலர் கொள்ள வந்த தலைவாங்கிற பாட்டுகள்
5: சூப்பர் கேட்கலாங்க.
6: சரிங்க.

0: 10:14 நிமிடத்தில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைதால் சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியை சேர்ந்த நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அறிமுக நேர்கள் பங்கேற்க வேண்டிய எண்ணில் வழக்கமாக பங்கேற்கக்கூடிய நேர்கள் தயவு கூர்ந்து வர வேண்டாம். அறிமுக நேர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? ராம் பேசுறீங்களா? சரிங்க, என்ன பாடல்கள் சொல்லுங்க ராம்.
1: அலிபாபாவும் 42 படத்துலாம்.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: சரி, நன்றி.
2: உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும்.

0: பத்து மணி 18 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சேலத்திலிருந்து கந்தராஜா பேசுறேன்.
0: கந்தராஜா, என்னங்க கையான் கையான் சவுண்டு தான் வருது, பயங்கரமா ஏகோ.
1: சரிங்க சார்.
0: சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. கந்தராஜா
1: சார், கர்ணன் பத்துல இருந்து ஒரு சாங் சார்
0: கேட்கலாங்க.

0: 10:22 நம்மோடு இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க. வணக்கங்க. சரி, இனிப்பில் இனி மறுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: சேலம்
0: மாவட்டம் தாரமந்திரம் பழனிமலை. என்ன பாட்டு கேளு சொல்லுங்கம்மா. பழனிமா
1: வசந்த மாளிகையிலிருந்து மயக்கம் என்ன மௌனம் என்ன.
0: வசந்த மாளிகையிலிருந்து அருமையான ஒரு பாட்டில் வந்து கேட்டிருக்கீங்க, கேட்கலாமா? நன்றிம்மா.
1: வணக்கம் சார்.
0: சரி, நன்றிங்க.

0: பத்து மணி 27 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: பாண்டிமா தேவின் சார், சேலம்.
0: பாண்டிமா தேவி சேலத்துல பேசுறீங்க, சொல்லுங்க பாண்டிமா தேவி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படகோட்டியில தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன்.
0: பரவாயில்லைங்க, வயதானாலும் கூட ரொம்ப விருப்பப்பட்டு இவ்வளவு நேரத்துக்கு இனிப்பு பிடிச்சி பாட்டு கேட்குறீங்க, வாழ்த்துக்கள்மா.
1: தேங்க்யூ சார்.
0: சரிம்மா, நன்றிங்க. நீங்கள் கேட்ட அந்த பாட்டு கேட்கலாங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சுகுமானரங்கள் சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியை சேர்ந்த நேர்கள் இணைப்பில் இணைந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த அம்மாவுக்காக படகோட்டின்ற திரைப்படத்திற்காக பாடல் கேட்போம்.

0: 10:34 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி படை மன்பர்.
0: சரிங்க, இன்னைக்கு வந்து சேலம் மாவட்ட நேர் மாதிரி தான் வரணும். இணைப்பில் இணையக்கூடிய நேர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க
2: பேசுறீங்க? சேலம் மாவட்டம் வாழ்பாடி வட்டம் சோமடியில் வள்ளி பேசுறீங்க.
0: சொல்லுங்க வள்ளி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: அடிமை பெண் படத்திலிருந்து தாயில்லாமல் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய், அந்த பாடல் வேணுங்க.
0: சரிங்க, கேட்கலாங்க.

எந்தாகும் பீத்து மகிழ்வாள் ஜீவனடியாய் வருவாள் எந்தாகும் பீத்து மகிழ்வாள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான்றார்கள். நம்ம கூட இணைக்கூடிய அடுத்த சேலம் மாவட்ட நேயர், வாங்க. வணக்கம்.
1: கோபால் பேசுறேங்க.
0: ஸோ என் கோபால், எங்கேருந்து பேசுறீங்க கோபால்?
1: சேலம் மாவட்டம்,
0: ம்,
1: ராமரெட்டிப்பட்டி.
0: ம்,
1: சோழையாளர் வந்து இந்த வாங்கையாவது.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: ஆ,

0: இனி பிள்ளைக்குடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
1: வணக்கம். ஐயம்பூர் கலைச்செல்வி.
0: கலைச்செல்விமா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாமா?
1: அலைகள்ல இருந்து பொண்ணு என்ன பூ வேணா கண்ணே கொடுத்துருங்க.
0: அலைகள் படத்துல கேட்கலாம் இல்லைங்களா?
1: பொண்ணு என்ன பூ வேணா கண்ணே.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: 10:46 நம்ம இணைக்கூடிய அடுத்த நேரம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சேலத்துல இருந்து அரவிந்த் பேசுறேன்.
0: சொல்லுங்க அரவிந்த், என்ன பாடல் கேட்கலாம்?
1: உங்க விருப்பமான சாங்ஸ் போடுங்க சார்.

0: 10:54 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர வணக்கம்.
1: வணக்கங்க, நாங்கள் சேலம் மாவட்டம் ஆரம்பங்கலம் சோரையாளர்கள் பேசுறேங்க.
0: சரி, என்ன பழகலாம் சொல்லுங்க.
1: எங்களுக்கு கேள்வி வந்த மாப்பிள்ளைய வந்து மாணிக்க தேதிங்க பாட்டு
0: கேட்கலாங்க.

0: 10:57 நம்மோடு இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் தொட்டிப்பட்டி சுதாகரன் சார்.
0: சொல்லுங்க சுதாகர், என்ன பாடல் கேட்கலாம்?
1: தேன் நிலவு படுத்துறது. ஓஹோ எந்த தேவி
0: கேட்கலாம்?
1: கேட்கலாம்.

0: ஆயாலும் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்த வேள்வி
1: நிகழ்ச்சியில் இனியக்கூடிய நிறைவு நேரம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்,
1: சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க?
2: சேலத்துல இருந்து கண்ணம் பேசுறேன்.
1: சொல்லுங்க கண்ணா, என்ன பாட்டு
2: கேட்கலாம்? இன்பமே எம்ஜிஆர் சாங் சார். இதே சொல்லுங்க.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டாங்க. நாளைக்கு புதன்கிழமை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் நாளைக்கு சுகமான ராக நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Renuka. The Ministry of External Affairs has said several issues were discussed during the meeting between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping on the sidelines of the 18th BRICS summit held in New Delhi recently. Addressing media in New Delhi this evening, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the Prime Minister referred to India's concerns and underlined that both sides should show sensitivity to each other's core concerns.
2: Several issues came up during the discussions. Prime Minister referred to Indian concerns as well and underlined those that both sides should show sensitivity to each other's core concerns and be guided by the three mutuals, mutual respect, mutual interest and mutual sensitivity.
1: The spokesperson said External Affairs Minister Dr. S. Jaishankar held a meeting with the Saudi Foreign Minister on the sidelines of the BRICS summit. During the meeting, they discussed regional and international developments. Mr. Jaiswal said that the

0: infrastructure in the region is unacceptable to India. The Finance Ministry today clarified that there will be no charges at all for person-to-person P2P UPI transactions, irrespective of the amount transferred. The ministry said that payments to merchants P2M up to 2,000 rupees along with transactions covered under the zero MDR framework for small merchants will also remain free. The ministry said that consequently, approximately 96% of all P2M transactions will remain unaffected. It said that MDR will apply only to specified merchant transactions above 2,000 rupees. Chief Ministers of six states today signed the Kishaw Multipurpose Dam Project Agreement for the rejuvenation of the Yamuna River. These states are Uttar Pradesh, Uttarakhand, Himachal Pradesh, Haryana, Rajasthan and Delhi. The agreement was signed in the presence of Union Home Minister Amit Shah in New Delhi. Speaking on the occasion, Mr. Shah expressed confidence that once the project is completed, this event will become an important chapter in history. He said that the central government has declared the Kishaw project a national project. Mr. Shah said the central government will bear approximately 90% of its financial burden, while the remaining 10% will be borne by the participating states. In Saudi Arabia, civil defense activated emergency alerts in Mecca, Jeddah and Taif today. Alerts had also been issued and lifted in six cities, including Yanbu, Saudi Arabia's main Red Sea oil port. Saudi Arabia today issued fresh but very brief emergency alerts in Mecca, Jeddah and Taif in the context of potential Houthi attacks. The alerts were lifted in just a few minutes, with authorities saying the danger had passed. Meanwhile, a Houthi official today claimed that Saudi warplanes struck Taiz province of Yemen, killing three people, while Human Rights Watch accused the Houthi rebels of possible war crimes with its attacks on commercial vessels. The Delhi government has announced to double the fixed monthly incentive for ASHA workers from 3,000 rupees to 6,000 rupees. This decision was taken at a cabinet meeting chaired by Chief Minister Rekha Gupta in New Delhi today. She said that the increase in the monthly incentive was an important step towards recognizing ASHA workers' contribution and ensuring their financial security. Ms. Gupta said that it will boost their enthusiasm for their work and help them continue their services. There are 6,725 ASHA workers currently working in Delhi. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi tonight and take a 2-0 lead in the three-match series. Chasing a target of 160 runs set by Afghanistan, India comfortably scored 163 for 3 in 14.5 overs. Put into bat first, Afghanistan scored 159 runs, losing 8 wickets in stipulated 20 overs. And with that, we end this news bulletin.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 11:10. இனி நாளை நம் பண்பலையில் பலமறு நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு முன்னோட்டத்தினை கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஆர் குணசீலன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழை மொழி. நாளை மழையாக இணைகிறார் ஜே மோஹித். காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சி தருமபுரி ஜே கே குழந்தைநல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விளைநரும் நிறைவாக தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது. 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலந்தாவணி. 7:30 சந்தோஷ் சரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:50 பொன்னின் புதுப்புடன் அறிமுனையர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமயவாளை. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது. 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். கபடி பயிற்சியாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் எஸ் வாசு அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம். 1:30 தருமபுரி பீஜர் மல்டி

ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்களும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு விவசாய அரங்கம், மாவின் அடர் நடவு முறை பற்றி கலவை, ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 4 மணிக்கு விடுதியிடும் நாட்கள். 5 மணிக்கு ஆலய விழா. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் சந்தாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தத்ராயன் முத்தப்பன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிலிருந்து நேரலை நேர்முக வர்ணையாளர் ஜே மாரிமுத்து. 5:30 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜெயிலர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோள். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:25 வயல்வெளி மஞ்சள் சாகுபடி குறித்து ராமியம்பட்டி முனுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தன்றல் விளையாட்டு வினாடி வினா. 8:30 எரப்பட்டி சிறு சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 விடாத விசுமலை. 10 மணிக்கு சுகமான ரகங்கள். நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலையில் வளம்பெறும் நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்குமன் ஒரு சிந்தனையாக, குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்குரும் இல்லாத கப்பலை போன்றதே என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.